0: ஆனால் எவர் கிரேக்க மொழியில் பாலின் என்ற வார்த்தை. மறுபடியும் பாலின், பாலின் என்றால் மல்யுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் என்றால் அர்த்தம் என்ன? இப்போ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வந்திருக்கிறேன், மல்யுத்தம் பண்ணத்தான், ஒரு கை பார்த்துறது தான். சரியா? அன்புக்குரியவர்களே, உங்கள் நடுவில் இருப்பது உண்மையில் ஒரு பெரிய சந்தோஷமான நேரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியமாக நான் இதை கருதுகிறேன். இந்த நாளில் நம்மளுடைய பேச விரும்புகின்ற வார்த்தை, கர்த்தர் வருகை தாமதித்தால் இன்றைக்கு நாளை காலையில் மாலையில் நாளை மாலை மூன்று வேளையும் எழுப்புதல் என்ற வார்த்தையை கொடுத்து தான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்கிற சத்தம் எழுப்புதல் தான். சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. வசனம் சொல்றது காட்டையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்கெல்லாம் காட்டையும் காணல, மழையும் காணல, பள்ளத்தாக்கையும் காணலப்போம். ஸோ அந்த இடத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை எழுப்புதல் தான். ஆனால் எழுப்புதல் என்பது வெளியிருந்து வராது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் நமக்குள்ளே தான் உருவாக்க வேண்டும். எனக்குள்ளே நமக்குள்ளே உருவானால்தான் எழுப்புதல் சரியாக இருக்குமே தவிர, ஒரு கூட்டத்துக்கு போகிறதுனால, கொஞ்சம் வேகமாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனால, இல்லை ஒரு ஊழியக்காரர் வல்லமையாக பேசுகிறதுனால வருவதெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காது. எனக்குள்ளே நமக்குள்ளே வர வேண்டும். இதற்கு அடிப்படையாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற வசனம் சங்கீதம் 85:6. சங்கீதம் 85:6 இப்படி சொல்லுகிறது, உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, வில் தவ் நாட் ரிவைவ் அஸ், எங்களை நீங்கள் உயிரடைய செய்ய மாட்டீரா? சங்கீதம் 85:6 உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி. அப்படியானால் நீங்கள் நானும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் கர்த்தர் என்ன செய்யணும்? உங்களை என்னையும் எழுப்புதலுடைய செய்தால்தான். எத்தனை மேன்மைகளை கர்த்தர் கொடுத்தாலும், எத்தனை கிருபைகளை கொடுத்தாலும், அநேகர் இன்றைக்கு அந்த மகிழ்ந்திருக்கின்ற அனுபவம் அநேகருக்கு இல்லை. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு வருகிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் இருப்பது போல் அநேக வாழ்க்கையில் இல்லை. ஜஸ்ட் புல்லிங் ஆன், அவ்வளோதான், போயிட்டே இருக்குது வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆலயத்துக்கு வருகிறோம், வழக்கத்தின்படி எல்லா ஆவிக்குரிய பயிற்சிகளையும் செய்கிறோம், ஆனால் ஒரு சந்தோஷத்தோடு அதை செய்கிறோமானா கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு தெரியும் அத்திமரம், திராட்சை செடி, ஒலிய மரம், தானியம், ஆடு மாடு ஒன்றும் இல்லைனாலும் கர்த்தருக்குள் அது இருக்குல்ல. நமக்கு நீ கத்தக்கிருப்பையில் மீது எல்லாம் இருக்குது. அத்திமரம் இருக்குது, ஒலிவ மரம் இருக்குது, திராட்சை இருக்குது, தானியம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, நம்ம மாத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரியா? கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன வேண்டும் இன்றைக்கு? கர்த்தர் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம் வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு சரியான எழுப்புதலை தர வேண்டும். இதை குறித்து தான் உங்களோட பேச விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக நான் வேறு வேத பகுதியை சுட்டி காட்டுகிறேன். யாத்ராகமம் 35:5, எக்ஸலஸ் சாப்டர் 21:21 கொஞ்சம் வாசிங்க.
1: பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ.
0: கவனிச்சீங்களா? எழுத்துல எப்படி எங்கிருந்து வருது? எவர்களுடைய இருதயம் அவர்களை எழுப்பினதோ, யாருடைய ஆவி அவர்களை ஏவினதோ. கர்த்தருடைய காரியத்துக்குள் நீங்கள் நானும் முழு மனதோடு ஈடுபட வேண்டுமானால், இது ஒரு கடமை அல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையே அதுதான். இது வந்து ஒரு கடமை, ஒரு ஆவிக்குரியவர்கள் இப்படி செய்யணும் அப்படிலாம் இல்லை. இது இஸ் அவர் வே ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கை முறையே என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆவியை வந்து நம்ம ஆவி நமக்குள்ளே எழுப்புதல் அடையணும், நம்ம ஆவி நம்ம ஏவ வேண்டும். 29 வசனம், அதே 35:5 29
1: செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும்.
0: கவனிச்சீங்களா? எங்க இருந்தது உற்சாகம்? அவர்களுக்குள்ளதான் வருது. நான் தான் சொன்ன முதல்ல, ஒரு தேசமாக, ஒரு இனமாக, இல்லை ஒரு சபையாக எழும்புவது என்பது அடிப்படை எங்க இருக்குன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் வந்தால்தான். ஆகவே என்ன வேண்டும்? இங்கே போட்டிருக்குது, மனம் உற்சாகம் அடைய வேண்டும். 30-35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாத்திராகும் 30 முதல் 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கர்த்தர் ரெண்டு பேருடைய ஆவியை கர்த்தர் எழுப்புகிறார். நமக்கு தெரிந்தவர்கள் பெசலியேல், அகோலியாப், இந்த ரெண்டு பேரையும் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலையை அவர்கள் யூகித்து செய்வதற்கு. பார்த்தது மோசே, செய்ய போகிறது அகோலியாவும் பெசலேலும் பார்க்காடு ஒன்றை இவர்கள் அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு தான் செய்யணும். பார்த்தவர் ஒருவர், அவர் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டாரோ தெரியாது, அதுதான் இவர் சொல்லுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், மலையில் எப்படி காட்டப்பட்டதோ அப்படியே இவங்க செய்யணும். அதுக்கு என்ன வேண்டும், அது நம்ம உற்சாகத்தில் வராது, கத்த கொடுத்தா தான் வரும். எழுப்புதலின் ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால் நமது இருதயம் எழுப்புதல் அடையணும், நமது ஆவி நம்மை ஏவ வேண்டும். அடுத்தது நீங்களும் நானும் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் யூகித்து செய்தால் சரியாக வராது, நம்ம விருப்பத்துக்கு செய்தால் சரியாக வராது. என்ன வேண்டும், பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட இருக்குது, அந்த அடித்தளத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன செய்ய வேண்டுமோ அதை எஜுகேட் பண்ணுறாரு. பாருங்களேன், போட்டிக்கின்ற வரத்தை கொடுக்குறாரு, அதை யூகித்து செய்கிற வரத்தை கொடுக்குறார், அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுக்குறாரு. பாருங்களேன், அப்படியானால் எழுப்புதல் என்பது ரெண்டு பக்கத்து, ஒன்று நமது உற்சாகம் அல்லது நமது பகுதி, அடுத்தது கர்த்தர் அதை அங்கீகரித்து கர்த்தர் ஒரு வித்தியாசமாக வழி நடத்துகிறார். சரியா, இதுதான் இந்த எழுப்புதலுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் அடிப்படைன்னு சொல்லப்போனால், எழுப்புதல் என்பதற்கு வேற சுட்டி காட்ட வார்த்தை தெரியுங்களா, ரென்யூடு ஜீல். ஒரு வைராக்கியம் இருக்குது எல்லாருக்குமே, அது என்ன ஆகணும், புதுப்பிக்கப்பட வேண்டும். ரென்யூடு ஜீல் டு ஒபே காட். எழுப்புதல் என்றால் அதுக்கு சரியான அர்த்தம் வேறு முடியும். என்ன சொன்னால், நமக்கு இந்த ட்ரம் அடிக்கிறது, கையை தட்டுறது, குடிக்கிறது, ஆவி நரம்புது, இதை நாம் எழுப்புதல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் என்பது நம்முடைய வைராக்கியம் இருக்குது தெரியுங்களா, அது புதுப்பிக்கப்பட வேண்டும். ரென்யூட் ஜீல் டு ஒபே காட், தட் இஸ் ரிவைவல். எழுப்புதல் என்றால் என்னுடைய ஆவி என்ன செய்யணும், தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், அந்த அர்ப்பணிப்பு என்ன செய்யணும், வைராக்கியம், ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்தில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தெரியுங்களா, அப்போது தான் எழுப்புதல் உண்டாகும். அப்படின்னா தனிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டியது மிக அவசியமானது. இந்த அடிப்படையில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இதற்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் ரோமர் 12:1, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்படி இருக்க, ரோமர் 12:1,
1: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
0: எழுப்புதலுக்கு அந்த ரெண்டு வசனத்திலிருந்து 5 கருத்துக்களை எடுத்திருக்கிறேன். நாளைக்கு ராத்திரிக்குள்ளே முடிச்சிடலாம் நம்புகிறேன். சரியா, முடிக்கிறவங்க தான் தெரியுமே, நீங்கள் தொடங்கி பாதியில் விட்டு போவீங்க, எங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி. சரியா, அது ஏன் பாதியில் விடுறேன்னு சொன்னால், ஒரே ஒரு காரணம், ஒவ்வொன்றுக்குள்ளும் நிறைய சொல்லணும்னு விரும்புகிறேன். வசனத்தை மட்டும் தொட்டு போயிட்டு இருந்தால் எளிதாக முடிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் எந்த இடத்துல நிறுத்துறேனோ அங்கேயே நின்றுவாங்க ஆளுங்க, அதை தாண்டி போக மாட்டாங்க. ஒரு வசனத்தை விளக்கினால், எக்ஸ்போன் அதை விரிவாக்கினால் எந்த இடத்துல நான் நடத்துகிறனோ அங்கேயே நிற்பாங்களே தவிர அதை தாண்டி போவதில்லை. நமக்கு தான் ஸ்கூல்லேயே ஹோம்ஒர்க் வேண்டிய பழக்கம் இல்லையே, அப்புறம் இப்போ மாத்திரமாக ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம். வீட்டில் போய் என்ன தான் சொன்னாலும் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம், நமக்கு அது தெரிந்தது தான். ஆகவே கொஞ்சம் உள்ளே போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், கடற்கரை ஓரங்களில் கொஞ்சம் நேரம் அந்த அலை அடித்து வருது இல்லையா, அதில் நம்ம வீரர்களை பார்த்துருப்பீங்க, அது மகா அலெக்சாண்டருக்கு மேலே வீரர்கள், இந்த கடலெல்லாம் உள்ளே போக தெரியுங்களா, அப்போ பெரிய வீரன் மாதிரி அப்படி மார்பை தள்ளிட்டு போவான் பாருங்களேன், அதை திரும்புகிறோம்னு ஓடி வருவான் பாருங்கள். கடைக்கு தான் நம்ம ஆள் வீரம், வீரன்னா சாதாரண வீரம் இல்லை. அந்த கடற்கரை நீங்கள் இந்த கடற்கரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை அப்படி போகும்போது இப்படி போவார், அது ரோல் ஆச்சுன்னு வச்சிங்களேன் ஒரே ஓட்டம் தான் திருப்பி, இவன் ஓட்டினா பரவாயில்ல குழந்தைங்களையும் சேர்த்து வாட்டி ஓடுவான் பாருங்களாள். இப்படி ஓடிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கீழே ஹெம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். ஏன்னா இந்த அலை அடிக்க அடிக்க என்ன ஆகும், காசில் மண்கள் தான் செய்யும். அந்த அலையை தாண்டி போனீங்கன்னா தான் முத்துக்கள் கிடைக்கும். கடற்கரையில் எத்தனை வருஷம் விளையாடினாலும் முத்து கிடைக்காது, அது இருக்கிற இடத்த தேடி போனால் தானே முத்து கிடைக்கும். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, அந்த மேல் பூச்சாக அல்லது இந்த நுனிப்புல் மேய்வது போல் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அலைகள் அடிக்கிற இடத்துலையே விளையாடிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி போக வேண்டாமா, கண்டிப்பாக தாண்டி போக வேண்டும். அதுக்குள்ளே போகும்போது சில நேரத்தில் கொஞ்சம் டைம் அதிகமாகிடும். இந்த இடம் நான் தீர்மானித்திருக்கிறேன், அந்த 5 சொல்லாமல் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா, இன்னும் கூட பாருங்களேன், நான் எதை சொல்லி முடிக்க நினைக்கிறேனோ அது வரைக்கும் உங்களை வீட்டுக்கு விட மாட்டேன். சரியா, நாளைக்கு நாங்கள் காலையில் ஆராதனைக்கு வருவோன்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியுமே, சரி, ரோமர் 12:1 முதலாவது 1 நான் சுட்டி காட்டுகிறேன். நீங்களும் நானும் எழுப்புதல் அடைய வேண்டுமானால், முதலாவது ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு சரியாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் மை காட், எனக்கும் என் ஆண்டவருக்கு என்ன இருக்கணும், அந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். அதான் ரோமர் 12:1-2 அந்த ரோமர் அந்த 16 ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். முதல்ல 8 வரைக்கும் ஒரு பகுதி, 9, 10, 11 ஒரு பகுதி, 12:12 வரை இன்னொரு பகுதி. அதுக்குள்ளே நான் போகலை, சரியா? ஆனால் ஒன்றை கவனித்துக்கள், இந்த 12 எதுக்குன்னு சொன்னால், நமக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கும், அடுத்தது நமக்கும் நம்மோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் உள்ள உறவு தான் 12. ரோமர் 12:2 பகுதி தான். ஒன்று, எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. இரண்டாவதாக, எனக்கும் என்னுடைய சக விசுவாசி என்னோடு சேர்ந்த கர்த்தரை ஆராதிக்காங்களே அவர்களுக்குள்ள உறவு, அதுதான் ரோமர் 12. நான் இந்த முதல் பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ரோமர் 12:1-2 வாசித்தோம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய தகுந்த புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள்
1: மனம் புதிதாகிறது,
0: மறுரூபமாகுங்கள். சரியா? இந்த 2 நான் உங்களோடு அந்த எழுப்புதல் அடைய வேண்டுமானால் உங்களுக்கு எனக்கு தேவையான முதலாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். பிரசன்ட் யுவர் பாடி. 12:1 உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கருத்து சொன்ன தேவனுக்கு எனக்குள்ள உறவு சரியாக இருக்குன்னா என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சரீரம் என்னுடையதல்ல, அது கர்த்தருடையதுன்னு எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போது தான் நம்முடைய வைராகியம் ரென்யூ ஆகுது. நான் சொன்னேன், வாட் இஸ் ரிவைவல்? ரென்யூட் ஜீல். ஒரு வைராக்கியம் எல்லாருக்குமே இருக்குது. எப்போது வரும் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய அந்த வைராக்கியம் இருக்கு தெரியுங்களா, அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த புதுப்பிக்கப்படாமல் நீங்களும் நானும் தேவன் எழுப்புதலை பெற்றுக்கொண்டோம் இல்லை, தேவனுக்கு பயன்படுவோம் என்பது முழுமையான அளவுக்கு பயன்படுவதற்கு வாய்ப்பில்லை. வேதம் சுட்டி காட்டுகிறது, முதல் அவசரம் பிரசன்ட் யுவர் பாடி, உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது அவன் உடம்பு தான். ஹலோ, நமக்கே நல்லா தெரியும், கண்ணாடி முன்னாடி எவ்வளோ நேரம் இருக்கு நமக்கே தெரியுமே, எத்தனை டைரக்ஷனில் பார்த்தாலும் திருப்தி வர மாட்டேங்குது. அது வேறுமே சொல்லுது, கண்ணாடி முன்னாடி தாண்டி போனால் மறந்து போய்டும் போட்டிருக்குல்ல, அது நமக்கு நினைவில் இருந்து அப்புறம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல கண்ணாடியை. ஆனால் என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப பார்ப்பது நம்ம உடம்பு தான். ஒரு மனிதன் தன்னுடைய அதிகமாக நேசிப்பது தன்னுடைய உடலைத்தான். ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். யோபியின் புஸ்தகம் 2:2, புக் ஆஃப் ஜோப்
1: உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான்.
0: என்ன பண்ண, ஒரு மனுஷன் கேட்டா என்ன செய்வானா, தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பானா? நமக்கு தோல் என்றால் மேல இருக்க தோல் தானே. ஆனால் யோபின் புத்தகத்தில் வாசித்து பார்த்தா, தோல் என்பது முழு உடலையும் குறிக்கின்ற வார்த்தை. ஸ்கின், நாட் ஓன்லி ஸ்கின், அங்கே இருக்கிறது தோலுக்கு பதிலாக தோல் போட்டிருக்கு இல்லையா, அது நீங்கள் ஆங்கிலத்தை படித்து பாருங்கள். சுவாரணமாக யோபு 18:18, யோபு 18:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே போடுறதுக்கு டிவோல் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ் ஸ்கின், தமிழில் அவன் அங்கம்னு போட்டிருக்கோம்,
1: அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சி.
0: 18:13 பார்த்தீங்கன்னா, அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணம் மரணமே அவன் அவயவங்கள் போட்டு தெரியுங்களா, ஆங்கிலம் பண்ணால் தோல் இருக்குதுங்க, ஸ்கின். எதை பட்சிக்குமா, தமிழில் நமக்கு அங்கம் என்றால் ஆர்கன்ஸ், உடலுடைய உறுப்புகள். அதனால் அதுக்கு மூரமல்ல பார்த்தீங்கன்னா தோல் என்று இருக்கிறது. அப்படியானால் அந்த வசனத்தின்படி பார்த்தால், தோல் என்பது சாத்தான் சொன்னா தெரியுங்களா, தோலுக்கு பதிலாக தோல். இந்த தோலுக்கு பதிலாக தோல் என்பது ஒரு எபிரேய பழமொழி. சாத்தான் சொல்றது கூட பாருங்களேன், சாத்தான் கூட எபிரேய மொழி பழமொழி சொல்றான் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு தான் எபிரேய பழமொழி சொல்லுவார். லூக்கா 4:23 வைத்தியனை உன்னையே குணமாக்கி கொள்ள பழமொழின்றார். இவர் சொன்னா அவனும் ஒன்று சொல்லி வச்சிருக்கான் பாருங்களேன். என்ன சொல்றான்? தோலுக்கு பதிலாக தோல். இட்ஸ் அ பாவ் ஆஃப் த ஜூஸ், யூதர்களுடைய ஒரு பழமொழி. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், லிம்ப் ஃபார் லிம், அல்லது ஆர்கன் ஃபார் ஆர்கன், பாடி ஃபார் பாடி. இந்த தோலுக்கு பதிலாக தோல் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? சோ உதாரணங்களை புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு கேன்சர் வருது வச்சிங்களேன், அந்த கேன்சர் என்ன பண்ணோம், அதை எடுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்த ஆம்பியூட் பண்ணுறாங்க இல்லையா? ஏன் அதை வெட்டுறோம்? மற்ற பகுதிகள்லாம் உயிரோடு இருக்கணுங்கிறது தானே, அதை தான் சுட்டி காட்டுகிறது. என்ன பண்ணுவேன், ஒரு அவயவத்துக்கு பதிலாக இன்னொரு அவயவத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருப்பேன். அதுதான் ஸ்கின் டு ஸ்கின் ஃபார் ஸ்கின் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? உடம்புல உடம்புல பிரச்சனை வந்து விட்டால், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கால்கள் நசுங்கி போச்சு, ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு நிலை வேண்டாம், என்ன பண்ணுவோம், ஆம்பியூட் பண்ணுறோம்ல, அதைத்தான் அவன் சுட்டி காட்டுகிறார். தோலுக்கு பதிலாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், ஏன் உயிரோடு இருக்கணுமே, உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஒரு அவயவம் போனால் பரவாயில்ல, அதுதான் தோலுக்கு பதிலாக தோல். ஆனால் அதுக்கு அடுத்த ஒன்று சொல்கிறாரு, ஜீவனுக்கு பதிலாக எது கொடுப்பானா, ஆஸ்தியெல்லாம் கொடுத்துருவானா, ஆனால் எதை கொடுக்க மாட்டான், அதான் அதுதான். இப்போ நாமும் இன்றைக்கு கர்த்தருக்காக ஆஸ்தியை கொடுக்க தயங்க மாட்டோம், தசமாக கொடுப்போம், அதுக்கு மேலேயும் கொடுப்போம். கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குவதற்கு எந்த எக்ஸ்டெண்டும் போய் என்ன பண்ணோம், எந்த நிலைக்கும் போய் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம்ல. ஆனால் உடம்பு அது எனக்கு மாத்திரம்தான், அது வேற யாருக்கும் இல்லை. இந்த உடம்பை சீராட்டுவதற்கு எவ்வளவு பொறுப்பு எடுத்துக் கொள்கிறோம், ஆனால் உங்களுக்கு எனக்கு சரியான எழுப்புதல் இருக்குது என்றால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ப்ரெசன்ட் யுவர் பாடி, உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எதை போல, ஒரு தோலுக்கு பதிலாக ஒரு தோலை கொடுக்கிறான் இல்லையா தமிழில், ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு ஆர்கனுக்கு பதிலாக இன்னொரு ஆர்கன், ஒரு லிம்பில் இன்னொரு லிம்பை கொடுக்குறான். ஒரு உடலின் ஒரு பொறுப்பு, ஒரு பகுதியை காப்பாற்றுவதற்காக இன்னொரு பகுதி இலக்க மனுஷன் ஆயத்தமாக இருக்கான்ல. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கு ஏன் ஆயத்தமாக இல்லை? நாம கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியல. செல்ஃபோன் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, நெட்டில் எவ்வளவு நேரம் இருக்குது, கம்ப்யூட்டரில் எவ்வளவு நேரம் இருக்குது, டிவியில் எவ்வளவு நேரம் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு மாத்திரம் நமக்கு நேரம் இல்லைல்ல. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு புத்தகம் படித்தால் ஆடியாகவும் படித்தால் 50 அதிகாரத்தை ஒரே நேரத்தில் படிக்கணும், ஆடியாகவும் படித்தால் 50 அதிகாரத்தை ஒன்றா படித்தால் தான் ஓரளவுக்கு வி ஹாவ் ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். இல்லைன்னு இப்போ நான் சொன்னேன், ரோமர் சொன்னேன், 14 அதிகாரத்தை அந்த 3 பகுதியை எப்படி பிரிக்க முடியும் என்றால், ஒன்றா படிச்சிங்கன்னா தான், ஓஹோ முதல்ல 8 அதிகாரம் மற்ற மனுஷனை பற்றி, 9 முதல் 11 வரை யூதர்களை பற்றி, 12 முதல் 16 வரை சபையை பற்றி. ரோமர் 16 அதிகாரத்தை 3 டிவைட் பண்ணிங்கன்னா முதல் 8 அதிகாரம் யார் பார்த்தா, டோட்டல் மேன் கைண்ட், மொத்த மனிதகுலத்துக்கும் சொல்லக்கூடிய கருத்து. 9, 10, 11 பார்த்தீங்கன்னா விழுந்து போன அல்லது பின்வாங்கி போன யூதர்களை பற்றிய கருத்து. 12 முதல் 16 வரை சபைக்கு சொல்லப்பட்ட கருத்து அவ்வளவுதான். அப்படின்னா அது ஓவராலாக படிக்கும்போது என்ன உண்டாகும்னு சொன்னால், வில் ஹாவ் எ வெரி குட் ஐடியா. வேதத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஸோ எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை, ஏன்னா நேரம் இல்லை. சரியா, நமக்கு நேரம் இல்லைல்ல, இதுதான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல. சாதாரணமாக பாருங்களேன், மேரேஜுக்கு நம்ம போக மாட்டோம், ரிசப்ஷன் தானே போவோம். ஹலோ, ஏன்னா மேரேஜில் ஈட்டிங் கிடையாது இல்லை, ரிசப்ஷன் தானே ஈட்டிங் இருக்குது, இங்கே ஈட்டிங் கிடையாது இல்லை. அது பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி 4 மணிக்குன்னு கல்யாணம் போடுவாங்க பாருங்களேன், சரியா, 4 மணிக்கு காற்று கூட வராது சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும் பாருங்களேன் சபை, ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பையனை கொண்டு பரிதாபமாக உட்கார வச்சுருவாங்க, அவன் அன்னைக்கு உட்கார்றதான் காத்திருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து காற்று கிடக்கணும், மனைவிக்காக உட்காந்துருப்பா, அப்புறம் பிள்ளைகளுக்காக பஸ் ஸ்டாண்டில் காலேஜ் கேட்டில் காற்று கிடப்பேன், காற்று கிடக்காது அவனுக்கு வேலையாக போயிடும். யோசித்து பாருங்க, ஒரு 5:30 6 மணிக்கு மேரேஜ் முடிஞ்சால் ரிசப்ஷன் 8 மணிக்கு தானே வராங்க ரெண்டு பேரும், மறுபடியும் எங்கே போகிறாங்க, புது மேக்கப் போகிறாங்க, புது பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, சரியா, ஏற்கனவே பெயிண்ட் அடித்து தானே கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த காஸ்ட்யூமில் மாற்றி பார்த்துருப்பீங்க நீங்கள், இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் நிறைய வந்துச்சு, ஃப்ராக் தான் போடுறாங்க கல்யாணத்துக்கு, பார்த்துருக்கீங்களா? திருச்சியில் என்ன வரலையோ, ஓ நான் கெடுத்துருவோம் போல இருக்குதவங்கள கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துச்சு இல்லை, எல்லாருமே ஒயிட் கவுன், சரியா, நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது பிள்ளைங்களே. ஆனால் அப்படியே ரிசப்ஷனில் மட்டும் உட்கார வைக்கலாம்ல. ஆமாம், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சாரிக்கு மாற்றுறாங்கல்ல. அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது பரிசுத்த ஜாதி வெள்ள, ரிசப்ஷனில் என்ன ஜாதி? ஹலோ, இதுதான் நம்ம கணக்கு. என்ன சொன்னேன்னு, அதாவது டோட்டல் அந்த பெண்ணோட முகத்தோட நிறத்தை கூட மாற்றுறாங்க. திருமணத்தில் ஒயிட்டாக இருக்குது, அப்புறம் பார்த்தா ரெட் கலர் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக தான் கலர் வருது. ஹேர் ஸ்டைல் மாறுது, எல்லாமே மாறுதில்ல.

கொடுக்குற நேரம் ஏன் கர்த்தருக்கு கொடுக்க முடியலையே? கேட்டால் சொல்கிறாங்க, கல்யாண நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை வருதுப்பா. அன்னைக்கு அவர் ராஜா, இவர் ராணி, இந்த அம்மா, சரியா? அவங்க என்ன பண்ணாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அதில் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம், அது எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது மாதிரி கல்யாணத்தை போய் உட்காந்து கிடக்கணும்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், எது எதுக்கும் நேரத்தை வீணடிக்கிறோம்ல. பிரசன்ட் யுவர் பாடி, உங்கள் உடலை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். இன்னைக்கு நம்மளால் கொடுக்க முடியலை. நான் சொன்னேன் தெரியுங்களா, யோபு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் சுட்டி காட்டுகிறேன், நமக்கு தெரிந்த வசனம். யோபு 19:26 வசனத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா, இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் சொல்கிறார் இல்லையா, நமக்கு தெரிந்த வசனம். அதாவது இயேசு வருகையில் யோபு என்ன பண்ணுறாரு, இந்த தோல்லாம் அழுகி போய்டும் சொல்லா தெரியுங்களா, இது தமிழில் தான். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் அழுகி போயிடும். அங்கே தோல் போட்டுருக்கு தெரியுங்களா, தோலும் இருக்குது மாம்சமும் இருக்குது தமிழில். ஆனால் எவ்வளோ மண்ணில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மாம்சம் முதல்ல அழுகி போயிடும். ஆனால் என்ன பண்ணுது, மாம்சமும் எனக்கு இருக்காது, ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுவேன், இயேசுவை பார்ப்பேன். அப்படின்னு தோல் என்பதற்கு சிலதான் சாத்தா நம்ம அழகாக பயன்படுத்தினான், தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பான், தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக எல்லா ஆஸ்திகளையும் கூட மனுஷன் கொடுத்துருவான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் விற்று மருத்துவத்துக்கு கொடுக்குறோம்ல, காப்பாற்றுவதற்காக கொடுக்குறோம்ல. ஆனால் இந்த உடம்பை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு என்ன வேண்டும், முதல்ல ப்ரெசன்ட் யுவர் பாடி. நீங்கள் நானும் எழுப்புதல் அடைந்தவர்கள் என்றால் இந்த உடம்பு இருக்குது தெரியுங்களா, இது கர்த்தருக்கு தான், எனக்கு இல்லை. அந்த இடத்துக்கு வருவதற்கு எழுப்புதல் மிக மிக அவசியம். இன்னைக்கு இந்த ரோமர் 12:1 எந்த குழந்தைய கடன் டக்குன்னு சொல்லும், அப்படி இருக்க சகோதரி உங்களுக்கு கடை கடை கடை கடை கடன் போகுது இல்லை. என்னைக்காரு கொஞ்சம் நின்று அதை என்னன்னு யோசித்து பார்த்துருக்குறோமா, ப்ரெசன்ட் யுவர் பாடி. உங்கள் உடலை ஆஸ்தியை கூட கொடுத்துருவான் ஒரு மனுஷன், தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியை கூட கொடுத்துருவான், அந்த உடல் மீதி உடல் ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் எழுப்புதல் அடைய வேண்டுமானால் முதல் அவசியமானது தெரியுங்களா, ப்ரெசன்ட் யுவர் பாடி. இன்னும் சொல்ல போனால் இந்த தோல்னு சொன்னால் தெரியுங்களா, இது ஒரு மனிதனுடைய ஒரு கவர்னு சொல்லலாம், நமக்கு தெரிந்த ஒன்று. எளிமையாக 13:23 வசனம் பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால், அதுக்கு அர்த்தம் என்ன, தோல் என்பது எங்கே உருவாகுது, தாயின் கருவில் உருவாகக்கூடிய ஒன்று. மனிதனுக்கு நிறம் எங்கேருந்து வருது, பிறப்பிலே தாயின் கருவில் உருவாகக்கூடியது, அதை யாரும் மாற்ற முடியாதுல்ல, கவனித்துக்கள். அப்படின்னா தோல் என்பது கற்று தெரியுங்களா, ஒரு மனிதனை முழுமையாக்குன்னு சொல்ல போனால் ஒரு என்வலப், ஒரு கடிதத்தை எழுதி ஒரு கவர்களை போட்டு சீல் பண்ணுறது தெரியுங்களா, அதே மாதிரி கத்த உடம்பை உருவாக்கிட்டு மேலே தோலை போட்டு மூடினார். அவ்வளவுதான். எசேக்கியேல் 37 8 வசனம் பார்த்தீங்கன்னா, கத்தர் அவன் 7-8 வசனங்களை பாருங்கள், என்னாச்சுது, நரம்பு முதல்ல எலும்புகள் ஒன்று இசைந்தன, அடுத்தது நரம்பு, நரம்பு அல்லது தமிழில் நரம்பு குறைந்த மொழியாகும், தசை நார்கள். ஹலோ, 37:8 பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்பு, நரம்புன்னா சதைக்குள்ள ஓடுறது. இங்கே இருக்கீங்களா, இருக்கீங்களா, சரி கவனித்துக் கொள்ளுங்கள். பார்த்து உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான், ஆட்டுக்கறி வாங்கினீங்கன்னா இந்த ஒயிட்டாக ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது ஸ்னியூஸ், அது இட் இஸ் நாட் நர்வ், ரத்தம் ஓடக்கூடியதான் நர்வ், இது வந்து ஸ்னியூஸ் தான், தசை நார். அதாவது இந்த பந்துக்கிண்ண மூட்டைலாம் இருக்கு இல்லையா, இது சும்மா அப்படி சாக்கெட்டுக்குள்ள தானே போட்டு வச்சுருக்குது, இது வெளியே வராமல் இருக்கணும்னா அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த ஸ்னியூஸ் போகுது. யாக்கோவை கத்தை தொடைச்சிருந்த நரம்பு தொட்டார் இல்லையா, நரம்பு அல்ல அந்த ஸ்னியூஸை தான் தொட்டார் கத்தை. என்னாச்சுன்னா அவருடைய இந்த தொடையில் உள்ள அந்த பால் என்ன பண்ணிட்டுன்னா வெளியே வந்துட்டு, இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு ஷோல்டர் தானாக கீழே இறங்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை தூக்கி ஆடி மாட்டி வச்சுருவாங்க. நம்மகிட்ட கில்லாடிலாம் இருக்காங்க, கொஞ்சம் வலிக்குமே தவிர என்ன பண்ணி மாட்டிடுவாங்கள்ல. யாக்கோபு நடந்தது அதுதான். அப்படின்னா எலும்புகளை ஒன்றோடு ஒன்று இசைந்தன, அடுத்து மேலே என்ன வருது, ஸ்னியூஸ் வருது, அதுக்கு மேலே மாம்சம் வருது, அதுக்கு மேலே தோல் வருது இல்லையா, ஒரு கவர் போட்டு மூடுறாங்க. அப்போ தோல் என்பது ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த இரவு வேளையில் எழுப்புதல் அடைகிறோம் என்றால் முதலாவது என்ன இருக்கணும் தெரியுங்களா, இந்த உடம்பு என்னுடையது அல்ல. ஏன் என்னுடையது அல்ல என்றால் நமக்கு தெரியும், தாயின் கருவில் உருவாக்கினது அவர் தானே, தாயின் கருவில் அவர் உருவாக்கினது அவர் தானே. அப்படி இருந்து நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அந்த உடம்பை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை.
என்ன வேண்டும்? எழுப்புதல் பெற வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டியதுங்களா, இந்த உடம்பு என்னுடையதல்ல.

0: இந்த உலக சுகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல. உங்களுக்கு தெரியும், ஒன்று கொண்ட 7:29-32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை அனுபவிக்க என்ன பண்ணக்கூடாது, தகாத விதமாய் அனுபவியாதபடிக்கு உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. என்ன பண்ணுமா, நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7:31 சொல்லுது. அப்படியான எனக்கு அன்பானவர்களே, இந்த ராத்திரியில் கொஞ்சம் கவனித்துக் கொள்வோம். என்னுடைய உடம்பு என்னுடையது, என் உடம்பை நான் அலங்கரிப்பேன், நல்லது தான். அதுக்காக ஷாபியாக அழுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசமாக தான் இருக்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உடம்பை இவ்வளவு கவனம் எடுக்கிறேன்ல, இந்த உடம்பை கர்த்தருக்கு கொடுப்பதில் அந்த கவனம் இருக்குதா, அதுதான் முக்கியமானது. இப்போ ப்ரெசன்ட் யுவர் பாடி என்றால் ஒன்று என்ன, என்னுடைய வாழ்க்கையில் என் உடம்புக்கு இருக்கிற முதல் வேலை என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான், தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான், அதுக்கப்புறம் தான் மற்றவைகளுக்கெல்லாம். சரியா, ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், அதே ரோமர் 12:1 த ப்ரெசன்ட் யுவர் பாடின்னு சொன்னேன் இல்லையா, உடலை இந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், லூக்கா 2:22 22-24 வரை பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவராக இயேசுவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு எருசலேமுக்கு கொண்டு வருவார்கள் 40 நாள். லூக்கா 2:22-24 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கும் போது அதில் 3 அற்புதமான கருத்தை கொண்டு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி 22-ம் வசனம், 23-ம் வசனம் கர்த்தருடைய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, 24-ம் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி இருக்கும் பாருங்களேன். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா 3 அக்கார்டிங், அதாவது ஒப்பு கொடுப்பதற்கு 3 விதமான சட்டங்களை சொல்ல பாருங்களா, 1 மோசேயினுடைய பிரமாணம், 2 கர்த்தருடைய பிரமாணத்தினுடைய எழுதப்பட்ட வடிவம், 3 பேசப்பட்ட வடிவம், சொல்லப்பட்ட வடிவம். இந்த 3 கருத்துக்களையும் சொல்லுகிறார் 40-ம் நாள் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கும்போது. அந்த ஒப்பு கொடுக்கும்போது 22-ம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த குழந்தைய இயேசுவை கொண்டு கொடுக்கும்போது தே பியூரிஃபை, என்ன பண்ணுறாங்க, 22-ம் வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பரிசுத்தம் போட்டிருப்பாருங்களேன், 22-ம் வசனத்தை பாருங்க, அப்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் அப்படின்னா முதல்ல என்ன இருக்குது, பியூரிஃபை பண்ணுறா பாருங்களேன், சுத்திகரிக்கிறார்கள். 23-ம் வசனம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்கன்னு இருக்கு பார்த்தீங்களா. 23-ம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க, 24-ம் வசனம் பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க, தமிழில் அந்த வார்த்தை இல்லை, என்ன பண்ணுறாங்க, குழந்தையை பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜோடி காட்டு புறா, ஒரு ஜோடி புறா அல்லது 2 காட்டு புறாக்களை கொண்டு போய் என்ன செய்யணுமா, அந்த குழந்தைக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அது கொடுக்குறாங்கல்ல, அர்ப்பணித்தல் என்றால் 3 வார்த்தைகள் இருக்கு அதில். ஆண்டவர் இயேசுவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, எப்படி ஒப்பு கொடுத்துருக்காங்க, முதல்ல அதை சுத்திகரிக்கிறார்கள். மோசையின் பிரமாணம் என்ன சொல்லுது, 40-ம் நாள் தாய் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஆலயத்துக்குள்ளே வர முடியும். அப்படின்னா ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னா முதல்ல தானே தெரியுங்களா, சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம். இன்றைக்கு சுத்திகரிப்பை பற்றி பேசுகிறது கூட்டங்கள் குறைந்து கொண்டே வருது. இன்றைக்கு சுத்திகரிப்பை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதை கேட்பதற்கு சபைகளும் குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கு சுத்திகரிப்பை பற்றி பேச வேண்டுமானால் ஆளை தேட வேண்டியதாக இருக்குது. வசனத்தை மாத்திரம் சொல்கிற ஆளுங்க வேணும்னு யாராவது கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டாங்கன்னா கிடைக்காது. இப்போ வருகை தாமதித்த ஒருவேளை இன்னொரு தலைமுறை இருக்குமானால் வசனத்தை சொல்ல ஆள் இருக்குமான்னு சந்தேகம் வருது. போலாம் அந்த அளவுக்கு வசனம் இன்றைக்கி அந்நியமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த வசனம் ஏசாயா 59:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டுன்னு கத்த கண்டாராம். ஆடி தள்ளுபடி நமக்கு தெரியும், வசனமே தள்ளுபடி ஆகுது. 51 சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், இதை கத்த பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவனாரான் போட்டிருப்பாருங்களேன். வசனத்தை தள்ளா கத்த விசனம் அடைகிறார். இன்றைக்கு அந்த இடத்துல தான் நீங்களானும் இருக்கிறோம். அப்படின்னா ப்ரெசன்ட் யுவர் பாடி என்ன, முதல் அர்த்தம் என்ன, இட் மஸ்ட் பி பியூரிஃபைடு, என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது 23 பாத்தீங்கன்னா, நான் சொன்ன பிரசன்ட் இருக்கு தெரியுங்களா, பிரசன்ட் என்பதற்கு அதாவது ஒப்பு கொடுத்தான் தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்தில் பிரசன்ட். அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை பாரிஸ்டமி. பாரிஸ்டமி என்றால் ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் சேர்ந்தது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஒன்றை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஒரு குழந்தை கொண்டு இயேசுவின் கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்துட்டு என்ன செய்யணும், ஸ்டாண்ட் பிசைடு. பாரிஸ்டமி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு நிற்காத, இடத்த காலி பண்ணு, ஸ்டாண்ட் பிசைடு, தள்ளி நில்லு. இது கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன், மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன், உரிமை கொண்டாட மாட்டேன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவர் கலிலேயிலிருந்து யூதேயாவுக்கு வருகிறார். வந்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வீட்டுக்கு போகலை. ஹலோ, அப்பா அம்மா பிள்ளை தேடி வந்தபோது கூட பார்க்கல, யாருந்தான் கேட்டார்களே தவிர வெளியவே பார்க்கல. ஆ, தாய்க்குழமை என்ன ஓடினார், ஓடலையே. அப்படின்னா ஒரு முறை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டால் அதை நோ டேக்கிங் பேக். இன்னைக்கு நம்மளை யோசித்து பாருங்க, வருஷ கடைசியில் இல்லை வருஷ தொடக்கத்தில் எத்தனை காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஒரு வாரத்தில் கன்வீன் நேரத்தை பண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சு பாருங்களேன். வருஷம் தொடங்கும் போது என்ன பண்ணுறோம், எல்லாருமே புது பொருத்தனைகள், புதிய முயற்சிகள், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாம் பண்ணுறோம்ல, ஆனால் எத்தனை நாள் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணுறோம், எத்தனை நாள் அதில் நிலை நிற்கிறோம் இல்லையே. பாரிஸ்டமி என்றால் அதுக்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் இந்த ப்ரெசன்ட் யுவர் பாடின்னு சொன்னேன், சாதாரணமானதல்ல. கர்த்தருக்கென்று ஒன்றை கொடுத்து விட்டால் நோ டேக்கிங் பேக், திரும்ப எடுப்பது, ஏன்னா ஸ்டாண்ட் பிசைட், தள்ளி நில், இது உன்னுடையதல்ல. கர்த்தர் இந்த உடம்பு கர்த்தருக்கு என்று சொன்னோம் என்று கொடுத்து விட்டால் அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இது ஏன் உடம்பு, இது ஏன் கண்ணு, இது ஏன் கையே, நான் பார்ப்பேன், நீ என்ன கேட்கறது, சான்ஸே இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அப்படியான பிரசன்ட் யுவர் பாடி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன, ஒன்ஸ் ஃபார் ஆல் கேவ், கொடுத்து விடு. இதுக்கு நல்ல உதாரணம் நமக்கு தெரிந்தது 1 சாமுவேல் 1:24 வசனம் பார்த்தீங்கன்னா, அன்னாள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாமுவேல் சைல்டுன்னு வாசிக்கிறோம், அவன் இன்னும் குழந்தையாக இருக்கிறான், ஆனால் என்ன பண்ணுறான், அவனை பால் மறக்க பண்ணிட்டா பாருங்களேன், அவனை பால் மறக்க பண்ணி கர்த்தர் சமூகத்தில் கொண்டு ஒப்பு கொடுத்தால் பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்துன்னு போட்டுருக்கு பாருங்களேன். மாத்திரமல்ல 28 1 சாமுவேல் 1:28 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கென்று கேட்டேன், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தேன் சொல்கிறாங்க. இப்போ உயிரோடு இருக்கும் நாளும்,
1: சகல நாளும்
0: கவனிச்சிங்களா, எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்களா. பிரசன்ட் யுவர் பாடிக்கு அது நமக்கு அற்புதமான உதாரணம் சொல்கிறாங்க தெரியுங்களா, அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று அது கர்த்தம் என்ன திரும்பி எடுக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். சரியா, நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள். அன்னால் கொண்டு போய் கொடுத்தாங்களே தவிர 28 பார்த்தீங்கன்னா அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்னு போட்டிருக்குது. அப்படின்னா பால் மறப்பதற்கு முன்னமே அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு கற்றுக் கொடுத்து கொடுக்குறாங்க பாருங்களேன். கர்த்தருக்கு தானே ஒப்பு கொடுக்குறோம், அதான் கர்த்தர் சபையில் பார்த்துப்பாங்க, அதான் ஏலி இருக்கார் அதில் பார்த்துப்பார், அப்படியே கொடுத்தாங்க. ஷீ ட்ரெயின் ஹிம், அவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு போய் ஒப்பு கொடுத்தல்ன்னு சொன்னால் இந்த வச்சுக்கப்பா அப்படி கொடுப்பது அல்ல, தகுதியோடு ஒப்பு கொடுப்பது, ட்ரெயின் பண்ணி ஒப்பு கொடுக்குற பாருங்களேன். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல திருப்பி அதை எடுக்கலை பாருங்களேன். 1 சாமுவேல் 2:11 பார்த்தீங்கன்னா, அவன் ஏலிக்கு கீழே தங்கியிருந்து கர்த்தருக்கு ஊழியம் பண்ணான்னு போட்டிருப்பாருங்களேன். அதே நாள் ஒப்பு கொடுத்த அதே நாளில் அவனுக்கு என்ன தெரியுது, ஹவு டு வர்ஷிப் த லார்ட், ஹவு டு ஒர்க் ஃபார் த லார்ட், ஆராதிக்கவும் அவனுக்கு தெரியுது, கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரனுக்குள்ள அடங்கி இருந்து ஊழியம் செய்யவும் கற்றுக் கொடுத்துட்டாங்கல்ல, எப்படி பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 சாமுவேல் 2:19 பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை அவள் தான் பிள்ளைய பார்க்க வந்தாலே தவிர பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு போகல பாருங்க. சாமுவேலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் சிங்கமாக நிற்கலாம் பாருங்க. ஒரு கழுதை ஒரு எருது நான் எடுத்தது உண்டா, சாமுவேலுடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தில் கேட்குறார், நான் எடுத்தது உண்டு, அநியாயமாட்டே வாங்கினது உண்டா, இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க ஆளுங்க. ஏன்னா அவள் கொடுத்த பயிற்சி, அந்த இளம் வயதில் கொடுத்த பயிற்சி. அப்படின்னா கத்தருக்கு நம்ம உடலை ஒப்பு கொடுக்குறோன்னு சொன்னால் சும்மா அப்படி ரா வாழ்ந்த வச்சுங்க அப்படி கொடுப்பதில்லை. கேஹிம் ட்ரெயின்டு, ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறாள், ஆண்டவருக்கு பணிவிடு செய்ய கற்றுக் கொடுக்கிறாள், வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காள். ஒரே குழந்தை அப்போ அவளுக்கு, அப்புறம் கர்த்தர் ஐந்து கொடுத்தார், அது வேற. ஆனால் அப்போ இருந்து அவளுக்கு ஒன்று தானே, கர்த்தர்கிட்ட போராடி பெற்ற ஒரு குழந்தைய வாழ்க்கை முழுதும் போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த போது அவளுக்கு கர்த்தரை நினைக்கிறார் பாருங்களேன். அவள் நமக்கென்று கொடுத்துட்டா அவள் நாம் ஏதாவது கொடுக்கணுமா கர்த்தருக்கு, அவளுக்கு கொடுக்கணுமே. அன்புக்குரியவர்களே, என்ன வேண்டும் அவசியம் என்றால், ஒன்றை கர்த்தருக்கென்று கொடுத்தால் அதுக்கு பேர் கர்த்தருக்கு பரிசுத்தம், கொடுத்ததை நமக்கென்று எடுத்தால் அதுக்கு பேர் சாபத்தீடு. இந்த உடம்பை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறோம்ல, கொடுத்த பிறகு அதை திரும்ப கொடுத்தால் அது கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலி அன் டு காட். அதை திருப்பி நமக்கென்று எடுத்தால் அக்கர்ஸ்ட். நல்ல உதாரணம் யோசுவா 6 அதிகாரம். யோசுவா 6 அதிகாரம் கொஞ்சம் அதை ஆழ்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா 18-19 வசனங்களை பாருங்கள். யோசுவா 6 அதிகாரம் 18-19 வசனங்கள்.
1: சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான்.
0: கர்த்தருக்கு பரிசுத்தமானது எங்க சேரணும்? அவர் பொக்கிஷத்துல, நம்ம பொக்கிஷத்துல இல்ல. நாம் கொடுப்பது போல கொடுக்குறோம், அப்படி எடுத்துக்கிறோம்ல. அவங்களுக்கு தெரிந்தது தான், அவர் காத்தலிக் குடும்பத்தை சார்ந்தவன். ஆனால் ஏறக்குறைய அந்த ஹிந்து பழக்கங்கள் தான் என் குடும்பத்தில் இருந்தது. இந்த வயல் அறுத்து புதுசாக நெல் வருது இல்லை, வீட்டுக்கு வரும் இல்லையா, வரும்போது அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பாட்டி அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பெரிய இலை போட்டு என்ன பண்ண, ஒரு குத்து விளக்கை கொளுத்தி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் பண்ணது எல்லாம் இருக்கும். பக்கத்தில் எங்கள் பாட்டிக்கு எங்கள் அம்மா ஒரு சாரி வாங்கி வச்சுருப்பாங்க, புது சாரி அதையும் வச்சுருப்பாங்க, சரியா? அப்போ கேட்பாங்க, யாரும் தொடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் சாப்பிடணும். இந்த கேட்போம், இந்த சாரி யாருக்கு? பாட்டிக்கு வச்சுருக்கோம். சரி, பாட்டி எடுத்துகிட்டு போவாங்களா? ஹலோ, பாட்டி என்றைக்காவது வந்து எடுப்பாங்களா? எடுத்தாங்கன்னா வைக்க மாட்டாங்க, அது வேறு இருக்கு. பாட்டி மாத்திரம் வந்து ஒரு நாள் சாரி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பாட்டிக்கு சாரியே கிடையாது. அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஏமாத்திரம் பாருங்களேன், செத்து போன மனுஷனையும் ஏமாத்திரம், ஜீவனுள்ள தேவனையும் இன்றைக்கி ஏமாத்திரம் இல்லை. அவங்க அறியாமை, செத்து போன ஒரு பாட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, வைக்கிற மாதிரி எடுத்து இவங்களே கட்டிப்பாங்க அப்புறம், சரியா? ஆனால் நாம் இன்றைக்கி கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்பி எடுத்துடுறோம்ல. கர்த்தருக்கு நினைந்து கொண்டது கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரணுமே தவிர நம்ம பொக்கிஷத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் அது சாபத்தீடுன்னு வேதம் சொல்லுது, அக்கர்ஸ்ட். ஆனால் கர்த்தருக்கென்று கொடுத்தது கர்த்தர் பொக்கிஷம் சேருமானால் இட் இஸ் ஹோலி அன் டு காட். கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி வேளைக்கு வந்து சிந்தித்துக் கொள்வோம். நீங்களும் நான் கர்த்தருக்கு பிரசன்னம் நம்ம பண்ணுறோம், உடம்ப ஆண்டவரே இந்த கண்ணை ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே இந்த கை எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கன்வீனியண்டாக அப்பப்போ எடுத்து போகும் பாருங்களேன், கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறோம். இந்த செத்து போன பாட்டி கதையை ஆகிட்டோம்ல, கர்த்தர் கதையை பாட்டி எடுக்காத, அதனால் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறோம் இல்லை. அதே தான் இப்போ நம்ம கர்த்தருக்கும் பண்ணுகிறோம், கொடுக்குற ஆண்டவரே இனி நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, மறுபடியும் அதை செய்தால் கொஞ்சம் கடினமான வார்த்தை மன்னித்து கொள்ளுங்கள். பேதுரு சொல்கிறாரு, நாய் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடுமா? நான் சொல்ல, சரியா? நான் சொல்லலை, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. வசனம் இப்படி சொல்லுது, நாய் தான் என்ன பண்ணுமா, கக்குனதை திரும்பி சாப்பிடுன்னு போட்டிருக்குல்ல. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு தானே கீழே இறங்கி போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் யுவர் பாடி, நீங்கள் நான் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பர்சனல் எழுப்புதல், பர்சனலாக வந்தாதான் ஆஸ் அ சர்ச் வரும், அப்புறம் ஆஸ் அ நேஷன். ஒரு தேசமாக எழுப்புதல் வர வேண்டுமானால் தேசத்தில் மொத்தமாக வராது. ஒரு தனிப்பட்ட தேவ பிள்ளையில் ஆரம்பிக்கிறது, ஒரு தேவ மனிதனில் ஆரம்பிக்கிறது, அது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை பிடிக்கிறது, அது அப்படியே தேசத்தை பரவி போகும், அதுதான் எழுப்புதல். அப்படின்னா நானே இன்னைக்கு ஆயத்தமாகாமல் நான் எப்படி இன்றைக்கி எழுப்புதலை பற்றி எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். இப்போலாம் பாஸ்டர் செமினார் போனால் கூட எழுப்புதலை பற்றி பேசுங்க தான் சொல்கிறாங்க. பாஸ் நான் நினைப்பேன், சரி பாஸ்டர்ஸே எழுப்புதல் வேண்டிய நிலைமையில் தான் இருக்காங்க போல நினச்சிப்பேன் நான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன அவசியம் இன்னைக்கு எழுப்புதல் வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும், ப்ரெசன்ட் யுவர் பாடி. சரீரத்தை ஒப்புக் கொடுக்குறோம், ஆனால் அப்பப்போ எடுத்துக்கொள்கிறோம்ல. எஸ்து பாருங்க, இந்த கண்களை கத்தருக்கு எத்தனை முறை ஒப்பு கொடுத்துருக்கான். யோ பக்தன் சொல்றான், என் கண்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அந்நிய பெண்களை நான் பார்க்க மாட்டேன்றாரு. நம்ம அந்நிய பெண்களை டிவியில் எத்தனை பேரை பார்க்குறோம், நாங்கள் நியூஸ் தான் பார்க்குறோம். நியூஸுக்கு நடுவில் எத்தனை அந்நிய பெண்கள் வராங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஆம்பளை பார்த்தீங்கன்னா ஃபுல் சூட்டில் நிற்கிறான், கூட நிற்கிற பெண்கள் தான் அறையும் குறையுமா நிற்கிது பாருங்களேன். புரியலைல்ல, அது நம்ம கண்ணாகத்தானே பார்க்குது. நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் தானே பார்க்குறோம், நடுவில் அப்படி வந்து அதுக்கு நாங்கள் என்ன, அதுக்காக டிவி ஆஃப் பண்ணிட்டா உட்காந்துருக்க முடியும் அப்படி தானே சொல்கிறோம். இன்னைக்கு கண்களே கத்தருக்கு ஒப்பு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம், ஆனால் வசதியான இடங்களை திரும்ப எடுத்துக்கிறோம்ல. இது பிரசன்ட் யுவர் பாடி இல்லை. இந்த பிரசன்ட் யுவர் பாடியில் மூன்று வார்த்தைகள் திரும்ப சொல்லுகிறேன். ஒன்று பியூரிஃபை, ரெண்டாவது பிரசன்ட், ரெண்டாவது என்ன சொல்றத அர்ப்பணிக்க வேண்டும், மூன்றாவது ஒரு வார்த்தையை சுட்டி காட்டுகிறேன் ப்ரமோட். என்ன பண்ணணும், நான் மனிதன் குழந்தையை கொடுத்தாச்சு, இந்த குழந்தையை திருப்பி எடுக்கணும்னா என்ன பண்ணுமா, பறவைகளை கொடுக்கணும். கற்று சொல்ல இப்படி கொடுத்து நினைச்சா பிள்ளைய எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கும் போது என்னாகும், ஞாபகம் இருக்கும். ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு வச்சுங்களேன், அதில் தலையிட்டு கத்தருக்கு சொந்தம், கத்தருக்கு கொடுக்க அந்த ஆடு கொண்டு போகணும். கொண்டு போனால் என்னாகும், அந்த ஆட்டை கத்த சமூகத்தில் கொண்டுடுவாங்க, சரியா? தலையிட்டு என்னாகும், கத்த சமூகத்தை வளர்க்க முடியாது, அதை கொல்லத்தான் வேண்டும். ஆனால் கத்தர் அவங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார், ஒருவேளை நீ கொடுத்த ஒரு பொருளை திரும்ப மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யலாம், 1/5, ஐந்தில் ஒரு பங்கு சேர்த்து கொடு. ஒரு ஆடு வில 500 ரூபான்னு சொன்னால் என்ன பண்ணு, நீ 600 ரூபா கொடுத்துரு, 5 x 100 ரூபா 600 ரூபா கொடுத்து என்ன செய்யலாம், அந்த ஆட்டை மீட்டுக்கொள்ளலாம். மீட்டுக்கொண்ட பிறகு மற்ற ஆட்டுக்கெல்லாம் 500 ரூபா, இதுக்கு 600 ரூபா ஆயிடுச்சு பாருங்களேன், ப்ரமோட் ஆயிடுச்சு. அது மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆடு என்ன ஆகுது தெரியுங்களா, அடுத்தான் இயேசுக்கு செய்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, பியூரிஃபை, சுத்திகரித்தார்கள். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, கத்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். மூணாவது என்ன தெரியுங்களா, அதை பறவைகளை கொண்டு அது மீட்கிறாங்க இல்லையா, அப்போ என்னாகுது, அந்த விலை கூடி போகுது பாருங்களேன். இந்த ராத்திரி வெளியே இந்த மூணு வார்த்தைகளும் மிக அவசியமானது. ஒன்று பியூரிஃபை, ரெண்டாவது ப்ரெசன்ட், மூணாவது ப்ரமோட், உயர்த்தி விடு. அதன் தரம் உயர்ந்து போச்சு, கத்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டது, தரம் உயர்ந்து போனது. இந்த மூன்று மிக மிக அவசியம் ப்ரெசன்ட் யுவர் பாடியில். சரி, ஏன் இந்த உடம்பு ஒப்பு கொடுக்கணும்.
2: பாகம் இரண்டினை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை இறக்கி வைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே இரண்டு மூன்று பேர் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். என் நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இணைந்து ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் நம்மை நிரப்புகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இணைந்து நாம் பாடப்போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை

இயேசுவாகவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையா? அல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா! உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இந்த வேளையில வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை வாழ்க்கையில கர்த்தர் அற்ப

இருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ வெளிப்படுத்துற விசேஷம் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ அங்க 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, எல்லா 4 ஜீவர்களும் வணக்கமாய் விழுந்து, ஓ தங்கள் கிரீடங்களை அவர் முன்பாக படைத்து, தேவரீர் நீர் ஒருவரே கனமும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பார்த்தீரர் என்று ஓயாமல் புகழப்படுகிற துதிக்கப்படுகிற பரிசுத்தர் அங்கே துதிகள் எழுப்பிக்கொண்டே இருக்கின்றன. அவர் அங்கே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாளை இந்த ஆலயமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேடி நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். 121 சங்கீதத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட அழகான ஒரு விசுவாச அறிக்கை உள்ள ஒரு பாடல். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்கிற குறிக்கிறதான அழகான ஒரு பாடல். நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கிறேன். சேர்ந்து பாடலாமா?

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வருகிற எங்கள் கண்மலையே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அரசாங்கத்திடமா, அல்லது பணக்காரர்களிடமா, அல்லது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களிடமா? இல்லை, நம்முடைய உதவி வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது சொல்றவங்க எங்க கூட சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்க உதவி. எங்களுக்கு உதவுகிறவர் நீர்தான், எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான், எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவர்

பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை காக்கிறார். வெளியே போய் இன்றைக்கு சுகமாய் திரும்புவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஜாக்கிரதை அல்ல, ஓ நம்முடைய எந்த பலனும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். அன்னைக்கு பாதுகாப்பு உண்டு, போக்கை வரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான காரியங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவர் சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு.

வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா.

0: வாஞ்சையை
1: எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை விடலப்பா, உம்மோடு இருப்பதாப்பா எங்க வாஞ்சை, உங்க சித்த செய்வதாப்பாங்க ஏக்கம். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில உங்களை

எல்லாத்தின் ஏக்கமாயிருப்பதாக. ஏசப்பா, உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நோக்குகிறோம். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே. ஓ ஹல்லேலூயா, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஓ எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு நீக்கினவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசு

0: உயர்த்து குரோப்பா.
1: உன்னுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உன்னுடைய நாமத்திற்கு கன மகிமை வர பண்ணுகிறோம். உன்னுடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. மகிமைப்படுங்க. ஏ

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாள் தியானிக்கக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தலர் 25:19. தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறார் என்றும் பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். உண்மையிலே இங்கே பவுலை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த ராயருக்கு முன்பாக. அப்போ அவன் மேலே குற்றஞ்சாட்டக்கூடிய குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். குற்றம் சாட்டப்பட்ட பவுல் என்ன செய்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் சாதித்தான் என்று அவன் மேல் குற்றம் சாட்டினார்கள். அன்பவர்களே, பவுல் எப்படியாக ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரில் தெரியுது, 2 கொரிந்தியர்லேயும் பார்க்கிறோம். நாசத்திலும் மோசத்திலும் அடியிலும் நிர்வாணத்திலும் பசியிலும் பட்டினியிலும் நல்லா லக்ஸுரியஸாக வாழ்ந்த பவுல், நல்லா செல்வ செழிப்பாக வாழ்ந்த பவுல். அவங்க அப்பா அந்த காலத்திலே 3 கப்பல் வச்சுருந்தாராம். கப்பலுக்கு ஓனர்னால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட ஆள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்த ஆள். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து தன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த உயிர் தேர்ந்த இயேசுவை உலகத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வமாக அவர் என்ன செய்கிறாரு, தன்னார்வமாக அநேக இடங்களிலே சென்று அவர் என்ன செய்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறார் என்று பார்த்தோம். அதில் அவர் வைராக்கியம் நிறைந்தவராய் சாதிக்கிறவராய் இன்றைக்கி அவர் சாதனை படைத்திருக்கிறாரு. ஆனால்தான் அவரை கொண்டு ஆவியானவர் இந்த 11 நிருபங்களை அவர் மூலமாக எழுத ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு அந்த புதிய ஏற்பாட்டில் மிகவும் பெரும்பான்மையான இடங்கள் எழுது பெற்றிருக்கிறது. பவுல் எழுதின நிருபங்கள் தான் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதிக்கிற ஒரு சாதனையாளராக மாறினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை மற்றவர்களுக்கு சாதித்தான். இன்றைக்கு நீ நானும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறோமா? இந்த சாதிக்கிற நிலைமை உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கா? இன்றைக்கி யார்கிட்ட சாதிச்சுருக்கிறீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இதை கேட்கிற உனக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம் அது? பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்கிற மார்க்கம். நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்று அந்த நித்திய ஜீவன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு வழியை தான் ஆண்டவர் சொல்லிட்டு போனார். மதம் அல்ல. எனக்கு என்னுடைய கூட பிறந்த அண்ணன் என்னை வந்து, நீ வந்து மதம் மாறிட்ட, நீ வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் போய் சேர்ந்துட்ட, அப்படி இப்படின்னு கண்ணாப்புனான்னு கெட்ட வார்த்தைகள் சொல்லி நீ வெளியில் போ நாய் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு தெரிவித்தனர். அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒரு அப்பாவுக்கு பிறந்து அவர் தலைப்புள்ள, நான் கடைசி பிள்ளை. கடைசியில் என்ன என்ன செய்கிறார், கெட்ட வார்த்தையில் கொச்சையாக, நீ வந்து நீ வேறு அப்பனுக்கு பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படிலாம் அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு. அதுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு மதத்தில் அவர் இருக்கிறார். அந்த மத பிடிப்பு அவர்கிட்ட என்ன செய்யுது, இருக்குது. தான் மதம்தான் ஒஸ்தி, தான் சார்ந்திருக்கிற மதத்தை விட்டுட்டு இப்போ என்னுடைய தம்பி என்ன செய்கிறாரு, மற்ற அந்நிய மதத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வெறுப்பில் தான் என்னை எங்கள் அண்ணன் பேசினார். அப்போ அந்த மதத்தை சார்ந்தவராய் அவர் இருந்ததுனால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னை திட்டி தீர்த்தார். இப்போ நான் கடவுள்கிட்ட வந்து கேட்டேன், ஆண்டவரே இயேசுப்பா, நீ மதத்தை ஸ்தாபித்தீங்களா? இந்த உலகத்தில் ஏன் இத்தனை மதங்கள் இருக்குது? இத்தனை மதங்கள்னால தான் இன்றைக்கி மத பிரச்சனை வருகிறது. நீ மதத்தை உண்டாக்குனியா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன பதில் என்னன்னாக்கா, நான் மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வரல, மனுஷனுக்கு நல்ல மார்க்கத்தை காண்பிக்க தான் வந்தேன் அப்படின்னார். மதம் வேறு, மார்க்கம் வேறு. நல்ல மார்க்கம், நல்ல மார்க்கம் என்றால் நல்ல வழி. இந்த உலகத்துக்கு நான் வந்ததனுடைய நோக்கமே ஒரு மதத்தை உருவாக்கவோ அல்லது மதத்தை ஸ்தாபிக்கவோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. ஆனால் காலப்போக்கில் காலத்தின் கட்டாயம் என்னாச்சு, இது கிறிஸ்தவ மதமாக என்ன செஞ்சு மாறிவிட்டது. இது கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல, இது ஒரு மார்க்கம், ஒரு வழி. எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வந்தால் அந்த நித்தியத்துக்கு போகிற வழியை சொல்லி கொடுக்க தான் ஏசாமி வந்தார். ஒவ்வொருத்தரையும் பரலோகத்தினுடைய வழியை சொல்லி கொடுத்து அவளை பரலோகத்துக்கு ஊடாக ஆனால்தான் அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன்னார். இப்போ நான் தாண்டா உயிர், நான் தான் சத்தியம், நான் தான் வழியாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருத்தனும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அப்போ அவர் மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது, எதை நோக்கி நம்மளை கொண்டு செல்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும், ஆண்டவருடைய மார்க்கம் இன்னைக்கு நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்கிறது என்பதையும் பவுல் போகிற இடம்லாம் என்ன செஞ்சாரா, சாதித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நீ நானும் அதை மாதிரி சாதிச்சிருக்கிறோமா? இந்த சாதித்து பேசுறது என்னது, நம்ம பாருங்க சாதிச்சு பேசுகிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி என்றைக்காவது நம்ம பேசியிருக்கோம்.

வெட்டியாக மற்ற காரியத்தெல்லாம் சாதித்து பேசுகிறோம், அன்பாவில் அடம் பிடிக்கிறோம், இதுதான் வேணும்னு. ஆ, அன்பாவில் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கடன் பிரச்சனையில் இருந்தார். அந்த காலத்தில் 7 லட்சம், இந்த காலத்தில் அது 70 லட்சத்துக்கு சமம். 25 வருஷத்துக்கு முன்னாடி 7 லட்சம் கடனில் இருந்தார்னா இப்போ அவருடைய கணக்கு 75 லட்சத்தில் 70 லட்சத்துக்கு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிக்கன்று அவர் தள்ளப்பட்ட போதில் அவருக்கு நான் சத்தியத்தை போய் சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், எப்படி உன் இயேசுனார் உன் கடனெல்லாம் தப்பு வச்சு உன்னை மீட்டு கொண்டாரோ, அதே போல் நான் வணங்குற என்னுடைய தேவன், என்னுடைய தெய்வம் என்னை மீட்கொண்டு ஒரு தெய்வத்தின் பேரை சொல்கிறார். என்னது, நான் வணங்குற என் சிவபெருமான் எனக்கு என்ன செய்வார், என்னை காப்பாற்றுவார், என் கடன்லேருந்து என்னை விடுதலை செய்வார் அப்படின்னார். இப்போ உண்மையிலே நான் வந்து ரொம்பவும் சோர்ந்து போய் ரொம்பவும் ஆவியில் வைராக்கியம் கொண்டவனா நான் என்ன செஞ்சேன், அப்போ தான் ஒரு சவால் விட்டேன். சரி, உனக்கு நான் 1 மாதம் டைம் தரேன், உன் பிரச்சனைக்கு நீ வணங்குற தெய்வம் அது உனக்கு பதில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்பட்டுச்சுன்னா, நான் வணங்குற இந்த இயேசுவை இந்த பைபிளெல்லாம் நான் விட்டுக்கடாசிட்டு உன் தெய்வத்துக்கு நான் அடிமையாக வரேன். அப்படி இல்லைன்னா நீ என் தெய்வத்துக்கு 1 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு. உன் தெய்வத்துக்கு எத்தனை நாள், 1 மாதம் 30 நாள். ஆனால் என்னுடைய தெய்வம், உயிருள்ள தெய்வம், என்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடு போதும். 1 மாதத்துக்கு நீ என்ன வேணாலும் செய், போய் உன் கோயிலில் போய் நீ அழு, நீ பூஜை பண்ணு, நீ எப்படியெல்லாம் கேளு, அது உனக்கு பதில் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, நான் தார்மீகமாக ஒத்துக்கிட்டு இந்த பைபிளையும் இயேசுவையும் விட்டுட்டு உன் வழிக்கு நான் வரேன், உன் தெய்வத்துக்கு நான் அடிமையாக வரேன்னு சொல்லி சவால் விட்டான்பான்ல. 1 மாதம் சென்றது, 1.5 மாதம் சென்றது, அவர் பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாச்சு. ஒரு நாள் வந்து என்னிடத்தில் அவர் சொன்னார், நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னார். நீ தோக்கலை, நீ வணங்கின தெய்வம் தோத்து போச்சுன்னு சொல்லு. நான் உனக்கு சவால் விடலை, யாருக்கு தான் விட்டேன், அந்த தெய்வத்துக்கு தான் விட்டேன். ஆனால் இப்போ என் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிறதுக்கு நான் 1 நிமிஷம் தான் சொன்னேன், உனக்கு 1.5 மாதம் ஆயிடுச்சு, ஒன்றும் நிரூபிக்கலை, இன்னைக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் தெய்வத்தை நிரூபிக்க நான் 1 நிமிஷத்தில் உனக்கு நான் நிரூபிக்கிறேன், அவர் பேசுகிற தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் உயிர்த்தேர்ந்த தேவன் என்று சொல்லி நான் வீட்டுக்கு போய் 2 பேரும் ஜோம் பண்ணி, ஆண்டவரே இவருடைய பிரச்சனை ஒரு பிரச்சனை, அவருக்கு மேரேஜ் பிரச்சனை தான் அன்றைக்கி பெருசாக இருந்தது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய மேரேஜ் பிரச்சனை பெருசாக இருந்தது, ஒரு பிரச்சனைக்குரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அந்த மேரேஜ் பிரச்சனைக்காக நான் போய் ஜெபித்த, ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், இவருடைய மேரேஜ் பிரச்சனைக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசினாருங்க, நீ திருமணம் செய்ததில் பாவம் செய்தாய் என்று சொன்னார். இன்னும் திருமணமே அவருக்கு நடக்கலை, ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தை என்னது, நீ திருமணம் செய்ததில் பாவம் செய்தாய்னார். அப்புறம் தான் நான், அவர் நடுங்கி போயிட்டாருங்க, என்கிட்ட சொன்னார், ஆமாம் நானும் என் மனைவியும் வீட்டுக்கு 2 வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜில் இருக்கும்போது அவங்கள என்ன செஞ்சிட்டேன், கொண்டு போயிட்டு ஒரு கோயிலில் வச்சு சிம்பிளாக தாலியை கட்டிட்டேன், தாலியை கட்டிட்டு திரும்பி இன்னொரு கோயிலில் வந்து அந்த தாலியை அவுத்து போட்டுட்டேன். இப்போ அவள் வேறு அவள் வீட்டில் வாழறா, நான் என் வீட்டில் வாழறேன், ஆனால் திரும்ப நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சேரணும். நாங்கள் ஏற்கனவே கணவன் மனைவியாக என்ன செஞ்சிட்டோம், ஆயிட்டோம், ஆனால் ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாது, ரகசியமாக எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்தது, ஆனால் இதை இயேசு ஆண்டவர் என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டினார் என்று சொல்லி அவர் நடுங்கினார். அன்பானே, இன்றைக்கி சவால் விட்டு இயேசுவை நிரூபித்தேன், அதன் பிறகு இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாக இயேசுவை அறிவிக்கிறவராக இன்றைக்கி ஊர் ஊராக போய் இயேசு தான் உண்மையான தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் உயிருள்ள தேவன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பானே, இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறோமா, சாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி பவுலாக தான் செஞ்சார். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். இன்றைக்கி நாம் வந்து ஒரு சாதாரண மார்க்கத்தாராக கிடையாது, நாம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தாராக இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஜீவனுக்கு ஏதுவான அந்த நம்மளை ஆத்துமாவை நரகத்துக்கு தப்புவிக்கிற, பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த வழியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிறவர்களாக இருக்கணும், உயிர்த்தெழுந்த தேவன்.

என்பதை நிரூபிக்கிறவர்களாக இருக்கணும், அதை சாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஏதாவது இன்னை வரைக்கும் யார்கிட்டயாவது சாதிச்சோமா? இன்னைக்கு அதை இந்த சாதிக்கிற காரியம் எனக்குள்ளார அது இயற்கையாக வந்ததுனால அநேகர்கிட்ட சவால் விட்டு இயேசுவை சாதித்து காட்டியிருக்கிறேன். அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, நாம் இயேசு கிறிஸ்துவை சாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை நாம் சாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா, நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சாதிக்கிறதுன்னா என்ன? நிரூபிக்கிறது, சவால் விட்டு நிரூபிக்கணும். இன்னைக்கு நாம் உயிர் தந்த தேவனை நாம் வணங்குகிறோம். நாம் ஒன்றும் உயிர் இல்லாத ஒரு பொருளை நாம் வணங்கவில்லை, உயிரற்ற ஒரு பொருளை வணங்கவில்லை, ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொருளை வணங்கவில்லை, படைத்த இறைவனை தான் நாம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும்போது அதை நீ என்ன செய்யணும்? சாதிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, உனக்கு நாலேஜ் வேணும், பைபிள் நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ் வேணும்? பைபிள் நாலேஜ் வேணும். நம்மளை சுற்றி இருக்கிற மதங்கள் என்னென்னலாம் இருக்குது அதை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அன்பால் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். எங்கள் அண்ணன் இப்படி திட்டின உடனே நான் வந்து 2.5 வருஷம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணேன். எந்தெந்த மதம் என்னென்ன சொல்லுது, எதை குறித்து பேசுகிறது, எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு, என்ன சொல்கிறது, என்ன சொல்ல வருகிறது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மதங்களையும் குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைத்த ரிசல்ட் என்னென்னா, எல்லா மதங்களிலும் இயேசுவை குறித்து பேசுகிறது. ஆமேன். எல்லா மதங்களிலும் எல்லா மத புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த தேவனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையை நான் கண்டுபிடித்தேன். அதன் பிறகுதான் நான் அனைவரிடத்தில் நான் பேசும்போது நான் தைரியமாக, அன்னைக்கு உண்மையிலே பவுல் யூத மார்க்கத்தில் உட்கார்ந்து படித்ததுனாலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட போய் 3 வருஷம் அரபு தேசத்தில் உட்கார்ந்து படித்ததுனாலையும் தான் அவர் என்ன செஞ்சார், இவ்வளோ நிருபங்களை எழுதினார், இவ்வளோ சாதித்து அவரால் பேச முடிந்தது. எனவே நான் சொல்லுகிற உங்களுக்கு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் சும்மா வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ட்டு ஒரு கிறிஸ்துவனாய் பெயர் கிறிஸ்துவனாய் இல்லாதபடிக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை அதிகமாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரை நிரூபிக்கிறவளாய் சாதிக்கிறவளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்போ என்ன செய்யணும், மற்ற மதங்களை குறித்து நீ அறிந்தாதான் நீ அறிந்த இந்த மார்க்கத்தை குறித்து நீ என்ன செய்ய முடியும், தெளிவாக பேச முடியும். அன்பாலே மற்ற காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த நாம் செல்கிற இந்த மார்க்கத்தை குறித்து நன்கு படியுங்கள், இந்த வேதத்தை நன்கு வாசியுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவரை சாதிக்கிறதுக்கு தானாகவே நம்முடைய நடக்கையில் வரும். ஏனென்றால் நீ கண்டுபிடிச்ச உண்மையை நீ மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. நீ கண்டுபிடிச்ச உண்மையை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது தில்லா, அதாவது நிரூபிப்ப. அப்போ அந்த மாதிரி நீ படிக்க தெரியாமல் உனக்கே தெரியாமல் இருந்தாக்கா உன் மார்க்கத்தை எப்படி போய் மற்றவங்களுக்கு இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் ஆண்டவர் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற மார்க்கம் என்று நிரூபிக்க முடியும். அன்பாவில்லே, அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த வேதத்தை பவுல் எப்படியாக கற்றறிந்தாரோ, பவுல் எப்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அவர் எப்படி கற்றுக்கொண்டாரோ, அதே போல நாமும் கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசுவையும் நாம் செல்கிற மார்க்கத்தையும் சாதிக்கிறவர்களாக நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். சாதிக்க உள்ளவர் சாதித்து அநேகரை நம்ம இந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவர்களாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை நாங்கள் படித்து ஆண்டவரை ஏனோ தானோன்னு படிக்காதபடிக்கு வேதத்தை நேசித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாங்கள் படித்த அந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு முதலாவது நாங்கள் வெற்றியை பார்த்து அநேகருக்கு நாங்கள் சொல்லவும் அநேகருக்கு உம்மை சாதிக்கவும் உதவி செய்யுங்க. பவுல் எப்படியாக உன்னை சாதித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மார்க்கத்தை சாதித்து பேசினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனை ஆண்டவரை நிரூபித்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அதே போல நானும் நாங்களும் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் சாதிக்க ஆண்டவரை உண்மை நிரூபிக்க என்னை எங்களையும் பயிற்றுவையும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். அப்படியாக செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து கர்த்தர் அதிசயமாய் நடத்தி இந்த நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மார்க் சுவிசேஷம் 9:26-27. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். அந்த மகன் பிசாசினால் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டவன். அவன் இயேசுவினிடத்திலே தன் மகனை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான், சிறுவயது துவங்கி அநேகம் தரம் இவனை பிடித்திருக்கிற இந்த ஆவி இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டு கொலை செய்ய பார்த்தது என்று. நீங்க நினைச்சா குணமாக்க முடியும் என்று இயேசுவினிடத்திலே முறையிடுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், நீ விசுவாசித்தா கூடும் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று தன்னை தாழ்த்தி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியேறும்படிக்கு கட்டளையிடுகிறார். இப்பொழுது அது அவனை மிகவும் அலைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டு, அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு அவன் செத்தவனை போல கிடக்கிறான். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பேசுகிறார்கள், அவன் செத்து போய்விட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான், அவன் தனியாக வரவில்லை, தகப்பனோடு வருகிறான். அவன் தகப்பன் தான் அவனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். ஜனங்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், அவனுடைய தகப்பன் நிற்கிறான், இயேசு நிற்கிறார். இப்பொழுது அவன் செத்தவனை போல கிடக்கிறான். அப்பொழுது யார் தான் பக்கத்தில் வந்து தூக்கி இருப்பார்கள், அல்லது யார் தான் தூக்கி இருக்க வேண்டும்? நிச்சயமாய் அவன் தகப்பன் ஓடி போய் தூக்கி இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவனை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவன் செத்து போயிட்டான், ஒருவேளை செத்துருவான், இனி எழும்ப மாட்டான், இப்படி பலவிதமான பேச்சுகள் இருக்கிறது. அதை தான் வேதம் சொல்லுகிறது, அநேகர் அவன் செத்து போனான் என்று சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான் என்று. அப்படின்னா நிச்சயம் அவன் தகப்பன் அவன் அருகே வந்திருக்க வேண்டும், அவனை பார்க்க அல்லது அவனுக்கு என்ன ஆயிட்டு என்று பார்க்க வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான், உலக நேசம் அவனை தேடி வந்து தொடுவதற்கு முன்னே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு தூக்கினார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியில் உங்களுக்கு பாசம் காட்ட எத்தனை பேர் இருந்தாலும் மெய்யான பாசத்தில் முந்தி கொள்ளுகிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால தான் ஒரு தாய் தன் பிள்ளையை முதல் முதலாவது பார்ப்பது பெற்றெடுத்த பிறகு, ஆனால் கர்த்தர் கருவிலேயே கண்டார். ஆமே, ஒரு தாய் அல்லது தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது, கைகளில் எடுப்பது பெற்றெடுத்த பிறகு. ஆனால் ஆண்டவர் இயேசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 46 சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் தாங்கினேன் என்று. ஆமே, நாம் பிறந்த பிறகுதான் நம்முடைய பெற்றோர் ஆணா பெண்ணா என்று பார்த்து பெயர் வைக்கிறார்கள். ஆனால் பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் நம்மேல் பாசம் காட்ட முந்து நிற்கிறது யாருன்னு கேட்டா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களை இந்த பூமியில நேசிக்க யாரும் இல்லைன்னாலும் உங்களை அவர் நேசிக்கிறதுல குறைய வைக்கல. அல்லது உங்களை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை முந்துகிற எந்த அன்பும் இந்த உலகத்துல இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? நமக்கு இயேசு மிக மிக மிக மிக அவசியம். அன்பு காட்டுவதில் முன்னாக அவர் தான் நிற்கிறார். எனவேதான் இரட்சிக்கப்பட்ட அதாவது ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட பார்த்து இப்படி ஒரு பாட்டு பாடினேன், என்

நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு உறவு இருப்பாங்கள்ல, அம்மா அப்பா சகோதரர்கள் யாராவது, ஆண்டவருடைய அன்பை வச்சு பாருங்கள். அவங்க எல்லாருமே ரொம்ப பின்னாடி தான் நிற்பாங்க ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற நல்ல தேவனவர், அந்த நேசத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிழட்டும். நல்ல தகப்பனே, பாசம் காட்டுவதில் முந்தி கொள்ளுகிறவரே, எங்களை தொடுவதற்கும் எங்களை தூக்கி விடுவதற்கும் எங்களை நிறுத்துவதற்கும் எங்களை வாழ வைக்கிறதுக்கும் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கப்பா. லவ் யூப்பா. இந்த அன்புக்கு பாத்திரவான்கள் அல்ல, கடைசி வரை நன்றியுள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம். சோவியத் ரஷ்யாவிலே கிறிஸ்தவர்களுக்கு பல இன்னல்கள் இருந்தன. கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர்கள் பல கஷ்டங்களையும் கொடுமைகளையும் சகிக்க நேர்ந்தது. உறவுகளை பிரிய நேர்ந்தது. கண்ணுக்கு முன்பாக பெற்ற குழந்தைகள் சாகடிக்கப்படுவதை பார்க்க நேர்ந்தது. இத்தனை கஷ்டங்களிலும் அவர்கள் இயேசுவை மறுதளிக்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க முடியும். ஆனால் அமெரிக்க தேசத்திலே நிலைமை முற்றிலும் தலைகீழானது. அங்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களில் வளர்வதும் வளராததும் தனி நபரை பொறுத்தது. சபைக்கு செல்ல வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்க யாரும் இல்லை. ஆகவே மக்கள் சபைக்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பாவம் பெருகி இருக்கிறது. யாரும் எதையும் செய்யலாம். கண்டிக்க ஆட்கள் இல்லை. அரசாங்கமும் மக்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. உபத்திரவங்களின் மத்தியில் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் வாழ்வது கூட சற்று எளிதானதுதான். ஆனால் பாவம் செய்யும் சகல வாய்ப்புகளும் சுற்றுமுற்றும் காணப்படும் பொழுது, அவைகளை அனுபவிக்க சர்வ சுதந்திரமும் கொடுக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? யார் எப்படி வாழ்ந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை வேதவசனத்தின் அடிப்படையில் அமைத்து அதன்படி வாழ தீர்மானம் எடுக்கிறோமா, அல்லது ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்லி அவர்களைப் போலவே பாவத்தை தண்ணீராய் பருகிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 70 சிறையிருப்பில் இருக்கும்படி நேபுகாத்நேச்சார் அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போனான். பாபிலோன் சகல பாவ அருவறுப்புகளும் நிறைந்த தேசம். இஸ்ரவேலர் எகிப்திலே 430 இருந்தபோது பயங்கர உபத்திரவத்தை அனுபவித்தனர். ஆனால் பாபிலோனில் அவர்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர் அங்கு நெருக்கப்படவில்லை. பாவம் செய்யும்படியான சகல சுதந்திரமும் சூழ்நிலைகளும் அங்கு காணப்பட்டன. ஆனால் பாவம் நிறைந்த பாபிலோனில் தாங்கள் வாழ்ந்தாலும் தங்களை மாசடையாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டோரும் இருந்தனர். எஸ்ரா, நிகேமியா, தானியேல், செருபாபேல் போன்றோருக்கு பாபிலோனில் காணப்பட்ட பாவங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு தடையாக காணப்படவில்லை. அவர்கள் பாவம் நிறைந்த பாபிலோனில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு வைராக்கியமாக பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்று பாவம் செய்யும்படியான சகல வாய்ப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கும்? யாரும் நம்மை கண்காணிக்க முடியாத இடங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம்? பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்ற நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். மோசேயை போல பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்துவிட்டு தேவனுக்கு சித்தமானதை செய்வதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும்.

புஸ்தகம் 38:11 இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் மிதமிஞ்சி போய் உங்களை ஆளுகை செய்கிறதோ, உங்களுக்கு நேரிடுகிற போராட்டமான சூழ்நிலைகள், உறவுகளிடையே சமாதான குறைவு, வியாதி, பொருளாதார பற்றாக்குறை ஆகிய இவற்றிலெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உத்தரவு அருளி அவற்றை தடை செய்ய போகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. இங்கு இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், கொந்தளிக்கும் கடலுக்கும் காற்றுக்கும் அவர் எல்லையை வகுத்து நிற்கச் செய்கிறவராய் இருக்கிறார். இதற்கு முன்னுள்ள வசனங்களை பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகம் 38:8 சமுத்திரத்தை கதவுகளால் அடைக்கிறார். 38:9 மேகத்தை வஸ்திரமாகவும் இருளை புடவையாகவும் உடுத்துவிக்கிறார். 10 கடல் எல்லைகளுக்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போடுகிறார் என்று உள்ளது. இந்த காற்றை கொண்டு நாம் 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:21 கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று உள்ளது. இந்த இடத்தில் கர்த்தர் தம் ஜனத்தை காப்பாற்ற காற்றை கொண்டு ஒரு பெரும் பாதையை சமுத்திரத்தில் உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு எவையெல்லாம் இருக்கிறதோ அவற்றுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரும் பாதையை உண்டு பண்ணி அவற்றின் ஊடாய் உங்களை கடந்து போகும்படி செய்ய போகிறார். 2 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:31 கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது என்று பார்க்கின்றோம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். கிடைக்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கும் காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு செழுமையானதையும் கொழுமையானதையும் சிறப்பானதையும் தந்து இன்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 3 அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:40 நங்கூரங்களை அறுத்து சுக்கான்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரை சேர்ந்தார்கள் என்று உள்ளது. இந்த இடத்தில் பார்ப்போமானால் கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட போராட்டம், அதனால் தாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற நிலை. இந்த நிலையில்தான் கர்த்தர் காற்றை அனுப்பி கரை சேரும்படி செய்தார். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எந்த காரியத்தை குறித்தாவது நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அவற்றிலிருந்து கரை சேரும்படிக்கு காற்றுக்கு உத்தரவு அருளி நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: காயினை போல் இருக்க வேண்டாம் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: ஆதியாகம 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம்.
2: சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
1: இன்றைய ஊழியக்காரருடைய மனநிலையோடு கூட இதை வாசிக்கட்டுமானால், சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். என்ன சிரிக்கிறீங்க? சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். கரும்பு, மஞ்சள், நெல் இந்த காணிகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தினான். அதுதான் பொங்கல்னு சொல்லி நம்ம இப்ப பொங்கல் கொண்டாடலாம்னு சொல்ற பெரிய வாதம் தமிழ்நாட்டை பிடிச்சு ஆட்டுது. ஹலோ, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க மக்கர் சங்கராந்தி. தமிழர்களுக்கு அல்ல, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க. சூரிய கடவுளே,

0: நீன்ன இதை விளைய வச்சேன்னு சொல்லி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதற்கு மகர சங்கராந்தின்னு சொல்லி பொங்கல் கொண்டாடுறாங்க. அதுக்கு நீங்க பொங்கலோ பொங்கல்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. எங்க வீட்டில் டெய்லி பொங்குறோம், அதுவும் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுது. அன்னைக்கு சொல்றது இல்லை. இது தமிழர் திருநாள், அதனால நாங்கள் வாத்தனும் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாடணும் சொல்றது முட்டாள்தனமான ஒரு தெளிவு. ஏன்னா எங்க வீட்டில் டெய்லி பொங்கல். I am thankful to the Lord. It is not harvest festival. It's not a harvest festival. Please understand that. It's not a harvest festival. Harvest festival குறித்து தேவத்தில் ஏராளமான அழகான விளக்கங்கள் உண்டு. அதை நமக்கு தகுந்தார்பால் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். காயின் காணிக்கைகளை செலுத்தினான், கனிகளை கொண்டு வந்து காணி. நான்காவது வசனம், ஆபேலும். நல்லா கவனிங்க, வேதத்தை வாசிக்கும் போது இம் இக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு உறுப்பும் அழிந்து போகாது. ஆபேலும், அதாவது காயின் தான் முதலாவது ஆளு. ஆபேலும் செலுத்தினான்
1: தன் மந்தைகளில் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
0: அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
1: காயினையும்
0: காயினையும்
1: அவன் காணிக்கையையும்
0: அவன் காணிக்கையையும்
1: அவர் அங்கீகரிக்கவில்லை.
0: அவர் அங்கீகரிக்கவில்லை. இதற்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தையும் புரிந்து கொள்வோம். ஆறாவது ஏழாவது வசனம் வாசிக்கலாம்.
1: அப்பொழுது கர்த்தர்
0: காயினை நோக்கி
1: உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது?
0: நீ நன்மை செய்தால்
1: மேன்மை இல்லையோ?
0: நீ நன்மை செய்யாதிருந்தால்
1: பாவம் உன் வாசல்படியில்
0: படுத்திருக்கும்.
1: அவன் ஆசை
0: உன்னை பற்றி இருக்கும்.
1: நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார்.
0: ஆண்டவர் சொன்னது, காயினை ஆண்டவர் கொலைகாரனாக மாற்றின சம்பவத்தின் அடிப்படையை காண்பிக்கிறார். நன்றா கவனியுங்கள். Cain was not rejected because he was a murderer. No. ஆண்டவர் அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அவனுடைய முகநாடி வேறுபட்டதை கர்த்தர் கவனிக்கிறார். அவனுடைய முகத்தினுடைய பாவனைகள் மாறினதை கர்த்தர் கவனிக்கிறார். ஆகையினால் தான் காணிக்கை செலுத்த வரும்போது இதயத்தில் face is the index of mind என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அகத்துல இருக்கிறது சரியில்லப்பா, நீ காணிக்க செலுத்தினது பெருசில்லடா. உன் அகத்துல இருக்கிற, உன் உள்ளான மனிதனில இருக்கிற காரியம் சரியில்லடா என்று ஆண்டவரே சொல்லுகிறார். காயின் கேக்கல, ஏன் அங்கே இருக்கலன்னு கேக்கல. Why you didn't accept me? No. மாறாக தேவன் அதற்கு அடிப்படையான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காயினே, ஏன்பா இப்படி எரிச்சலா இருக்கிற? எதுக்கு எரிச்சலா இருக்கிற? உன் முகநாடி வேறுபட்டது. Because your heart is not right with me. என்னோடு கூட உன் இருதயம் செம்மையா இரவில் நிற்கவில்லை. நல்லா கவனிங்க. பல காரியங்களை ஆண்டவருக்கு செய்வதற்கு உந்தப்படுகிறோம். But before dropping the coin, before dropping your offering, please check your heart. And yesu sonnadudey artham adu dhaan. Yesu enna sonnar? Nee kaanikke selutha varumbodhu un irudhayathile un sahodharana kurithu edhaavadhu avanukku irukkumaana, unakku illa avanukku irukkumaana, kaanikke ange vechittu poi avanodu sariyaagittu vandu kaanikke seluthu. நம்முடைய சபைகளில் வருகிற காணிக்கைகளை அப்படி தரம் பிரித்தால் எத்தனை சதவீதம் தேரும்? திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கட்டின கோபுரங்களுக்கு கணக்கு வழக்கில்லை. கத்தரை சோத்தரிக்கிறேன். கோபுரம் கட்டுற பழக்கம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, இந்த கோபுரம் கட்டுற பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? மிஷினரி பாளையங்கோட்டையிலிருந்து வரணும். அன்னைக்கு மிஷினரி இந்த உடங்காட்டுக்குள்ள, இந்த தேரி காட்டுக்குள்ள ஆராதனை நடத்துறதுக்கு அன்னைக்கு ஆலயம் இல்லை, சில குடும்பம் மாத்திரம் இருந்தது. அவங்கள தேடி தேடி வரணும். அவர் குதிரையில் சில நேரம் வருவார், சில நேரம் நடந்து வருவார். மிஷனரி ஒருவர் தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி மதலூர் என்கிற அந்த முதல் ஊருக்கு அங்கே வரும் தேடும் போது தேடிக்கிட்டே இருந்துட்டாரு. முள்ளுக்காடு இங்கே போனா இருக்கு, அங்கே போனால் பணங்காடு இருக்கு, இங்கே போனால் அப்படி இருக்குது, சுற்றிக்கிட்டே இருந்துட்டாரு. 6 மணிக்கு சர்வீஸுக்கு 8 மணி வரைக்கும் சுற்றிட்டு இருந்துட்டாரு. அப்போ சொன்னார், கடைசியில் 8 மணிக்கு வந்து சேர்ந்தார். ஜனங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் காத்துக்கிட்டு தான்டா உட்கார்ந்துருந்தீங்க, நான் காத்துக்கிட்டு சுற்றுனண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இந்த ஊரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலப்பா, சின்ன கிராமம், சுத்தி உடங்காடு, சுத்தி ஒரே பனைமரமா இருக்கு, எல்லா ஊரை பார்த்தா ஒண்ணு போல தான் இருக்குது. அப்ப ஒண்ணு செய்யலாம், நான் வர்றதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு கோபுரமா கட்டினீங்கன்னா, உயரமா கட்டினீங்கன்னா, தூரத்துல இருந்து வரும்போது கோபுரத்தை பார்த்தே வந்துருவேன்னு சொல்லி தான் முதல் கோபுரம் வந்துச்சு. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கே தெரியல பீகார்ல இருக்கிறவருக்கு தெரியுது. நமக்கே தெரியல, நாங்கே உள்ள ஆள் தானே, அதனால எனக்கு எப்படி தெரியாம இருக்கும். நல்லா கவனிங்க, இப்படிதான் கோபுரம் வந்தது. இப்ப நீ அவ்வளவு உயரம் கட்டினா நான் எவ்வளவு உயரம் கட்டுறேன், அப்படி கட்டி கட்டினா நாசரேத் கோபுரத்துல பாதியில நின்றுட்டு, ஏன்னா இன்ஜினியர் வந்து சொன்னாரு, இனிமே கட்டினீங்கன்னா உளுந்துருண்டான்னு, அதனால 4 கம்பல நிக்கிது, ஊசி கோபுரம் வரல. இப்போ அந்த பைத்தியத்தை அதை மறந்துட்டோம். இப்ப தான் ஜிபிஎஸ் போட்டா வீட்டு வாசல்ல கொண்டு நிறுத்திடும். தெரியுமா, உங்க மொபைல் போன்ல உங்க வீட்டு அட்ரஸ் போட்டு நான் ஜிபிஎஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன்னா உங்க வீட்டு வாசல்ல கொண்டு நிறுத்தி வந்து விட்டது என்று சொல்லும். வடக்க போ, தெக்க போனாலும் சொல்லாது, லெப்ட் ரைட் சொல்லும். இப்ப கையில வந்துட்டு, ஆனா இன்னும் கோபுரம் கட்டும். எதுக்கு? காக்காவுக்கு டாய்லெட். காக்காவுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கு இவ்வளவு உயரத்துல அப்படியே அப்பா, இத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு அந்த கோபுரத்தினால என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்களேன். அது ஊரெல்லாம் பார்க்க டாய்லெட் பண்ணுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு இவ்வளோ கோடிய செலவழிச்சு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பட்டணம் பொடி விற்கிறவர், ஹலோ, பட்டணம் பொடி விற்று ஊரிலெல்லாம் எல்லா மூக்கிலையும் ஏற்றின ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே இந்த ஊர் கோபுரத்தை கட்டினதே நான் தான், உங்களுக்கு பீகார்லேயும் ஒரு கோபுரம் கட்டலாம்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுது, ஓடியே போயிட்டார். நீ பொடி போட வச்சு அதுல வர்ற லாபத்தை வச்சு எனக்கு கோபுரம் கட்டல, என்னையா பிரயோஜனம்? என் காணிக்கை எப்படி கொடுக்கறங்கிறத தெரியாம என் இயேசு சொன்னார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டென்றார், நீ போய் சரியாக்கிட்டு வந்து காணிக்கை கொடு. அப்படி போட்டாங்கன்னா நம்ம காணிக்கையில எவ்வளவு தேறி இருக்குங்க. நல்லா கவனிங்க, எதுக்கு தெரியுமா ஆண்டவர் காயினை போல இருக்குன்னு சொல்லக்கூடாது, உள்ள சரியில்லைன்னா வெளியே காணிக்க கொடுப்பான். அவனை மாதிரி இருந்துடாதம்மா, அவனை மாதிரி இருந்துடாத ஐயா, அவனை மாதிரி இருந்துடாத. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நான் ஒரு மிஷினரி சங்கத்தை நடத்துகிறவன், அதுவும் வட இந்தியாவில் ஆட்கள் இல்லாத இடத்துல நடத்துகிறவன். நான் உங்களுக்கு 2 கதை அழுகிற மாதிரி சொல்லி உங்க பைய கொள்ளையிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. நாங்க அப்படி போகணும், இப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஊழி செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அழுவீங்க. கஷ்டஞ்ச பக்கம் வர அவரையும் அழுவீங்க, அதனால ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துரும் கொடுத்துடலாம். அந்த காணிக்கை எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, பரலோகத்துக்கும் போகாது. ஐ எம் நாட் ஹியர் ஃபார் மணி, வி நீட் மணி, எங்களுக்கு பணம் வேணும், பட் வி ஆர் நாட் ஹியர் ஃபார் மணி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? காணிக்க செலுத்த முன்னதாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. மிஷினரி பணங்களுக்கு, மிஷினரி பணிக்கு 1000 1000 கொடுக்கிற தேவ மக்கள் இந்த பூமியிலே உண்டு. மிஷினரி தாகம் இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கொந்தளித்து இருக்கிறதை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்தின் பல நாடுகளுக்கு கடந்து சென்றவன் நான், நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த மூன்று மாவட்டங்களுக்கு மிஷினரிகளுக்கு கொடுக்கிற காணிக்கை அளவுக்கு வேறு யாரும் இந்தியாவில் கொடுக்கவில்லை, உலகத்திலேயும் கொடுக்கவில்லை. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறார். மிஷினரி தலைவர்களை எழுப்பினது இந்த மாவட்டத்தை போல வேற மாவட்டம் இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். தெரிந்தெடுத்தப்பட்ட மனிதன் நான், பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான் என்று சொன்னேன், பிசாசினால் நிறைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னேன். இரண்டாவது, அவனுடைய உள்ளம் சரியில்லை என்று ஆண்டவரே சுட்டி காட்டுகிறார். அதனால தான் அங்கீகரிக்க முடியல. நீ நல்ல மனுஷன் மாதிரி முதல்ல பலிபீடம் கட்டின, நீ நல்ல மனுஷன் மாதிரி தான் காணிக்க கொண்டு வந்த, ஆனா என்னையால அங்கீகரிக்க முடியலடா, அங்கீகரிக்க முடியல. அதனாலதான் நம்ம பழைய கீர்த்தன பாட்டு பாடுறோம். என்ன பாடம்? மகனே

0: பாடுறோம், ஆனா எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் காயினை போல இருக்க வேண்டும். God looks into the heart. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஏ சாமுவேலே, தீர்க்கதரிசியாகிய சாமுவேலே, உனக்கு கூட தெரியலப்பா, உனக்கு கூட தெரியல. கையில தைல குப்பிய வச்சு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு புறப்பட்ட சாமுவேலே, என் சத்தத்தை சிறு பிள்ளையில் இருந்து கேட்ட சாமுவேலே, என் சத்தத்தை காது கேட்கக்கூடிய நல்ல வல்லமையுள்ள சாமுவேலே, உன்னுடைய இடத்துல சவுல் வந்தாலும் வந்து நின்றால் அவன் அபிஷேகத்தில் நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அத்தனை வல்லமையான ஊழியக்காரனைய சாமுவேலே, கிங் மேக்கரே. எப்பா சாமுவேலே, அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை நடத்தின ஆசாரியர்களோடு கூட ஊழியம் செஞ்சாலும் கரைபடாதபடி காத்துக்கொண்ட சாமுவேலே. மனுஷ முகத்தை பாப்பான், நான் இருதயத்தை பாக்குறேன். நீ வளர்ச்சியை பார்த்துட்டப்பா, தாவீதை தான் தான் தெரிஞ்சுக்கொண்டேன், நான் பார்க்குற மாதிரி பார்க்க படிச்சுக்கேன்னுட்டு. அன்னைக்கு சாமுவேலுக்கும் சொன்னதனுடைய ரகசியத்தை புரிந்தாயோ? நான் மேடையில் நிற்கிறேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். கடந்த வருஷத்தில் 400,000 மேலான கிலோமீட்டர் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். நான் பேசாத நாட்கள் இல்லை என்று சொல்லலாம். என்னுடைய செய்திகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மீடியா டீமினால எடுக்கப்பட்டு உலகமெங்கும் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய எழுத்துக்களை கிருபாகரன் அவர் அச்சடித்து கொண்டே இருக்கிறார். ஆஸ்தம் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை பேசிக்கொண்டே வருகிறேன். என்னை பார்க்கிற இங்கே உண்டு, என்னுடைய ஊழியம் செய்யர்கள் இங்கே உண்டு. நான் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து நான் கவனத்தோடு நடக்கிற ஒரு பெரிய காரியம், Lord, nothing between you and me. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராதபடி காத்துக்கொள்ளும். என்னுடைய பிள்ளையினுடைய மரணம் வரவில்லை, என் தாய் இறந்தபோது புதைக்கவும் வரவில்லை. ஒரே மகன், தலைமகன், ஆனால் பல புறவில்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற இடையில இருக்கிற ஒன்று வந்துவிடக் கூடாது என்று தாயையும் பிள்ளையும் புதைப்பதற்கு கூட நான் போக முடியாதபடி தேவனுடைய காரியத்தில் முனைந்து நின்றதை தேவன் என் பிள்ளைகளும் அறிவார்கள். You see me with a white dress. என்னை ஒரு பெரிய வெள்ளை அங்கியோடு பார்க்கலாம், வெள்ளைய ஆன ஒரு ஜிப்பாவோடு பார்க்கலாம், பட் மை காட் லுக்ஸ் இன் டு மை ஹார்ட். தேவன் என் இருதயத்தை பார்க்கிறாரா? என்னுடைய ஊழியம் எவ்வளவு பெரியது என்று பார்க்கவில்லை, என்னுடைய பிரசங்கம் எத்தனை அழகானது என்று பார்க்கவில்லை, என் ஊழியத்தினுடைய எல்லைகளை பார்க்கவில்லை, என்னுடைய ஊழியத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்க்கவில்லை. தேவன் என் இருதயத்தை பார்க்கிறேன் நினைவோடு கூட பேசுகிறேன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அன்றைக்கு சீமோன் என்கிற ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை அண்டிக் கொண்டிருந்தவன், அவன் பணத்தை கொண்டு வந்து பரிசுத்தாவியை விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்த போது பேதுரு அவனை பார்த்துலாம், உன் மனம் உன் இருதயம் செம்மையா இராதபடியினால உனக்கு இதுல பங்கும் இல்லை. God should not say this. உன்னுடைய இருதயம் செம்மையா இராதபடியினால இதுல பங்கில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிடக் கூடாது. என்னை கேட்கிற அருமையான தாயே, என்னை கேட்கிற அருமையான சகோதரா, இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தின் நிலைமையை யோசித்து பார். ஆண்டவரோடு கூட கிருபையாய் பேசி இந்த நாளில் ஆகிய ஒரு விடுதலையை தந்து நீ காயினை போல இருக்க மாட்டேன் என்று சொல்வத அந்த கீழ்ப்படிதலின் சத்தத்தை உன்னில துணிக்க பண்ணுவாராக. இன்னொரு காரியத்தை காண்டித்து கொடுத்து முடிக்கிறேன். 8வது வசனம்,
1: காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு
0: பேசினான்.
1: அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில்
0: காயின்
1: தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு
0: விரோதமாய்
1: எழும்பி அவனை கொலை செய்தான்.
0: 9வது வசனம்,
1: கர்த்தர் காயினை நோக்கி
0: உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார்.
1: அதற்கு அவன்
0: நான் அறியேன்
1: என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான்.
0: நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சை. காயின் ஆபேல் காணிக்கை செலுத்தினார்கள். ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்கிறேன், காயின் தனக்கு பிரியமானதை செலுத்தினான், ஆபேல் கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்தினான். இதைத்தான் எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஏனென்றால் ஆபேல் தனக்கு விருப்பமானதல்ல, கர்த்தரிடத்தில் போய் ஒரு வெளிப்பாட்டை பெற்ற காணிக்கையை செலுத்தினான். காயின் தனக்கு விருப்பமானது முதன்மையானதை கொடுத்திருந்தாலும் முதன்மையானது மேன்மையானதை ஆபேல் கொடுத்ததனுடைய பெரிய காரியம், ஹி ஹேட் எ ரெவலேஷன். அதை குறித்து நான் அதிகம் பேச போகவில்லை. ஒரு வெளிப்பாட்டு காணிக்கை. ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறார் என்பதை கேட்டு கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேர். ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறார் என்பதை அறிந்து கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேர். என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து நான் ஒரு காரியத்திலே கவனமாக இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறாரோ அது எத்தனையா இருந்தாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக என் மாற்றிக்கொண்டேன். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. ஒரு நாளிலே நான் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிற நான் ட்ரெயினில் சீக்கிரமாக இறங்க வேண்டும், ஏனென்றால் பஸ் பிடிக்க வேண்டும். நாகர்கோயிலுக்கு போவதற்கு பஸ் பிடிக்க வேண்டும் என்கிறதற்காக ஒருவேளை ட்ரெயினில் இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு நேரமாகிவிடுமோ என்கிற பயத்து நிமித்தமாக நான் வாசலிலே இருந்தபோது சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் வருகிறது. வந்து நிற்கும்போது அங்கே பிளாட்ஃபார்மில் ஒரு ஊழியக்காரன் அந்த பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை நான் பார்த்தேன், அவர் என்னை பார்க்கவில்லை. என்னுடைய கம்பார்ட்மெண்ட் அங்கே விட்டு கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் அவனுக்கு கொடு. நான் பஸ்ஸில் போக வேண்டும், நாகர்கோயிலுக்கு போக வேண்டும், வழியிலே சாப்பிட வேண்டும், என் கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நிமிடம் தயத்தேன், ஆண்டவரே நான் எப்படி நாகர்கோயில் போவேன், கூட்டத்துக்கு நோட்டீஸ் அடிச்சுட்டாங்க, நான் பஸ்ஸை பிடிக்கணும் தானே வேகமாக போகிறேன் என்று சொல்லி நான் போகிற அந்த வேளையில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த கவனிங்கள், அப்படி நான் போக வேண்டும் என யோசித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய். கம்பார்ட்மெண்ட் நின்றது, அவர் அங்கே நிற்கிறார். நான் இறங்கி ஓடி போய் பிரதர் என்று சொல்கிறேன். அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டு, ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷகன், சாதாரண சுவிசேஷகன், அதிகம் பிரபலமாகாதவர். அவர் கையில் என் கையில் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்தோடனே அவர் உடனே எண்ணி பார்க்குறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நாடுது, காணிக்க கொடுக்குறோம் உடனே எண்ணி பார்க்குறாரு, இந்த மனுஷன் எப்படி இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எண்ணி பார்த்துட்டு ஓன்னு அழுதுட்டார். எனக்கு விளங்கலை, என்ன பிரதர், என்ன அண்ணே, ஆண்டவர் தான் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. எதுக்குயா, எதுக்கு, என்ன சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னால என் 2 பிள்ளைங்களை, குட்டி பிள்ளைங்களை, 3 வயசு 5 வயசு பிள்ளைங்களை விட்டுட்டு என் மனைவி இறந்து போனா. நான் ஒரு சின்ன சுவிசேஷகன், கூப்பிடுற இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ற வர்ற காணிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் மனைவியினுடைய மரணம் என்னை சுக்கு நூறாக நொறுக்கினது மாத்திரம், என் குட்டி பிள்ளைகளை வீட்டில் இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தினால எந்த ஊழியத்துக்கும் போகல. கையில் இருந்த பொருளை வைத்து அதை விற்று விற்று சாப்பிட்டோம். 6 மாதங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட காசு இருந்தது, அதை மட்டும் விற்று கொடுத்துருந்தோம். இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நேற்றைய தினத்தில் வீட்டுக்காரர் வந்து மாசம் மாசம் தொந்தரவு பண்ண சொன்னார், நான் இன்னையோட உனக்கு கடைசி, நாளைக்கு உன் பிள்ளைங்களையும் உன்னையும் தூக்கி தெருவில் எரிஞ்சிருவேன், நீ எங்க போறிய எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. ராத்திரி முழுவதும் அழுதேன், ஆண்டவரே என்னெல்லாம் இப்படி வந்துட்டேன். அழுது போது நான் யோசித்தேன், பிள்ளைங்களை தூக்கி இந்த ஆள் தெருவில் போட மாட்டான், எல்லாருக்கும் பிள்ளைங்கள்னா அவர்களுக்கு 10 இருக்கும், பிள்ளைங்களை எங்கே விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். காலையில் எழுந்து என் பிள்ளைகள் எழும்பு முன்னதாக எழுந்து, காசு இல்லை, ஏதாவது கள்ள ரயிலையாவது போகிறேன், எங்கே இறக்கி விடுறாங்களோ அங்கே போகிறேன். தற்கொலை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தை போதித்தவன், என் பிள்ளைங்க அனாதையாக இருந்தால் யாராவது காப்பாற்றிக்கிடுவாங்க என்று சொல்லி தான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தேன். 6 மாசம் வாடகை கொடுக்கல, 1 மாசத்துக்கு உரிய காசும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்கு ஒரு பிடி அரிசியும் இல்லை. அதனால தானே நீங்கள் காணிக்க கொடுத்தோன்னு எண்ணி பார்த்தேன், 6 மாசம் வாடகையும் 1 மாசம் கை செலவுக்கும் பணம் இருந்ததுன்னு. அதனால தான் கத்தரே உங்களை அனுப்புனார்னு சொன்னேன். அவரோடு கூட சேர்ந்து நானும் அழுதேன். இப்ப ஏன் நிலைமை ரொம்ப பிரதாபம், பெட்டியை உருட்டி கொண்டே வருகிறேன். இப்ப நாகர்கோயிலுக்கு எப்படி போறதுன்னா பிளாட்ஃபார்ம்ல தனியா எல்லாம் ட்ரெயின்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவரே இப்ப எனக்கு யார் உதவி செய்வார்கள்? ஏன்னா நீர் கொடுக்க சொன்னீர், எல்லாம் கொடுத்தாச்சு. நான் இருக்கும்போது அங்க ஒருத்தர் நாகர்கோயில் பட்டணத்துல இருந்து ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் நின்றுட்டு, அண்ணே வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன பிரதர், எங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, ஊர் சுத்தி பார்க்கணும் நாங்க, அதனால என் சொந்த கார் பென்ஸ் கார்லயே நான் சுத்தி பார்க்க வச்சு நான் அவங்கள ட்ரெயின் ஏத்திட்டு இனிமே நம்ம தனியா 700 கிலோமீட்டர் ஓட்டணுமே யோசிக்கிட்டு இருந்தேன். எங்க என்ன போறீங்க, உங்க நோட்டீஸை பார்த்தேன், எங்க தானே போறீங்க, வாங்க. நானா போயிருந்தேன்னா பஸ்ல கொடகொடான திருவள்ளுவர் அந்த நாள்ல இருந்தது. இப்ப அதுக்கு பேரை மாத்திட்டாங்க. திருவள்ளுவர் பஸ்ல கீழையும் தெரியும் மேலையும் தெரியும், அதுல போயிருப்பேன். ஆனா கத்தர் சொன்னதுக்கு கீழ் படிஞ்சதுனால கத்தர் என்ன அழகா ஒரு பென்ஸ் கார்ல இடையில இடையில நல்ல ஹோட்டல்ல நிறுத்தி நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து போகும்போது காணிக்கையும் கொடுத்துட்டு போனதை பார்த்த போது ஆண்டவரே கிரு

0: ஆனா அதெல்லாம் விட மேலாக ஒரு முக்கியமான காரியத்தை வேதன் நமக்கு சொல்கிறது. எப்பா உன் சகோதரன் எங்கடா? என்கிட்ட கேக்குறீர்? என்கிட்ட கேக்குறீர்? நான் காவலாளி. சேம் க்வெஸ்சன் கம்ஸ் டு யூ. அதே கேள்வியோடு தேவன் உள்ளத்தில் வருகிறார். வேர் இஸ் யுவர் பிரதர்?
1: அறிய மாட்டேன் என்று சொல்லுவாயோ? உன் தலைமுறையிலே வாழ்கிற மக்களை குறித்து தேவன் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்பதை அறிவாயோ? God will definitely, definitely, definitely ask account of the people, those who are living in your generation. உன்னுடைய தலைமுறையிலே வாழ்கிறவர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்கிற கணக்கை உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் நிச்சயமாக தேவன் கேட்பார்.
0: I cannot simply shirk my responsibility. என் பொறுப்பு அதெல்லாம் எனக்கு எங்கங்க? That's not my problem. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நாளிலே சோதோம் குடியினர் எழும்பி நின்று உன் மேல் குற்றம் சுமத்துவார்கள். சேபா ராஜஸ்திரி எழும்பி உங்கள் மேல குற்றம் சுமத்துவாள். எதுக்கு? யா மேல? நானா சாலமோன் காலத்துல வாழ்ந்தவன்?
1: ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் வாழ்கிற தலைமுறையில என் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். பூமி எங்கும் போய் என் நாமத்தை அறிவியுங்கள், சீஷனாக்குங்கள் என்று சொன்னேன்.
0: நீங்க என்ன செய்தீங்க? நான் தூத்துக்குடி கூட்டங்களுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக சென்னையில ஒரு வயதான அம்மா நொறுங்கி போயிருந்தவர்கள் என்னை சந்திப்பதற்கு சென்னை அலுவலகத்துக்கு என்னை வந்து பார்த்தார்கள். எனக்கு நிறைய பேர் பார்க்கறதுக்கு இருந்தபடினாலே அவர்களிடத்தில் அதிகம் பேச முடியவில்லை. என் மனைவிடத்தில் பேசும்படியாக விட்டு விட்டு நான் அவர்களை கடைசியாக சந்தித்தேன். அவருடைய கதையை சொல்லுறேன். இந்த பகுதியில் வாழ்ந்த 17 வயது குமரியாக இருந்தபோது தாயும் தகப்பனையும் விபத்தில் இழந்தார்கள். ஒரு குடும்பத்தார் 4 பிள்ளைகள். மூத்தவளாக இருந்த 17 வயது மகள் தாயும் தந்தையும் இழந்தபோது தன்னுடைய தங்கை தம்பியை கூட்டிக் கொண்டு 3 பேர், ஒரு தம்பி 2 தங்கை கூட்டிக் கொண்டு ஊரிலே ஒருவரும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லாத போது அப்பாவும் அம்மாவும் ஒரே நாளிலே இறந்து போனதினால ரயில் ஏறி சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் 4 பிள்ளைகள். அங்கே வந்த ஒரு மனிதன், ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா, 4 பேரும் அழுகிறார்கள், எங்கே போறதுன்னு தெரியல, எப்படியாவது காப்பாத்திக்கிடுவோம் அப்படின்னு வந்தோம். அந்த மனிதன் சினிமா துறையை சேர்ந்தவன், ஆனால் நல்ல உள்ளம் படைத்தவன். அப்படியா என்று பரிதாபப்பட்டவன் 4 பேரையும் கொண்டு போய் ஒரு வாடகை வீட்டிலே வைத்து அந்த மகளுக்கு ஒரு இடத்துல சின்ன வேலை வாங்கி கொடுத்து 1 மாதத்திற்கான பொருட்களை வாங்கி கொடுத்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டு வாரத்திலே 1 முறை அல்லது 2 முறை வந்து அவர்களை விசாரிப்பான். இந்த மனிதனுடைய அன்பு உள்ளத்தை கண்ட அந்த மகள், தன்னை விட அதிக வயதாயிருந்தாலும் தன்னை அறியாமலேயே இந்த மனிதனை தெய்வம் போல நினைக்க ஆரம்பித்தாள். நன்றாய் கவனிங்கள். அவன் திருமணமானவன், குடும்பஸ்தனாக இருக்கிறவன், தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குடன் பிறந்தவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாலிப பெண் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய உடன் பிறந்தவர்களை படிக்க வைத்தாள். ஆனால் தன்னுடைய வருமானத்தில் சென்னை பட்டணத்தில் வாழ்வது மிகவும் கஷ்டம் என்கிற நிலையில மனம் பேதலித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த மனிதனோடு ஒரு நெருங்கிய உறவு உண்டாயிற்று. தன்னுடைய உடலையும் ஒப்பு கொடுத்தாள். Listen, just for the sake of their siblings, தன்னோடு கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொன்னால், நான் கள்ள உறவு வைத்திருக்கிறது எனக்கு தெரிகிறது, என் மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள் உன்னை, ஆனால் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொன்னார். அவருடைய அரவணைப்பிலே இந்த 3 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்தால் அவரவர்கள் சிறகு அடித்து பறந்து போய்விட்டார்கள். இவருடைய உடம்பு சுக்கு நூறாக, நல்ல விசுவாசியாக தான் இருந்தாள்,
2: கர்த்தரை நேசிக்கிறவளாகத்தான் இருந்தாள். சூழ்நிலை அவளை இப்படி தள்ளிவிட்டது. ஒருவருக்கு கள்ள மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அவளை நொறுக்க ஆரம்பித்தது. தன்னுடைய தங்கையுமாரும் தம்பியும் புரிந்து கொள்வார்களோ என்றெல்லாம் கலங்கி பார்த்தாள். ஆனால் அதற்கு உதவி செய்வதற்கோ அல்லது வேறு வழியை பார்ப்பதோ அவளுக்கு தெரியவில்லை. ஒரு நாளிலே அந்த மனிதன் வியாதிப்பட்டான். வியாதியாயிருக்கிற மனிதன் அவளை கூப்பிட்டு விட்டு சொன்னான், நீ உன்னையே எனக்கு தந்தாய், எனக்கு தருவதற்கு என் சொத்திலே பங்கு தருவதற்கு என் மனைவி விடமாட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாமல் ஒரு சின்ன நிலத்தை வைத்திருக்கிறேன், அதில் ஒரு சின்ன வீட்டை கட்டி வைத்திருக்கிறேன், அது உனக்கே தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மரித்து போனார். உடன் பிறந்தவர்கள் இவளுடைய கதைகளை கேட்டதினால் அக்காவோடு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. என்னுடைய வாழ்வுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கை இப்படியாக மாற்றினாள் என்பதனால தங்கைமாரும் தம்பிமாரும் தங்களை இவளோடு அடையாளம் காட்டி கொடுக்கும் அனாதியாக்கப்பட்ட அவர்கள். வயதான போது, 67 வயதான போது என்னுடைய கூட்டங்களுக்கிலே வந்து ஆண்டவருடைய அன்பை மறுபடியும் ருசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தொடப்பட்டார்கள். ஐயோ, வாலிபத்தை வெளியாக்கி விட்டேன், உடன் பிறந்தவருக்காக என் சுகத்தையும் என்னுடைய மானத்தையும் கூட விட்டு விட்டேன். ஆண்டவருக்கு இப்பொழுது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே, என் இளம் வயதில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், இப்பொழுது ஒன்றும் இல்லையே என்று ஏக்க துணியோடு கூட படுக்க போனார்கள். ஜெபித்தார்கள். ஆண்டவர் உனகிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அதை என்ன, ஆண்டவர் உனகிடத்தில் இருக்கிறது, உன் வீட்டுக்கு முன்னால 20 அடிக்கு 10 அடி நிலம் இருக்கிறது அல்லவா, அதில் பூக்களின் விதையை வாங்கி போட்டு அதில் உண்டாகிற பூவை வைத்து நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்றார். அந்த காசை சம்பாதித்த ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு என்னை ஒரு பெரிய கூட்டத்தில், சென்னை கூட்டங்களிலே பயங்கரமான கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில், நான் போகிற வழியில் நின்று தரித்து நின்று ஒரு கவரை கொடுத்து விட்டு, அண்ணன் இதை வாசித்து பாருங்கள் என்று சொன்னால், நான் கூட்டத்தில் முடிந்த பின்பு இந்த கடிதத்தை வாசித்து பார்த்ததில் இருந்த 10,000 ரூபாய் பார்த்தபோது எனக்கு கண்களில் அழுகை வந்தது. அதில் தன்னுடைய சொந்த காரியங்களை குறித்து அதிகம் பேசவில்லை. என்னுடைய தோட்டத்திலே வந்த பூக்களை விற்று தந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் 3 நாட்கள் ஒரு கிராமத்திலே கூட்டம் நடத்தினோம். இன்றைக்கு ஒரு சபை உண்டு. அந்த சபையை பார்க்கும் போதெல்லாம் அந்த சகோதரின் தியாகத்தை நினைக்கிறேன். நிறுத்தவில்லை அவர்கள். அடுத்த முறை பார்க்க வந்தபோது, சென்னைக்கு நான் வந்தபோது மறுபடியும் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னை கெஞ்சினதினாலே நான் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த போது தான் இந்த கதைகளை எல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது சொன்னார்கள், அண்ணன் இது என்னுடைய வீட்டு பத்திரம், நான் கள்ள மனைவியாக இருந்தேனே அவர் கொடுத்த நிலம், இதை எனக்கு வைக்க விரும்பவில்லை, உங்களுக்கு கொடுத்து விடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் சொன்னேன், தயவு செய்து வேண்டாம் சிஸ்டர், நீங்கள் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அந்த சின்ன வீட்டில் குடியிருங்க, 200 ரூபா எங்கேயோ இருந்து பென்ஷன் வருதுன்னு சொன்னாங்க, அதை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றுங்க, நீங்கள் அதில் இருக்கிறது வரைக்கும் இது எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, டிவிக்காரங்கெல்லாம் பத்திரத்தை கொண்டு கொடுங்க, நாங்கள் அதை வச்சு நாங்களுக்கு பட்டணம் கட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க, கட்டடம் கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன கொடுக்குற நிலத்தை வேண்டாங்கிறீங்களே. நான் சொன்னேன், அவங்க ஊழியம் செய்கிறாங்களோ அட்டு ஊழியம் செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை தள்ளி வைத்து விட்டேன். பட் திஸ் டைம், ஜஸ்ட் திஸ் வீக், போன வாரம் மறுபடியும் என் மனைவியிடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணன் வேண்டாங்கிறாரு, நான் செத்துருவோம் போல் இருக்குது, எனக்கு இருந்த தம்பியும் செத்து போயிட்டான், அது என்னை உடைக்குது, எனக்கு ஒருத்தருமே இல்லை, ஐ எம் ஸ்டாண்டிங் அஸ் அன் ஆர்ஃபன், நான் கொடுத்தது ஆண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, என் காணிக்கை பிரியாது ஆண்டவருக்கு. அழுதார்கள். போகும்போது என்னத்தில் ஜபிக்க வேண்டும் என்று வந்தார்கள். என்ன சிஸ்டர் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டா, அக்கா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், கேட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன். அவள் போக முன்னதாக சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார், என்கிட்ட கணக்கு கேட்பார், உன் தங்கைக்கும் உன் தம்பிக்கும் செய்தாயே, எனக்கு என்ன செய்தாய் என்று. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேனே என்று மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு, பூ வித்தது என்ன, தயவு செய்து இதை உபயோகப்படுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காயனுக்கு கணக்கு கேட்டால் அவனுக்கு கஷ்டம்.
1: காயினே ஒரு சகோதரன் எங்கே? Are you not accountable?
0: எனக்கு என்னயா தெரியும்? Don't ask me.
2: நீ சொல்லுவாயோ, நான் ஒரு பாடலில் இப்படிப்பட்ட கவிதை எழுதினேன்.

0: ஒரு கேள்வியோடு இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்?
1: காவலாளியோ என்று சொல்லி ஒதுக்கி விடுவாயோ?
0: ஆனா கத்தரையும் காட்டி முடிக்கிறேன். ஏன்னா இதோடு முடிச்சுட்டேன், உங்களை குற்ற உணர்வோடு அனுப்பி விடுவேன். அவன் சொல்லுகிறான், பாருங்கள் வாசியுங்கள் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும்.
2: அப்பொழுது காயின்
0: கர்த்தரை நோக்கி,
2: எனக்கு இட்ட
0: தண்டனை
2: என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை
0: இந்த
2: தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர்,
0: ஆண்டவரே.
2: நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில்
0: நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன்.
2: என்னை கண்டுபிடிக்கிறவன்
1: கொன்று போடுவானே.
0: நல்ல கவனிங்க. ஆனா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் அவர் சொல்றாரு,
1: என்ன கண்டுபிடிக்கிறவன் கொன்னு போட்டுருவான் ஆண்டவரேன்னு சொன்னபோது,
2: அப்பொழுது
0: கர்த்தர் அவனை நோக்கி,
2: காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி.
0: கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கிருபை உள்ள ஆண்டவர், கிருபை உள்ள ஆண்டவர்.
1: அவனை கொன்னு போட்டுடக்கூடாது. யாரும் அவன் கொன்ன மாதிரி கொன்னு போட்டுடக்கூடாது. அவன் கொலை செய்த மாதிரி இவனையும் கொலை செய்த கூடாதுங்களே. கவனமா இருந்ததுனால தான்
0: காயினை கொல்கிறவர்களுக்கு ஏழு பங்கு தண்டனை என்று சொல்லிவிட்டா. இந்த கத்தர் தான் கணக்கு கேட்கப்படுறாரு. இந்த கத்தர் தான் கணக்கு கேட்கப்படுறாரு. கண்களை மூடலாம். யார் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது? தேவன் நம்மத்தில முன்னால நின்று கொண்டு பேசுகிறார். தேவனோடு கூட பேசுகிறார். காயினை போல இருக்க வேண்டாம், காயினை போல இருக்க வேண்டாம், காயினை போல இருக்க வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் உங்களை ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனு தெரிஞ்சாலும் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன். உள்ள செம்மையா இல்லாட்டாலும் காணிக்க கொடுத்து ஏமாத்திடலான்னு பார்த்துட்டேன். எனக்கு பிரியமானதான் கொடுத்தேன், உமக்கு பிரியமானதை கொடுக்கல. மற்றவங்களுக்கு நான் காவலாளியான்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டேன். இனிமே நான் காயினை போல இருக்க மாட்டேன்னு சொல்கிறவர் மாத்திரம் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும் போது, ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், நான் காயினை போல இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஒரு காயினை போல இருக்க விரும்பல. தள்ளப்பட்டவனாக, நிலையற்று அலைந்து திரிகிறவனாக, தேவ கோபத்தை சுமந்து கொண்டவனாக, சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்துல வாழ விரும்பலன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, இந்த உலகத்துல நான் சபிக்கப்பட்டவனாக வாழ விரும்பல, என் குடும்பம் சபிக்கப்பட்டதாக இருக்க விரும்பலன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தினவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாம். கையை உயர்த்தினவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் காயினை போல இருக்க போகிறது இல்லை. ஐ வாண்ட் டு கமிட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை. நான் எல்லாரையும் எந்திரிக்க சொல்லலை, உண்மையா தேவனிடத்தில் இந்த பொருத்தனை பண்ணுகிறவர்கள் மாத்திரம். நாங்கள் காயினை போல இருந்து அலைந்து திரிந்து சபிக்கப்பட்டவர்களாக இருக்க விரும்பலன்னு சொல்றவங்க மாத்திரம். இல்லை நான் சாபத்தோடு வாழ்கிறான்னு நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். இட் இஸ் அப் டு யூ. நான் சாபத்திலேயே இருந்துகிடுறேன், நான் அந்த உலகத்தில் அலைஞ்சு திரியட்டும், என்னை பார்க்குறவங்க என் மேலே இருக்கிற சாப சின்னத்தை பார்க்கட்டும்னு சொன்னால் நீங்கள் உட்காந்துக்கலாம், தாராளமாக உட்காந்துக்கலாம். பட் இஃப் யூ சே நோ, எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து தெரிந்ததுனால் இந்த பாடலை பாடுங்கள். தெரியாவிட்டால் வார்த்தைகளை கவனிங்கள்.

பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிலைத்து நிற்கத்தக்கதான பலம், கிருபை, சத்துவம், சூழ்நிலைகள் அவர்களுக்கு உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திலே அவர்களுக்கு இந்த பலம் உண்டாகும்படியாக கர்த்தர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்கிற வார்த்தையோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்கிற வார்த்தையை அவளுக்கு நான் கூறி அறிவிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக.

இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உமை தேடிட்டு இருந்தேன், இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி உமை தேடுறது இல்லை. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராமல் இருந்திருப்பாங்க, ஆண்டவரை தேடாம இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட அந்த பாஸ்டரை திட்டாரு, ஒரு மாதிரி காரியத்துல என்ன ஏமாத்திட்டாரு, அதனால சபைக்கு போறது இல்ல, இயேசுவை தேடுறது இல்ல. உள்ள பார்த்து சொல்றேன், இயேசுவை கொடுத்துப்பாரா, நான் தேடல, நான் அவரை மறந்துட்டேன், நான் அவ்வளவு ஒன்னும் ஒழுக்கம் கிடையாது. இருப்பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா ஒரு கூட்டம் நான் காலையில வாசிச்சேன், God doesn't calls qualified people, he calls and then qualified. கர்த்தர் தேர்ச்சி பெற்றவங்களை அழைக்கிறது இல்ல, கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர்கள் அழைக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவர்களை பக்குவப்படுத்துறாரா. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்னை வேணான்னு சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கு லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கு லாக்கியில நீ உருப்படாதவன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா? தம்பி நீ இயேசுக்கு வேணும், பிரதர் சிஸ்டர் இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது, ஆமா பாத்திரவான் இல்லதான், ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயும் மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான், இயேசு சொல்றாரு, ஏ சகேயும் உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழ் பந்தா அதெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். உன் வீட்டுல தங்கணும், உன் கூட இயேசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா நீ போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏமனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, உன் கூட இயேசு வரணும் இல்ல, பாத்திரமான இல்லதான். சகை ஆண்டவர் சார் இறங்கிவா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்துல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்ல இருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியில இருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, மத்தவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான், ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார், அவனை பார்த்து ஏ எந்திரி உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும் இல்ல, கேளு கைய வைத்து சொல்லு, இயேசப்பா சொல்லுங்க, இயேசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்ப்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி இயேசப்பாவை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: சொல்லினேன்.
1: ஆண்டவர் சொன்னார், இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவா. இயேசுவ மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவ மீறி நீ எதுலையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை, யாரும் உனக்கு உண்மையாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு, என்னோடு இயேசு இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கையை தட்டி ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: அணுதின தியானம்.
2: நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த இளம் ஓவியர் டிமாந்தஸ் என்பவர் மிகப்பெரிய ஓவிய ஆசானிடம் ஓவியம் கற்றார். சில ஆண்டுகளுக்குள்ளாகவே புகழ்பெற்ற ஓவிய ஆசானிடம் ஓவியம் கற்றதற்கான பலன் டிமாந்தஸின் ஓவியங்களில் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வரைந்த ஒரு ஓவியம் அவர் கண்களை கவர்ந்தது. பல நாட்களாக அந்த ஓவியத்தையே பார்ப்பதும் அதை ரசிப்பதுமாக இருந்துவிட்டார். மேற்கொண்டு எதையும் வரையவில்லை. வழக்கம் போல ஒரு நாள் காலை தனக்கு மிகவும் பிடித்த அந்த ஓவியத்தை பார்த்து ரசிக்க வந்தார். ஆனால் அதில் பெயிண்ட் கொட்டி அலங்கோலமாக காட்சியளித்தது. அதை பார்த்ததும் அவருக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. மிகுந்த கோபத்துடன் தன்னுடைய ஆசான் இருந்த அறைக்கு சென்றார். யார் நான் வரைந்த ஓவியத்தில் பெயிண்டை கொட்டியது என்று கேட்டார். அதற்கு அந்த ஆசான், நான் தான் அதில் பெயிண்டை ஊற்றினேன். உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் அதை செய்தேன். நீ வரைந்திருந்த அந்த ஓவியம் உன் முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருந்தது. நீ அதற்காக பலரிடமும் பாராட்டை பெற்றதிலிருந்து நீ அதையே ரசிக்க ஆரம்பித்து விட்டாய். நீ அதற்கப்புறம் ஒன்றும் புதிதாக வரையவே இல்லை. இப்பொழுது மீண்டும் அதே ஓவியத்தை வரைய முயற்சி செய். முன்பை விட இன்னும் நன்றாக அதை நீ வரைய முடியுமா பார் என்று கூறி அழுது கொண்டிருந்த டிமாந்தஸை அனுப்பி வைத்தார். டிமாந்தஸ் தன்னுடைய ஆசானின் அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு மீண்டும் வரைய ஆரம்பித்தார். அதன் விளைவாக வந்ததுதான் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் இஃபிஜீனியா என்ற ஓவியம். மன்னன் அகமெம்னான் தன் சொந்த மகள் இஃபிஜீனியாவை பலி கொடுத்த சரித்திரம்தான் அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதுதான் பழங்கால ஓவியங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பல சமயங்களில் நமக்கு கிடைக்கும் வெற்றிகளே நாம் தொடர்ந்து முன்னேற விடாமல் நமக்கு முட்டுக்கட்டையாக மாறிவிடுகிறது. நம்முடைய முன்னேற்றத்தில் மிகவும் அக்கறையுள்ள தேவன் நாம் தொடர்ந்து வளரும்படி சில காரியங்களை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார். அதை பார்த்து சோர்ந்து போகாமல் நாம் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். அது நம் வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும். ஆபிரகாமை தேவன் அழைத்து அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்த போதே உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். வருடங்கள் ஆனது, ஆனால் அவருக்கு குழந்தையே பிறக்கவில்லை. அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தான். ஆபிரகாம் மிகுந்த திருப்தி அடைந்தார். ஆபிரகாம் 100 போது தேவன் சாராளை ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதை விசுவாசிக்க முடியாத ஆபிரகாம் நகைத்து, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இந்த சம்பவத்திற்கு பின்பு 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்தித்தார்கள். அவர்கள் மூலமாகவும் தேவன், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை சாராளுக்கு நம்ப முடியவில்லை. ஆகவே சாராள் நகைத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று மீண்டும் சொன்னார். அதன் பின்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் விசுவாசம் வந்தது. அவர்கள் விசுவாசத்திலே வல்லவரானார்கள். தேவன் சொல்லியபடியே ஆபிரகாம் சாராள் மூலமாக வாக்குத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட சாதாரணமான ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைந்து நின்று விடாமல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும்படி தொடர்ந்து முயற்சி செய்வோம். அப்பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கும் உயர்ந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம்.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 20 அதிகாரம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட ஜோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து ஜோசபாத்தை

நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது ஜோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு ஜூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அப்படியே ஜூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஜூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது ஜோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே ஜூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஜூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏயலின் குமகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் ஜகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல ஜூதா கோத்திரத்தாரே, ஜெருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய ஜோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை ஜெருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஜூதா மனுஷரே, ஜெருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது ஜோசபாத் தரைமட்டு முகம் குனிந்தார். சகல ஜூதா கோத்திரத்தாரும் ஜெருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாள விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோபாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் ஜோசபாத் நின்று, ஜூதாவே, ஜெருசலேமின் குடிகளே கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார்.
பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஜூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவராக கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோபாபியரும் சேயர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயர் குடிக்களை அழித்து தீர்த்த போந்து தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க தக்க விதமாக கை கலந்தார்கள். ஜூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஜோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்களின் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடியால் ஜூதா மனுஷர் ஜாவரும் ஜெருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே ஜோசபாத்தும் மகிழ்ச்சியோட ஜெருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் ஜெருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் ஜோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஜோசபாத் ஜூதாவை அரசாண்டார். அவன் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் ஜெருசலேமிலே அரசாண்டார். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அகபாள். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு சொம்மையானதை செய்தான். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். ஜோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு ஜூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். தர்கீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபோரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் ஜோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்ட படியினால் கர்த்தர் உம்முடைய கிரிகைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அவர்கள் தர்கீஷுக்கு போகக்கூடாமல் போயிட்டு. ஆமென்.

1999 2 போப் ஜான் பால் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஏன் மன்னிப்பு கேட்டார்ன்னு தெரியுமா? கிபி 1415 ஜூலை 6 ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரிஃபர்மேஷன் லீடரை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு அப்படியே எரித்து கொண்டாங்க. ஏன் அவரை எரித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய போதனைகள் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு எதிராக இருந்தது. அப்படி என்ன அவர் போதனையை போதித்தார்? ஜான் ஹஸ் அவருடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். மறுதலி அல்லது மரணி என்று அவர்கள் சொன்னபோது, மறுதலிக்க மாட்டேன், மரணித்து விடுகிறேன் என்று மாறுதட்டிய ஒரு மாவீரனுடைய வரலாறு. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் போலதான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஜான் ஹஸ். இன்றைக்கு செக் குடியரசு என்று அழைக்கப்படக்கூடியதான அந்த நாடு இருந்த அந்த இடத்துல தான், கூஸ் டவுன் என்ற அந்த ஒரு ஊரிலே அவர் பிறந்தார். அவர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்ததுனால, நான் எப்படியாவது ஒரு போதகனாக, அன்னைக்கு வந்து போதகர்களுக்கு தான் அதிகமான மரியாதை, அதிகமான பணம் கிடைத்தது. இன்றைக்கு கூட நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்கு. ரைட், ஓகே. அவர் என்ன நினைச்சாருன்னா, நாம ஒரு கத்தோலிக்க பாதிரியாராய் ஆகிவிட்டோம்னு சொன்னா நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், நம்மளுடைய ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல ஒரு பணக்காரரா நாம போயிடலாம். சோ நாம நிச்சயமாக ஒரு பாதிரியாராகத்தான் நான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா படிக்க ஆரம்பித்தார். சோ 1401 பராகுவே அப்படிங்கிற ஒரு இடத்துல பெத்லஹேம் சாப்பல்ல அவருக்கு பாதிரியாராக இடம் கிடைத்தது. கிட்டத்தட்ட 3000 மேலாக கூடப்படக்கூடியதான அந்த இடத்துல தன்னுடைய கனவுகள் நிறைவேறின ஆசையோடு கூட ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு ரிலீஜியஸ் லீடராக, ஒரு மத போதகராக அவர் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டார். எல்லையில்லாத ஆனந்தம். ஏன் தெரியுங்களா? அவர் நினைச்சது நடக்க போகுது. தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அப்ப தான் நினைத்தது நடந்து விட்டது என்று அதிகமான சந்தோஷத்துல இருந்தார். சில சமயத்துல நாம நினைச்சதுக்கு நேர்மாறா நடக்கும். உதாரணமா என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா, நான் என்னைக்குமே யாராய் வேண்டுமானாலும் எந்த வேலையா வேண்டுமானாலும் போலாம், இந்த ஊழியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது. ஏன்னா அந்த ஊழியம் அப்படின்னு போயிட்டா, பாஸ்டர் அப்படின்னு போயிட்டா, நம்ம நினைச்சபடி வாழ முடியாது, நினைச்ச பொருள்களை வாங்கி குமிக்க முடியாது. உண்மைதானே? நம்ம நினைச்சபடி எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ரொம்ப வந்து ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும், ரொம்ப கஷ்டம். அப்பா, தயவு செய்து எனக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் வேண்டவே வேண்டாம். ஒரு சாதாரண விசுவாசியா இருந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருந்த என்னைய ஆண்டவர் நேர்மாறா ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதில் இன்னொன்னு என்ன, அந்த திருப்பூர் பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமேல் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எதை வேண்டான்னு சொல்றோமோ அதைத்தான் கொடுத்துருவார் போல் இருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு இனிமேல் ஜெட்டு வேண்டாம், பங்களா வேண்டாம், இப்படி முடிவு பண்ணால் அதை கொடுத்துருவார் போல் இருக்கு. அந்த மாதிரி திருப்பூர் வேண்டாம், வேற எங்கே வேணாலும் போகலாங்கன்னு இருக்கும்போது கடைசியில் திருப்பூர்லேயே கொண்டு வந்து உட்கார வச்சார். ரைட். ஆனால் ஜான் ஹஸ்க்கு அப்படி இல்லை, அவர் நினைச்சதெல்லாம் நடந்தது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவரை வேறு வகையிலே தொட ஆரம்பித்திருந்தார். இவர் அந்த பாதிரியாராய் போனது கொஞ்சம் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரே காரணத்திற்காக போகிறார். ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் நடந்த நிலைமையே வேறு. மற்றவர்களை போல இவர் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார், மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு புத்தகத்தை அவர் வாசிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. என்னடா இந்த புத்தகத்துல இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறதே. நீங்க நினைக்கலாம், பிரதர், அந்த புத்தகம் பைபிள் தானே? இல்ல. ஜான் வைக்லிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஃபர்மேஷன் லீடர், அவருக்கு முன்பதாக வாழ்ந்தவர், அவருடைய புத்தகம் இவருடைய கரங்களிலே கிடைத்தது. அந்த புத்தகத்துல அவர் வசனத்தை அநேக இடங்களிலே மேற்கோள் காட்டி எழுதியிருந்தார்.
வேதாகம வார்த்தைகளை அவர் எடுத்து கையாண்ட விதம், அவர் பயன்படுத்திய விதம், என்ன சொன்னாலுமே பைபிள் வசனத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதித்த விதம் இவருடைய வாழ்க்கையில பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது. ஜான் வைக்கிலிஃபினுடைய எல்லா எழுத்துக்களையும் தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஒரு புத்தகத்தை கூட விடல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா? ஜான் வைக்கிலிஃபினுடைய தீவிர மாணவனாக அவர் மாறினார். அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சிஷியனாகவே மாறினார். ஜான் வைக்கிலிஃப் என்ன நம்பினாரு? வேதாகமத்தை தவிர வேற ஒரு அதிகாரமும் நமக்கு கிடையாதுன்னு நம்பினார். யாரு என்ன சொன்னாலும் வேதாகமத்தில் இருந்துதான் சொல்ல வேண்டுமே ஒழிய அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் வைராக்கியமா இருந்தவர். ஜான் வைக்கிலிஃபை குறித்து நம்ம ஒரு பதிவில் கூட தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். ஸோ இவர் இதை வாசிக்கும் பொழுதுதான் பைபிள் எந்த அளவுக்கு முக்கியமானது, இதனால் வரைக்கும் நாம என்ன போதித்து கொண்டிருந்தோம், நம்ம சபையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்தது. அமைதியாக போனார், உட்கார்ந்தார், சிந்தித்தார். 3000 பேர் வரக்கூடியதான அந்த சேப்பல்ல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அநேக ரிச்சுவல்ஸ் அந்த சபையில இருந்தது, இன்றைக்கு கூட குறைந்து விட்டது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ரிச்சுவல்ஸ், பல சடங்குகள், எதை எடுத்தாலும் சடங்கு, நின்றால் சடங்கு, உட்கார்ந்தால் சடங்கு, ஜெபித்தால் சடங்கு, ஆராதித்தால் சடங்கு, சபைக்குள்ளாக சடங்கு, சடங்குகள் எல்லாவற்றையும் வேதத்தை வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை எதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச போதுதான் ஒரு பதிலும் யாரிடத்திலிருந்து வரல. எல்லாரும் கையை காட்டியது, இவர் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப்பு போய் கேட்டார், போப் சொன்னார் நாங்கள் செய்தோம், போப்பின் இடத்துல கேள்வி கேட்டார், ஐ ஆம் த அத்தாரிட்டி, நானே அதிகாரம் உள்ளவன், நான் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுதுதான் இவருடைய அகக்கண்கள் விழித்து கொண்டது. நாம் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து போய்கொண்டிருக்கிறோம், இது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு. கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் அவர்கள் போதித்தால், வசனத்தை எடுத்து போதித்தால் 100% அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எப்பொழுது வசனம் இல்லாமல் அவர்களாக தங்களுடைய சொந்த வார்த்தைகளை நான் தேவ மனுஷன் என்று பேச ஆரம்பித்தார்களோ, நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பாதிரியார் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, தான் அங்கிருந்து துரத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அநேக கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார். அங்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். ஆனால் எப்பொழுது ஒரு இடத்துல விழிப்புணர்வு வருகிறதோ, எப்பொழுது ஒரு இடத்துல மாற்றம் உருவாகிறதோ, அந்த இடத்துல உபத்திரவம் உருவாக ஆரம்பிக்கும், பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். சாத்தான் சும்மா விடமாட்டான். அன்றைக்கு இருந்த எல்லா மத தலைவர்களையும் எழுப்பினான். இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு 3 போப்புமார்கள் இருந்தார்கள். சரித்திரத்திலேயே ஒரே நேரத்தில் 3 போப்புமார்கள் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய சத்தியத்தின் பிரகாரம், அவங்களுடைய சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் தான் போப்பா இருக்கணும். ஆனா அன்றைக்கு இருந்த அரசியல் கலைபரத்துல, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல, பல வகையான குழப்பத்தின் நடுவில் ஆளாளுக்கு போப் என்று எழுந்து கொண்டார்கள். அன்றைக்கு 3 போப்புகள் இருந்தாங்க. அதுவே இவர் வந்து அவங்களை எதிர்த்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அது ஒரு சாதகமான காரியமாய் மாறிவிட்டது. ஸோ பலருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உடனே இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இவருடைய போதனைகள் எல்லாம் வேதாகமத்தின் பிரகாரம் இருக்கிறது, அதனால இவரை நாம வேதத்தை வைத்து ஏதாவது கேள்வி கேட்டு ஜனங்கள் முன்னாடி மடக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் வஞ்சகமாக என்ன செய்ய முடியும், அவர் மேல் குற்றம் சுமத்தி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பெற்ற மத தலைவர்கள் முடிவு செய்து அவரை வரவழைத்தார். என்னன்னு சொல்லி வரவழைத்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போதிக்கிறீங்க, நம்ம கத்தோலிக்க போதனைக்கு கீழாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வித்தியாசமாய் போதிக்கிறீர்கள், தயவு செய்து இங்கே கூடக்கூடியதான கவுன்சிலில் வந்து நீங்கள் ஏன் இப்படி போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு எங்களுக்கு விலக்கி காண்பிக்க வேண்டும் என்று அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து அவரை வரவழைத்தாங்க. மார்ட்டின் லூதருக்கு கூட இதே மாதிரியான ஒரு அழைப்பு கொடுத்து அவர் போனார், வசனங்களை எடுத்து பேசினார். அவருக்கு எதிராக பதில் சொல்ல யாருமே இல்லை, ஏன்னா அவர் வசனத்தின் அடிப்படையில் பேசினார். இவர் ஜான் கஸ் அதே மாதிரி கிளம்பி வர்றாரு. கிளம்பி வருகிற வேளையில் இடையிலேயே அவரை யாருக்கும் தெரியாம சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிடறான்.
இவர் எத்தனையோ முறை சொல்லி பார்க்கிறாரு, நான் இந்த மாதிரி இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை குறித்து பேசுவதற்காகத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். கேட்கவே பல முறை இவரிடத்துல மத தலைவர்கள் அறிவிப்பு கொடுத்து, நீ உன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை உன்னுடைய நீ நம்பக்கூடிய சத்தியத்தை மறுதலி, அப்படி அல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோன்னு பல முறை மிரட்டியும் அவர் ஒரு இடத்துல கூட அடிபணியவே, நான் எப்படியாவது என் சத்தியத்தை நான் மக்களுக்கு முன்பதாக விலக்கி காண்பிப்பேனே அன்றி நான் என்னுடைய சத்தியத்தை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். அப்படி என்ன அவர் சத்தியத்தை போதிச்சாருங்க? முதல்ல அவர் போதிச்ச சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்திற்கு மேலாக, வேதாகமத்திற்கு நிகராக வேறு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். இது அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையின் சத்தியத்திற்கு விரோதமாக இருந்தது. என போப்பே கடைசி அதிகாரமாக அன்றைக்கு போதிக்கப்பட்டிருந்தார். போப்புக்கு அடுத்தபடியாக வேதாகமும் பிளஸ் சபை, இந்த இரண்டும், அதாவது சபையினுடைய கூடுகைகள், அந்த கவுன்சில், சபையில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க பாத்தீங்களா, இது வேதாகமத்திற்கு நிகரான அதிகாரமாய் கருதப்பட்டது. போப் வேதாகமத்திற்கு மேலான அதிகாரம் உடையவராய் கருதப்பட்டார். வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை போதிக்கிறதுக்கு கூட போப் அதை எப்படி போதிக்கிறாரோ அதுதான் சரியான விளக்கம் என்றும் அன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே நம்பப்பட்டு வந்தது. ஸோ இந்த முதல் போதனையே கத்தோலிக்க திருச்சபையின் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் பிஷப் அவர்களுடைய போதனையினுடைய அடிப்படைக்கே வேட்டு வைப்பது போல இருந்தது. ஸோ இது முதலாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நம்பர் டூ, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் காட் அப்படின்னு போதிச்சார். அது ஆணானாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, அது ஊழியன் ஆனாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் சமமானவர்களே அப்படின்னு போதிச்சது அவங்க மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கு கூட புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் பலர் விசுவாசிக்கும் பாஸ்டருக்குமே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருப்பதாகவே போதிக்கவும் செய்கிறார். ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்து மூன்றாவது, இவர் என்ன சொன்னாருன்னா, சபையில இருக்கக்கூடியதான பல சடங்குகள் இது எதுவுமே வேதத்திலே கிடையாதுன்னு சொல்லி போச்சார். அன்றைக்கு நிறைய சடங்குகள் வச்சிருந்தாங்க, இன்றைக்கே இவ்வளவு சடங்குகள் இருக்கு. இன்னைக்கு இந்த சபைகள்ல பாத்தீங்கன்னா, தேர் இழுக்கிறதுல இருந்து பல வகையான சடங்குகள், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம், ஓகே அவங்கள நான் விட்டுறேன். ஆனா ரிஃபர்மேஷன் லீடரா இருந்த ஜான் வெஸ்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. வேதத்திற்கு ஒவ்வாத மாற்று மத சடங்குகள் எல்லாமே உள்ள இருந்ததை வன்மையா கண்டிச்சு பேசினார். நீங்க வேணா எதை வேணாலும் கண்டிங்க, அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை தொட்டு பாருங்க, மக்கள் வந்து அப்படியே வெகுண்டு எழுந்து விடுவார்கள். சமீபத்துல கூட அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனிதன் இந்த மாதிரியான பாரம்பரியங்கள் சடங்குகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவே மாட்டான். அது கிறிஸ்தவத்திலும் அது விதிவிலக்கல்ல. நாம ஒரு சடங்கை செய்யறோம் சொன்னா, ஏன் செய்யற, எதுக்கு செய்யறோம்னு கேள்வி கேட்கறதே இல்லை, கண்ணை மூடிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜான் ஹஸ் எதிர்த்து கேள்வி கேட்டார். எப்ப? 14th century எதிர்த்து கேள்வி கேட்டார். அடுத்து இந்த கர்த்தருடைய பந்திங்கிற விஷயத்திலும் கூட ஜான் வைக்லிஃப் என்ன போதித்தாரோ அதையே தான் ஜான் ஹஸ் பின்பற்றினார். ஜான் வைக்லிஃப் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது அது நினைவு கூறுதல், அவ்வளவுதான். அதுல நம்ம பங்கு பெறுகிறதுனால ஒரு புதிய ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட முடியாது. இரண்டாவது, அதுல பங்கு பெறும் பொழுது அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அப்படியே ரத்தமாகவும் அப்படியே சதையாகவும் மாறுகிறது. நாம சதையத்தான் சாப்பிட்றோம், ரத்தத்தை தான் குடிக்கிறோம் அப்படிங்கிற போதனை தவறு அப்படின்னு ஜான் வைக்லிஃபும் போதிச்சாரு. அநேக ரிஃபர்மேஷன் லீடர்ஸ் அதை நம்பினாங்க. அதை ஜான் வெஸ் ரொம்ப தீவிரமா கொண்டு போய் சேர்த்தார். அது நினைவு கூறுதல் தான், நீங்க தவறாய் அதை புரிந்து கொண்டீங்க, அது ஒரு காலம் லிட்ரலா ரத்தமாய் மாறாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களே இதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஐயோ, என்ன தெய்வ குத்தம் செய்து விட்டீர்கள், அது ரத்தமாகத்தான் மாறுகிறது. நீங்கள் இன்னும் சிலர் எனக்கெல்லாம் ஒரு மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம், அது ரத்தம் தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், இப்படி எல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா இருக்கிறாங்க. ரைட், ஓகே, நீங்க அப்படி நம்புறீங்கன்னா நம்பிக்கைங்க. ஜான் வெஸ் என்ன சொல்றாருன்னா, அப்படி கிடையாதுங்கிறத போதிச்சாரு. இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படையிலே கையை வச்சாரு பாத்தீங்களா, அவங்கனால முடியல. எப்ப வேதம் தான் அதிகாரம், ஜனங்கள் எல்லாம் வேதத்தை பார்த்து வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், வேதத்துக்கு விரோதமா வேற யாரு சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டாங்கிற வார்த்தை போச்சோ, அந்த நிமிஷத்திலேயே அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கு இருந்த கவுன்சிலர்ஸால இவருடைய போதனைகள்
கல்ட்டு, இது வந்து ஒரு ஹெரட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டு, இவருடைய எல்லா புத்தகத்தையும் அவரையும் ஒன்னா வச்சு ஒரு இடத்துல அப்படி கட்டினாங்க, கொளுத்துனாங்க. தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கடைசியாக அவர் சொல்லி அவர் மரித்தார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் அடிக்கடி தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபன் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். இது இதுக்கு முன்னாடி அவர் பல முறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நிறைவேறியது, டை ஃபார் த ட்ரூத், மரித்தார். பிரியமானவர்களே, சத்தியத்திற்காக நாம் சாகவும் துணிந்தவர்களாக இருக்கிறோமா? ஜான் ஹஸ்ஸினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஜான் ஹஸ்ஸினுடைய மரணத்தில் என்ன நடந்தது? ஜான் ஹஸ்ஸினுடைய மரணம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. ஆவிக்குரிய உலகத்தில் அநேகரை திரும்பி பார்க்க வைத்தது. இந்த செயல் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது. அநேகர் ஜான் ஹஸ்ஸினுடைய போதனையை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னது சரின்னு சொன்னாங்க. ஜான் ஹஸ் மிக தீவிரமாய் பின்பற்றிய ஒரு நபர் யாருன்னு கேட்டா, அவருக்கு பின்னாடி வந்த மார்டின் லூதர். அவர் அவ்வப்பொழுது ஹஸைட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். நான் வந்து ஜான் ஹஸ்னுடைய ஃபாலோயர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கிறாரு, என்னால நம்ப முடியல, எதற்காக ஜான் ஹஸை கொன்றார்கள் என்பதை என்னால் இன்றைக்கு வரைக்கும் நம்ப முடியவில்லை. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதி வச்சிருக்கிறார். 1999 வருஷம், இரண்டாம் ஜான் போபால் உலக மக்களுக்கு முன்பதாக வந்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், வருந்துகிறோம், வருத்தம் தெரிவித்தார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, மரண பரியந்தம் சத்தியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிற்க வேண்டியிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு சத்தியம் எங்கே போச்சுன்னு தெரியல. சத்தியத்துக்காக ஒருத்தர் பேசினா கூட, எதற்காக பேசுகிறீர்கள், அமைதியாக இருங்கள். ஒருவர் ஒரு இடத்துல தவறான போதனை போதிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அவரால் சும்மா இருக்க முடியல, தன் உயிரையே கொடுக்க ரெடியா இருந்தார். இன்றைக்கு நாம அந்த சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா போதனைகளையும் எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் நான் எதுக்கு இருக்கிறோம்? ஜான் ஹஸ் நினைச்சிருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, தனக்கு கொடுத்த வெளிச்சம் இது, சத்தியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாமே. அவர் அப்படி உட்காரல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு விட்டு விடவில்லை. தன்னை கர்த்தர் அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு, நம் மூலமாகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதிக்கிறார், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிந்தவராய் தன் ஜீவனை அருமையாக எண்ணாமல் சத்தியத்திற்காக ஒப்புக்கொடுத்து ஜான் ஹஸ் இன்றைக்கு நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சிந்திப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்போம். மறுதலி அல்லது மரணித்துவிடு என்ற சுவாசகம் நம்மை நோக்கி வரும் பொழுது மறுதலிக்க மாட்டோம், மரணித்து விடுகிறோம் என்று தைரியமாய் சொல்லத்தக்கவர்களை ஜீவிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.

போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: போதகர் ஒருவர் ஒரு ஓய்வு நாள் காலை ஆராதனையின் செய்தி வேளையிலே பிரசங்க பீடத்திற்கு ஷேவிங் செட் கொண்டு வந்தார். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஜபித்துவிட்டு கண்ணாடியை முன்னால் வைத்து பொறுமையாக தன்னுடைய முகத்தை ஷேவிங் செய்ய ஆரம்பித்தார். போதகர் தன்னுடைய செய்திக்கு செயல் வடிவ துவக்கம் தருகிறார் என்று எண்ணிய மக்கள் அமைதியாக இருந்தனர். சிலரோ போதகர் பரிசுத்த பீடத்தை அசுத்தம் செய்துவிட்டார் என்று கோபத்திலே குமரிக் கொண்டிருந்தார்கள். போதகரோ பொறுமையாக ஷேவிங் செய்து முடித்த பின்பு ஒன்றும் பேசாமல் ஜெபம் செய்து ஆராதனையை முடித்துவிட்டார். அதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் போதகரினுடைய இந்த செயலை தொலைபேசி மூலமாகவும், முகநூல், வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வழியாகவும் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோருக்கு உடனடியாக பரப்பினார்கள். செய்தி காட்டு தீவுல உலகம் எங்கும் வேகமாக பரவியது. விளக்கம் கேட்டு பேராயரிடமிருந்து நோட்டீஸ் வந்தது. அடுத்த வாரம் போதகர் மீண்டும் செய்தி பீடம் ஏறினார். சென்ற வாரம் நான் செய்ததை யார் யாரெல்லாம் எத்தனை பேரிடம் சொன்னீர்கள் என்று கேட்டார். மக்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தனர். மீண்டும் போதகர், சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதை எங்கும் பறைசாற்றுங்கள் என்று மிகுந்த பாரத்துடன் சொன்னேனே, அதை எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் என்று கண்ணீருடன் கேட்டார். துர்ச்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் மிக வேகமாக பரப்பிய விசுவாச அன்பர்கள் அவர் சொன்ன நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் அனைவரிடமும் பாரத்துடனும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று பல ஆண்டுகளாக சொல்லி வரும் சுவிசேஷ செய்தியை ஒருவருக்கு கூட சொல்லாதது வருத்தமளிக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. பொய் பல ஆயிரம் மைல்களுக்கு பயணித்த பின்புதான் சத்தியம் செருப்பணியவே துவங்குமாம். தொடர்ந்து துர்ச்செய்தியை துரிதமாக பரப்புவதை விட நற்செய்திகளை துரிதமாக பரப்ப விளைவோமா?

0: எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போற செய்தி, தேவனுக்கு கீழ்ப்படிவதில் புதுப்பிக்கப்பட்ட வைராக்கியம். செய்தி வழங்குபவர் ஊழியர் அகஸ்டின் பாலன். பாகம் 2.
1: சரி, ஏன் இந்த உடம்பு ஒப்பு கொடுக்கணும்? முதல்ல சொன்னேன் உங்களுக்கு எழுப்பு இருந்தால் என்ன, ப்ரெசன்ட் யுவர் பாடி. சரி, ஏன் உடம்பு ஒப்பு கொடுக்கணும்? காரணத்தை சுட்டி காட்டுகிறேன். அந்த ரோமர் 12:1 இப்படி ஆரம்பிக்க பாருங்களேன், அப்படி இருக்க ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க? எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல. எடுத்தது கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். சரியா? அது ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர். அந்த அப்படி இருக்க தெரியுங்களா ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர். தேர்ஃபோர்னா தேர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட். அப்படி இருக்கன்னு அர்த்தம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அப்படி இருப்பதுனால என்ன பண்ணு, நீ உன் உடம்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அந்த தேர்ஃபோர் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு முன்னாடி ரோமர் நிருபத்திலேயே 3 தேர்ஃபோர் இருக்கு. ஹலோ, ரோமர் 12:1 என்ன, அப்படி இருக்க. ஆங்கிலத்தில் தேர்ஃபோர், ஆகையால். அந்த அர்த்தம் சரிதான். அதுக்கு இதை புரிஞ்சுக்கணும்னா ரோமர் 3, ரோமர் 3:20 பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி இருக்கன்னு ஆரம்பிக்கும். ஹலோ, ரோமர் 12:1 என்ன, அப்படி இருக்க. இந்த அப்படி இருக்க புரியணும்னா ரோமர் 3:20 போகணும். என்ன இருக்குங்க? இப்படி இருக்க. எப்படி இருக்கு? இப்படி. அங்கே ஒரு தேஃபோ. அது இப்படி இருக்குன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா தேஃபோர். என்ன தேஃபோர்? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 19 கொஞ்சம்,
2: மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கும், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு

0: உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம்.
1: இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிட்டு யூதனையும் புறவனத்து மக்களையும் அவனை பாவின்னு தீர்மானம் பண்ணிட்டு, நியாயப்பிரமாணம் வர வரைக்கும் அவனுக்கு இது பாவம்னு தெரியல. ஆனால் அந்த வசனம் 3:19 வாசிக்கிறோம், என்ன நடக்குது? 3:19 நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, லா ப்ராட் த நாலெட்ஜ் அபவுட் சின், பாவத்தை குறித்த அறிவு எப்போ வருது தெரியுங்களா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகுதான். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவன்னு என்னாச்சுது? யாருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? யூதனுக்கு. அந்த யூதனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இதெல்லாம் பாவம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவனால் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியலை. சப்போ யார்? ஈசஸ் சின்ன. அதே நேரத்தில் நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவனே கீழ்ப்படிய முடியலைன்னா தெரியாத புறவினத்தானுக்கு எப்படி தெரியும்? அவன் டோட்டலாக, அப்போ டோட்டலாக என்னாச்சுது? புறஜாதிகளும் சரி யூதர்களும் சரி ரெண்டு பேரும் யார் தான்? நியாயப்பிரமாணம் வந்ததுனால ரெண்டு பேர் யாராக மாறிட்டாங்க? பாவிகளாக மாறி போயிட்டாங்க. அதனால் என்ன நடக்குது தெரியுங்களா? ஆக்கினைக்கு உட்படுறாங்க பாருங்களேன் அவங்க. என்ன இருக்குது? கண்டமினேஷன். அந்த ரோமன் 3:20 என்ன? தேர் ஃபோர், இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாருமே பாவம் பாவிகளாக இருக்காங்க. ஏன்? ஒருத்தன் தெரிஞ்சு பாவம் செய்கிறான், ஒருத்தன் தெரியாமல் பாவம் செய்கிறான், அவ்வளோதான். சரியா? இப்போ கேத்தலிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியம் அவங்களுக்கு தெரியாது, பாவம் பண்ணுறாங்கல்ல. நம்மலாம் தங்கம் தெரிஞ்சுக்கிட்டே செய்வாங்க. சரியா? மொத்தத்தில் ரெண்டும் ஒன்று தான், செயல் இந்த சேம் போட். அவன் தெரியாமல் செய்கிறான், நம்ம என்ன பண்ணுறோம்? தெரிஞ்சதையே செய்கிறோம். நான் சொன்னேன்னு இப்போ எனக்கு ஞாபகத்துலேருந்து நான் பார்க்குறேன், காட்டில் சர்ச்சிலெல்லாம் திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மேரேஜ் அந்த இதில் என்ன சாரி கட்டுறாங்களோ அதோட ரிசப்ஷன் வருவாங்க. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா இந்த வெளில அப்புறம் சோப்பாக மாறும். ஆனால் இப்போ பார்த்தா அவங்களும் அப்படி மாறிட்டானுங்க. அவங்களும் காத்தலிக் சர்ச்சில் மேரேஜ் இப்போ ஒயிட் தான் போடுறாங்க, திருமணத்துக்கு ரிசப்ஷன் பார்த்தா கலர் மாற்றுறாங்க. ஏன்? அவன் தெரியாமல் செய்யிட்டு இருந்தாமல் தெரிஞ்சுதான். இப்போ நம்மளை பார்த்து தெரியாமல் செய்தவனும் தெரிஞ்சே செய்கிறான், அதை தப்பு வந்துச்சு இல்லை. என்ன வேணும்? தெர் இஸ் கண்டம்னேஷன். யாரெல்லாம்? மனிதகுலம் மொத்தமுமே. ஏன்? அந்த ரோமர் 3:10-19 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமான் ஒருவனாக இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. ஸோ நோ ஒன் அட் ஆல். ஏன்? ஒருத்தன் தெரிஞ்சு தப்பு பண்ணுறான், ஒருத்தன் தெரியாமல் தப்பு பண்ணுறான், மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்ததான் உலகம். அப்படி என்றால் அந்த தயஃபோருக்கு அர்த்தம் என்ன? இப்படி இருக்க என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எப்படி இருக்க? நியாயப்பிரமாணம் வந்தது, தெரிஞ்சவங்களும் பாவம் செய்கிறாங்க, தெரியாதவங்களும் பாவம் செய்கிறாங்க. அப்படின்னா ஆல் ஆர் அண்டர் கண்டம்னேஷன், எல்லாருமே ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். இப்படி இருக்க அப்படின்னா முதல் இப்படி இருக்க என்ன? எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். அடுத்த டயர்ஃபோர் சிட்டி காட்டுகிறேன், ரோமர் 5:1 பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கருத்து இருக்கும் அதில். உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்தது என்ன தெரியுங்களா? 4:1 கடைசி வசனம், ரோமர் 4:25 பார்த்தீங்கன்னா, இயேசு நமக்காக மரித்தும் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். இயேசு நமது பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அடுத்தது என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்து இருக்கிறார். இவ்விதமாக, அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாரும் ஆக்கினுக்கு உட்பட்டு இருந்தோம், இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர் உயிரோடு எழுந்ததுனால நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். பாருங்களேன், கண்டாமினேஷன் போய் இப்போ என்னாச்சு? ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு. பாருங்களேன், முதல்ல முழு உலகம் எப்படி இருந்தது? ஆக்கினைக்குள்ளாக இருந்தது, ஒரு தேஃபோ. அடுத்த தேஃபோர் என்ன? இயேசு தான் உனக்காக மரிச்சிருக்கிறாரே, இயேசு உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரே, இவ்விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னால் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா. ரெண்டாவது தேஃபோர் என்ன கருத்து தெரியுங்களா? வி ஆர் ஜஸ்டிஃபைடு. முதல்ல ஆல் ஆர் கண்டம்னேஷன், எல்லாரும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். ரெண்டாவது என்ன போட்டிருக்குது? நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் நானும் ஜஸ்டிஃபிகேஷன், அது நியாயப்படுத்தப்பட்டது. இதனால் இயேசுவின் மரணத்தினால உயிர்த்தெழுதலால் நாம் என்ன பண்ணிட்டோம்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம், ஆக்கினைக்கு உட்பட்டவங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். 3:4 Romans 8:1 ஆனபடியால், Romans 8:1 வாசித்து பாருங்க, ஆனபடியால் இதுவும் தேஃபோர் தான். Romans 8:1 எப்படி ஆரம்பிக்கலாம்? தேஃபோர். என்னப்பா தேர்ஃபோர், ஏழாம் அதிகாரம், ரோமர் ஏழாம் அதிகாரம் 24-25 பார்த்தா பரிசுத்த பவுல் சொல்லுகிறார்,
0: நிர்பந்தமான
1: ஆக்கினைக்குள்ளாக இருந்த நீதிமான் ஆனாலும் என்னென்ன நிர்பந்தமான மனுஷன், ரிச்சர்ட் மேன். என்ன ரிச்சர்ட் மேன்? விரும்புவதை செய்ய முடியல, வெறுக்கிறத செய்கிறார். உடம்புல ஒரு பாவ பிரமாணம், மனசுக்குள்ள ஒரு ஆவியின் பிரமாணம், ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான ஊழியத்தை செய்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்? இயேசுவை நேரடியாக பார்த்த மனிதன், இயேசுவால் நேரடியாக நடத்தப்பட்டவர், இயேசுவால் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் நிலை என்னதான் இருக்குது? முதல்ல கண்டம்னேஷன், ரெண்டாவது ஜஸ்டிஃபிகேஷன், இப்போ என்ன ரெச்சட்னஸ். என்ன செய்ய முடியல? விரும்புகிறேன் செய்ய முடியல, வெறுக்கிறேன் செய்கிறேன், அதான் அவர் நிலை. ஆனால் இந்த 8:1 பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் ஆரம்பிக்கலையா, என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? தேர் இஸ் அஷூரன்ஸ். உனக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் உனக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 3வது தேர்ஃபோர், ரோம நிருபத்தில் 4 தேர்ஃபோர், 1 ஆல் ஆர் அண்டர் கண்டாமினேஷன். மனிதர்களை முழுவதும், அது யூதனோ உலகத்து மனிதனோ யாராக இருந்தாலும் ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். 2வது என்ன இருக்குது? இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பை ஃபெய்த். 3வது 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில், என்னதான் நீதிமான் ஆயிருந்தாலும் இன்னும் உனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. உடல் ஒரு பக்கம் இழுக்குது, ஆவி ஒரு பக்கம் இழுக்குது, ரெண்டுக்கு நடுவில் விரும்புவதை செய்ய முடியலை. யாருக்கு தான் விருப்பம் இல்லை? காலையில் 2 மணிக்கு எழுந்து பரலோகத்தின் கதவை தட்டி, ஆண்டவரே எனக்கு செவி கொடும், ஆண்டவரே கிராஃபோட இயேசுக்கண்ட அப்படியே சொந்தமாக்கும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறோம்ல, அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் எழுந்திருக்கணும் காலையில் 7 மணிக்கு தான், என்ன பண்ணுறது? விரும்புகிறோம், முடியலைல்ல நமக்கு. சரியா நேரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த முண்டை கண்ணு மாத்திரை முடித்தோம், உடம்பு முடிக்காது. பார்த்துருக்கீங்களா? கண்ணு மாத்திரம் அப்படியே பார்த்துட்ருக்கோம், உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டுட்டு இருக்கோம், படுக்க விட்டு எழுந்திருக்க மாட்டேங்குதுல்ல. ஸோ இதுதான் நம்ம நிலைமை. ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள், நீதிமான ஆக்கப்பட்டவர்கள், ஆனால் என்ன இருக்குது? ஒரு விதமான நிர்பந்தமான நிலைமை. விரும்புகிறோம் செய்ய முடியலை, ஆனால் தேர் இஸ் அன் அஷூரன்ஸ். ரோமர் 8:1 தான், நீ என்ன செய்யணும்? ஆனபடியால் நீ மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவியின்படி நடந்த உனக்கு என்ன இல்லை? நோ கண்டாமினேஷன். இப்படி சொல்லிட்டு 4வது வர ரோமர் 11:1, தேர்ஃபோர். அப்படி இருக்க, எப்படி இருக்க? அழிவுக்கு நேரமாக நேரான ஆக்கினைக்கு உட்பட்டவன், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டவன், நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகும் போராட்டம் உள்ள வாழ்க்கையோடு வாழ்கிறவன், உனக்கு ஒரு உறுதிமொழி இருக்கு. என்ன? நீ மாம்சத்தில் நடக்காது, ஆவியின்படி நடந்தால் உனக்கு ஆக்கினை இல்லை. சொல்லி என்ன பண்ணுறாரு? தேர்ஃபோர் ப்ரெசன்ட் யுவர் பாடி. ஏன் உடம்பு இப்போ கொடுக்கணும்? ஆக்கினைக்குள்ளே கிடந்தவமே கிருபையினால் தூக்கி எடுத்தாரு. தூக்கி எடுத்த பிறகு தடுமாற்றங்கள் இருந்தபோது நமக்கு எவ்வளோ பெரிய உறுதிப்பாட்டை கொடுத்து நடக்க வைக்கிறார். இவ்வளவு பண்ண பிறகு காண்டி பிரசன்ட் யுவர் பாடி. உடம்பு என்னால் கற்று கொடுக்க முடியாத அதான் அவர் சுட்டி காட்டுகிறார். மிக ஏன் அந்த ரோமர் 12:1 இப்படி அப்படி இருக்குன்னு ஆரம்பிக்க தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல் இஸ் ஆஃப் காட், எல்லாமே கர்த்தரால் நடப்பது. ரோமர் 11:36 வாசித்து பார்த்தீங்கன்னா,
0: அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது.
1: கவனிச்சீங்களா? ஆல் இஸ் ஆஃப் காட், எல்லாமே கர்த்தர் செய்கிறார். என்னெல்லாம் செய்வார்? உங்களுக்கு நேரம் இருந்தால் ரோமர் 11:25-36 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாட் காட் இஸ் டூயிங் ஃபார் த இஸ்ரேல், யூதனுக்கு கர்த்தர் என்னென்ன செய்கிறார், விழுந்து போனவனை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் என்னெல்லாம் பண்ண முடியும். ரோமர் 11:25-36 வரைக்கும் அதான் சொல்கிறார். எல்லாமே அவர் செய்கிறார் உனக்கு. அப்புறம் உடம்பு ஒன்றால் கொடுக்க முடியாதா? ராத்திரியில் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். வி நீட் ரிவைவல். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவோ தலையெழுத்து ரொம்ப கஷ்டமானது, கத்தரை ஏற்றுக்கொண்டே அப்படி ஓடுறேன், அது அல்ல வாழ்க்கை. மன மகிழ்ச்சியோடு ஓடுற ஓட்டம், மன விருப்பத்தோடு ஓடுற ஓட்டம், அது என்ஜாய் பண்ணி ஓடுற ஓட்டம். அதான் கேட்குறான், உங்கள்கிட்ட தானே உண்மையில் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? பில்ட் அவுட் நாட் ரிவைவ், எழுப்புகளை செய்ய மாட்டீங்களா? என்னுடைய ஆவியில், என்னுடைய வைராக்கியத்தில் ஒரு புது உயிர் மீழ்ச்சியை கொடுத்து உங்களை அன்பு கூற எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? God is willing, God is able. கர்த்தரால் முடியும், கர்த்தர் விரும்புகிறார், செய்ய சித்தம் உள்ளவர். ஆனால் என்ன வேண்டும்? இந்த தேர்ஃபோர் மாத்திரம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு அற்புதமா எழுதி வச்சுக்கா பாருங்களா, அவன் தேஃபோ தேஃபோ தேஃபோ இப்படி இருக்கு, ஆனபடியினால் இவ்விதமாக எவ்வளவு அழகாக கோர்த்து கடைசி சொல்றாரு, எல்லாமே கத்தை செய்யறாருப்பா. உனக்கு ஏன்பா அவன் உடம்ப கத்தை கொடுக்க முடியாதா? சரி, ஏன் பிரசன்ட் யுவர் பாடி? ஏன் ஆவியை கேட்கக்கூடாதா? ஆத்துமா உள்ளான மனுஷனை தானே கேட்பாரு, மகனே உன் உள்ளத்தை எனக்கு தான் தானே கேட்டாரு, இங்கே உடம்ப கேட்குறாரு. ஏன்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், சங்கீதம் 139 சாம் 139 சங்கீதம் 139 14 முதல் 16 வரை நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம்.
0: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே
1: உண்டாக்கப்பட்டு
0: பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட,
1: கர்த்தர் எப்படி உருவாக்கினார் ஒரு மனிதனை? விசித்திர வினோதம், அது ஏற்கனவே விசித்திரமா இருக்குது, வினோதமா இருக்கு, இதுல வேற அவர் விசித்திர வினோதமா. தமிழ் மொழியாக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆங்கிலம் ரொம்ப அற்புதமா இருக்கும். யூ ஹவ் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட், விசித்திர வினோதம் அல்ல தமிழ்ல, தமிழ்ல இருப்பு பாடல. யூ ஹவ் மேட் மீ ஃபியர்ஃபுல்லி. கர்த்தர் மனிதனை படைக்கும் போது ஒரு லம்ப் ஆஃப் கிளே, ஒரு உருண்டை களி மனிதனை போட்டு ஆடம் வந்து விடவில்லை. என்ன பண்றாரு தெரியுங்களா? அப்படி சாயல் அவனுக்கு வரணும்ல, அப்படி ரூபம் அவனுக்கு வரணும்ல. வெளியே இருக்கிற மனுஷனும் உள்ள சரியாக வரணும், உள்ளான மனுஷனும் சரியாக வரணும்ல. எவ்வளோ ஃபியர்ஃபுல்லாக உண்டாக்கிறப்ப பாருங்க, அவரை பார்த்து பார்த்து உருவம் இல்லாத தேவன் அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாருன்னா எப்படி கொடுக்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார் பாருங்க. அடுத்த பூமியின் தாழ்விடங்களில் நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன் என்றால், யூ ஹவ் மேட் மீ ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி. அதாவது பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்டாக்குனீங்க, ஆனால் அற்புத விதமாக, எந்த மனிதன் மூளைக்கும் அப்பாற்பட்ட விதமாக நீங்க என்ன உண்டாக்கினீங்களே. அடுத்து தொடர்ந்து வாசிங்க.
0: என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது.
1: அப்படின்னா ஏன் உடம்பனை கத்தர் கொடுக்கணும்? He is the maker.
0: Amen.
1: அவர் தானே உருவாக்கினாரு. பூமியின் தாழ்விடங்களை தாயின் கருவிலே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றுதான். ஒரு தகப்பன் தாய் நினைத்து ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது, கர்த்தர் தாயின் கருவில் குழந்தை வச்சாதான். நல்லா யோசித்து பாருங்க. அப்படின்னா ஹீஸ் த மேக்கர். படைத்தவருக்கு உரிமை இல்லையா உடம்பு கொடுப்பான்னு கேட்க? உரிமை இல்லையா? இருக்க. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் யோசித்து பாருங்க. மோசையே தண்ணியில் போட்டாங்க, பெட்டிக்குள்ள வச்சு பாருனுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அம்மாவை கூட என்ன பண்ணுறா? காசு கொடுத்து வழக்கு வைக்கிறாள்ல. யாத்திராவும் 2:10 பார்த்தீங்கன்னா, மோசே பெரியவனான போது என்ன பண்ணிட்டானா? பார்வதியும் பார்வன் குமார்த்தையும் மகனானான்னு போட்டிருக்கல. பெற்றது யோகபேத் தான், ஆனால் எடுத்து அவனை வளர்ப்பதற்கு உதவி செய்தது பார்வனின் குமார்த்தி. அவன் பெரியவனான உடனே ஹீ கன் டிசர்ன், அவனுக்கு பகுத்தறிய முடியுது பாருங்களேன். இந்தம்மா பெற்றவங்கடான், ஆனால் இவனை உயிரோடு காப்பாற்றலை. இவனை காப்பாற்றினது பார்வன் குமார்த்தி இல்லை, பெட்டிய தலைகளை கவுத்துருந்தா அன்னைக்கே செத்து போயிட்டு இருப்பான் அவன். அவன் இல்லையே, ரெண்டாவது ஒன்று வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுத்தாங்கல்ல. அப்படின்னா எடுத்து திரும்பி கொடுத்தவளுக்கு அவ்வளோ உரிமைன்னா, நம்ம உருவாக்கி தாங்கிற வச்சார அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கு? உன் உடம்ப கொடுன்னு கேட்க அவருக்கு உரிமை இல்லையா? பிகாஸ் இஸ் அ மேக்கர். அவன் தானே உருவாக்கினா, உருவாக்கினவருக்கு உன் உடம்ப என்ன கொடுப்பா? நான் தானே உருவாக்கினேன். உன் தாய் தகப்பனா இல்லை டாக்டரா இல்லை மருந்துகளா? நத்திங் டூயிங். ஒரு குழந்தை தாயின் கருவிலே வைப்பது கர்த்தர், அதை வளர்ப்பவர் கர்த்தர், பாதுகாப்பவர் கர்த்தர். அதை எடுக்கும்போது அவர் கரங்கள் தான் அதை எடுக்கிறது. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் எடுக்கிறதில்ல, கர்த்தர் தான் எடுக்கிறார். அது வரும்போது அதுக்கு அவர் சார்பில் விழ பண்ணுறார் பாருங்களேன். இளவயதின் பக்தியை கொடுக்கிறவர் கர்த்தர். இவ்வளவு கொடுத்து வளர்த்தவர் அந்த உடம்பு எனக்கு கொடுப்பான்னு கேட்டால் மாட்டேன். ஹலோ, எப்படிங்க இதை ஏற்றுக்க முடியும்? அவர் தானே உருவாக்கினார். உருவாக்கினவருக்கு உரிமை இல்லையா? உடம்பு எனக்கு கொடுப்பான்னு கேட்க உரிமை இல்லையா? உரிமை நிறைய இருக்கு. இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன், நமக்கு தெரிந்த ஒன்று தான். 1 கொரிந்தியர் 6:19 19-20 பார்த்தீங்கன்னா, நாம் அவரால் பெறப்பட்டவர்கள் என்று சொல்லப்போனால் அவரால் பெற்றது. 1 கொரிந்தியர் 6:19
0: உங்கள் சரீரமானது
1: அவர் தான், பெற்றதும்
0: உங்களில் தங்கியும் இருக்கிற
1: உங்களில் தங்கியும் இருக்க பரிசுத்த ஆவியானுடைய
0: ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
1: தெரியும், விசுவாசிக்க வேண்டிய நாலெட்ஜ். ஒன்று குறைஞ்சர் 6 நாலெட்ஜ் ஆஃப் அ பிலீவர். முதல்ல என்ன இருக்கணும் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அறியீர்களா அறியீர்களா தான் வராது. ஒன்று குறைஞ்சர் 6 விசுவாசியினுடைய நாலெட்ஜ் என்ன அறிவார்? ஒன்று கேட்குறாரு, உனக்கு இது தெரியாதா? நான் தானே கொடுத்தேன், தேவனால் பெற்றும் அதில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயம் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் உனக்கு தெரியாதா? அப்படின்னா உருவாக்கினர் அவர், நமக்கு கொடுத்ததும் அவர் தான். உருவாக்கி கொடுத்தவருக்கு திரும்பி கேட்பதற்கு உரிமை இல்லையா? என்ன இருக்கு? கண்டிப்பாக இருக்குது, உரிமை இருக்கு. அவர் கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. சரி, ஏன் கர்த்தர் உடம்பை கேட்கிறார்? ஒன்று உருவாக்குனதுன்னு சொன்னேன், அவர்கிட்ட பெற்றது மாத்திரமல்ல, இந்த உடல் ரெண்டு பேருக்கு வேணும். ஒன்று சாத்தானுக்கு வேணும், இன்னொன்று கர்த்தருக்கு வேணும். உங்களுடைய என்னுடைய உடல் ஒன்றில் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும், இல்லை என்றால் நான் நியூட்ரலாக இருக்க முடியாது. நான் அங்கேயும் இல்லை இங்கே இல்லை அப்படியே நடுநிலவி ஆவிக்கிற வாழ்க்கையில் கிடையாது. யூ மஸ்ட் பி எ செயின்ட் ஆர் எ சின்னர். ஒன்று நீங்கள் நானும் பரிசுத்தமான இருக்கணும், இல்லைன்னா பாவியாக தான் இருக்க முடியும். ரெண்டுக்கு நடுவில் சோ கால்டு கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஒரு பேர் கிறிஸ்தவன், ஒரு பாரம்பரியம் எதுவுமே கிடையாது. ஒன்லி யூ ஆர் எ செயின்ட் ஆர் எ சின்னர். ஒன்லி நீ தேவனுடைய பக்கம் இல்லை பிசாசின் பக்கம், ரெண்டுக்கு நடுவில் இருக்க முடியாது. இது என்ன? உங்களுடைய என்ற உடல் யாருக்கு வேணும்? தேவனுக்கும் வேண்டும், சாத்தானுக்கும் வேண்டும். சரியா? வாசிக்க உபாகமம் 6 டியூட்ரானமி Chapter 6, verses 6 to 8. உபாகமம் 6:6-8 உள்ள வசனங்கள்.
0: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது.
1: எங்க இருக்கணுமா? கட்ட கொடுக்கிற வார்த்தைகள் வாட்ஸ்அப்ல இருக்குது, செல்போன்ல இருக்குது, கம்ப்யூட்டர்ல இருக்குது, பைபிள்ல இருக்குது, ஒன்னும் வரவாடு. எங்க இருக்கணும்? உள்ளத்தில் இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்க கடவுது.
0: நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது.
1: பிள்ளைகளுக்கு வசனம் கற்றுக் கொடுக்கிறது அம்மா வேலை இல்லை, அப்பா வேலை. ஹலோ, உங்களை ஏமாற்றி வச்சிருக்காங்களா? திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க. அப்படி பிள்ளைகளுக்கு வசனம் கற்றுக் கொடுக்கறது அப்பா வேலைன்னு பைபிளில் போட்டிருக்கு. சரியா? நிறைய வேலை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுங்க அந்த ஜாப் கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏமாந்தவங்க தலையில் கட்டிடுறது அவ்வளவுதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது ஒருத்தன் கொஞ்சம் கடினமாக உண்மையாக உழைக்கிறான்னா மொத்த எல்லாம் சோம்பேறி ஆகிடுவானுங்க. வீட்டில் அத்தனையும் பார்த்தீங்கன்னா லேசி ஆகிடும், ஒருத்தன் தலையில் மொத்தத்தையும் தக்கும். ஏன்னா அவன் தான் ஓடுறான்ல. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பங்கள் இருக்குது தெரியுங்களா, அதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் மாடு மாதிரி உழைச்சிட்டே இருப்பான், மீதி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கும், வெட்டி கதை பேசிட்டு உட்காந்துருக்கு வீட்டில். இது இயல்பு தான். வசனம் சொல்லுது, வசனத்தை கற்றுக்க எங்கே முதல்ல எழுத்திருக்கணும், அடுத்தது நீ படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து
0: அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது.
1: கர்த்தருக்கு ரெண்டு இடம் வேணும், ஒன்று இங்க, ஒன்று கையில். ஒன்று தாட் கிங்டம், இன்னொன்று டீட் கிங்டம். ஒன்று சிந்தனை உலகம், மற்றொன்று செயல்படுகின்ற உலகம். அதான் கண்களுக்கு நடுவேங்க நெற்றி. சரியா? எல்லாம் ஞாபகம் நடி பண்ணுறோம்ல. சரியா? வசனத்தை தவிர மீதான அப்படி கொடுத்துலாம் வந்துடும், வசனம் மாத்திரம் தான் வராது. பார்த்துருக்கீங்களா? எங்கேயோ படிச்சிருக்கேன்ல பைபிளில், எங்கேயோ படிச்சிருக்கேன்ல, அது கன்கார்டன்ஸ் போனால் தான் வரும், இல்லைன்னா வராது அது. சரியா? சும்மா அப்படியெல்லாம் நெஞ்சில் நெத்தியெல்லாம் தொட்டு பார்ப்போம். கர்த்தர் கேட்கிறார், எது வேணும்? உன்னுடைய நெத்தியில், ரெண்டாவது கையில். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், ரெண்டு இடமும் வேணும் கர்த்தருக்கு. வெளிப்பட்ட விசேஷம் 13 வெளிப்பாடு 13:16 வாசிங்க.
0: அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள்.
1: அது என்றால், அது என்றால் அன்றி கிறிஸ்து கள்ளதேக்க தரிசி. சரி, இவங்க என்ன பண்றாங்க? பெரியோர் ஐஸ்வர்யவான்கள்,
0: தரித்திரர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது,
1: தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது,
0: நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும்.
1: கவனிச்சீங்களா? அதே ஏரியா யாருக்கு வேணும்? சாத்தானுக்கு வேணும். கர்த்தருக்கு எது வேண்டுமோ, நெற்றி அல்லது வலது கை, அடுத்து அவனும் கேட்கிறான், என்ன பண்ணுறான், உன்னை நெற்றியில் போட்டுக்கோ இல்லைன்னா கைகளில். இல்லை ஒன்று கவனிச்சிங்களா, கற்ற சொல்லும்போது ரெண்டுலேயும் போட சொல்லுவார், நெற்றியில் கண்களுக்கு நடுவே வலது கையில். ஆனால் அந்த கிறிஸ்து சொல்லும்போது என்ன பண்ணுறாங்களா, எய்த திஸ் ஆர் தட், இது அல்லது அது. கற்ற என்ன, இங்கே போட்டால் எல்லாருக்கும் தெரியும், இங்கே போட்டால் பேண்ட்டு கைக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே போட்டால் மறைஞ்சிரும், சரியா, ஒரு பெரிய சால்வை போட்டால் கை மறைஞ்சு போயிடும். அதுக்கு அர்த்தம் என்ன, வெளியரங்கமான சாட்சியாகவும் நீ வாழலாம் அல்லது அந்தரங்கமான சாட்சியாகவும் இருக்கலாம். கிறிஸ்தவத்தில் அந்தரங்க விசுவாசம் கிடையாது, சரியா. அவங்க யார், அவங்க அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் வெளியே வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, உள்ளேயே வேத மடை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் நிறைய இடங்களில் இன்றைக்கி நடந்து கொண்டே இருக்குது அது, சரியா. இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்குறாங்க, முகத்தெல்லாம் மஞ்சள் பூசுகிறாங்க, எல்லாம் இருக்குது, அடையாளம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சபையில் ஆவியில் நிரம்புகிறாங்க, சபைகளுக்கு வராங்க, ஜெபக்கூட்டத்து வராங்க, நிரம்ப கேட்டான் பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் ஃபுல்லாக ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான குடும்பம், ரொம்ப ஆசாரமான குடும்பம். அங்கேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா தெருவில் தள்ளிடுவாங்க, குடும்பத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, அவங்க பாடுபடுவாங்க. அதனால் அவங்க அப்படி இருக்கட்டும், இதுனால் ஒன்றும் தப்பு இல்லை. அந்தரங்க கிறிஸ்தவம் உங்களுக்கு கிடையாது என்று நீங்கள் நம்புவீங்க நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அந்தரங்க கிறிஸ்தவம் கிடையாது, இருந்தால் ஒன்று கர்த்தருக்காக இல்லைன்னா அந்த பக்கம் போயிடு. இவங்க என்ன பண்ணால், ரெண்டுக்கு நடுவில் இருப்பேன்றாங்க. யோவான் நற்செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நிக்குதேமுக்கு சொல்லும் போதெல்லாம் ஒரு பேர் தெரியுங்களா, ராத்திரியில் வந்தானே ஒருத்தன், ராத்திரி வந்தானே ஒருத்தன், அதுக்கு அர்த்தம் என்ன, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்தானே அவன் ஆவியான ரெண்டு முறை அதை எழுதுகிறாரு. சரி போகட்டும், அந்த கிறிஸ்தவம் என்ன பண்ண வந்தேன், ஒன்று இங்கே போட்டுக்கோ இல்லைன்னா இங்கே போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு அத்தனை, ஒன்று மறைக்க முடியாதது, மற்றொன்று மறைத்து கொள்ளுகிறது. ஆனால் கத்தோலிக்க வசனம் சொல்கிறது, இங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும், சரியா. அடுவும் நான் சொன்னேன், என்ன பண்ண, ரெண்டுலேயும் போடலாம், இங்கே உள்ளதை மறைக்க முடியாது, இங்கே உள்ளதை மறைக்கலாம்னு சொன்னேன். யூதனும் மறைக்கலாம், ஆனால் சபை மறைக்கவே முடியாது. ஏன்னா வெளிப்பட்டின விசேஷம் 14 வெளிப்பாடு 14:1 வாசிங்க.
0: பின்பு நான் பார்த்தபோது, இதோ சியோன் மலையின் மேல்,
1: சியோன் மலையின் மேல்
0: ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
1: கவனிச்சிங்களா, இந்த 144,000 பேருக்கு எங்க கிடையாது, கையில் இல்ல, வெறும் நெத்தி மாத்திரம் தான். திரும்ப சொல்லுகிறேன், உபாகமம் 6:6-8 வரை இங்க இங்க, வெளிப்பாடு 13:16 இங்கே அல்லது இங்கே, ஆனால் 14 வெளிப்பாடு 14:1 இங்கே மாத்திரம்தான். அது கர்த்தர் என்ன, நோ ஹைடிங் அட் ஆல், மறைக்க முடியாத ஒரு இடத்துல கர்த்தருக்கு என்னவா இருக்கணும் நீங்கள், அதுதான் எந்த இடம் கர்த்தருக்கு வேணுமோ அது பிசாசுக்கு வேணும். எது முந்திக் கொள்ளுகிறதோ அதுதான் வாழ்க்கை. எனக்கு நல்ல உதாரணம் ஒன்று இருக்குது, ஆதியாகவும் 14:16, ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகிறார், யுத்தத்தில் வெற்றி பெற்று வருகிறார். ஆதியாகமம் 14:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வெற்றி வீரனாக பிடித்து கொண்டு போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும்போது ரெண்டு ராஜா பார்க்க வரான் பாருங்களேன், சாவி பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு பேர் சாவி பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் முதல்ல சோதிமின் ராஜா வரான், அதுக்கப்புறம் சாலைமின் ராஜா வரார். கர்த்தருக்கு மகிமை, புறப்பட்டது முதல்ல சோதிமின் ராஜா, ஆனால் ஆபிரகாம் முதல்ல பார்த்தது சாலைமின் ராஜா. அவன் பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, அவன் அப்பவும் ராட்சசம் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தான், இவர் அவனுக்கு தசமபாகம் கொடுக்கிறார். அடுத்தது சோதிமின் ராஜா வருகிறான், அவன் என்ன பண்ணுறான், பொருள்களை நீ எடுத்துக்கொள், ஜனங்களை எனக்கு கொடு. தமிழில் ஜனங்கள் எவ்வளோ, கிவ் மீ த சோல்ஸ், ஆத்மாக்களை கொடு. அப்படின்னு அவன் என்ன ஆஃபர் பண்ணுறான், சாலிமின் ராஜா அதாவது மெல்கி சேதை கொடுத்தது என்ன சொன்னால், அப்பவும் ராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாமுடைய ஆட்டிடியூடே மாறுது, ஆபிரகாமுடைய மனோபாவமே மாறுது. அதுவரைக்கு அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறவர், ஆனால் முதல் முதல்ல ஆபிரகாம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டது இங்கே தான். தசமபாகம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்களேன், தசமபாகம் என்பது யார் அவரை குத்தி இல்லை கோதரி அவரை உருட்டி பரட்டி அப்படிலாம் பண்ணலை, அவனால் தானாக கொடுக்குறான் பாருங்களேன், அது இன்ஸ்டன்டேனியஸ், அது தனக்குள்ளேருந்து வருகிற உண்டு, இன்னொரு சொல்லி வருவதல்ல, சரியா. அவன் கொடுக்கிறான், அடுத்தது தான் சோதிமின் ராஜா வருகிறான். ஒருவேளை சாலிமின் ராஜா ஓவர் டைப் பண்ணி சோதிமின் ராஜா வந்திருந்தா, ஆபிரகாம் ஒருவேளை பொருளை வாங்கிட்டு ஆத்மாவை விட்டாலும் விட்டுருப்பார். கர்த்தருக்கு மகிமை, முந்தி வந்தவன் பிஞ்சிட்டான், பிஞ்சி வந்தவன் முந்தி வந்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய உடல் யாருக்கு வேணும், என்னுடைய உடல் யாருக்கு வேணும், சாத்தானுக்கு வேணும், கர்த்தருக்கு வேண்டும். எந்த பக்கம் நாம் நிற்கிறோமோ அதுதான் நம்முடைய எழுப்புதலின் சரியான அடையாளம். இன்னும் வசனங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். ரோமர் 6 ரோமர் 6 19 வசனம் வாசிங்க.
0: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள்.
1: ஏன் கர்த்தர் இல்லாத காலத்துல, பாவத்தில் இருந்த நாட்கள்ல, உலகத்தில் இருந்த நாட்கள்ல இந்த உடம்ப அதுக்கு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம்ல, இப்ப என்ன செய்யணும்? நீதியின் ஆயுதமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு பாவத்தின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்திருந்தோம், கர்த்தர் ஏற்றுக்கொண்டு போதுனால இதை ஒரு நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்க வேண்டாம். முன்னாடி கொடுத்து பழக்கம் தானே நமக்கு, முன்னாடி வெட்கம் இல்லாமல் பாவத்தை செய்தோம்ல, பாவத்தை விலாவாரியா விலைக்கு சொன்னாலாம் இருக்காங்க, தப்பு பண்ணதை அது பெருமையா பேசினாலாம் இருந்தாங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வந்தவர்கள் சாட்சி சொல்லும்போது அந்த பழைய பாவத்தையே நல்ல காலம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அது ஒன்று தான் பெரிய விஷயம். சரியா? நான் எங்கே சாராயம் காய்ச்சதுக்கு பானை வாங்கினேன் அட்ரஸ் கொடுக்குற ஆள்னு இருக்கிற மாட்டேன். சரியா? அதில் என்னென்னலாம் ப்ரொபோஷனில் கலந்துன்னு சொல்கிற ஆள் இருக்கிறாங்க, அதை நான் எங்கே வச்சு காய்ச்சலன்னு சொல்கிற ஆள் இருக்காங்க. இதாவது பரவாயில்ல, 3 ஒரு மண்டபம் ஒர்க் பண்ணிட்டு உடைய சில நாட்கள், அது 4 லீவ் போட்டு 4 மீட்டிங் இன்னும் 3 அவங்க டவுன் பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பெரிய ஹால் இருக்குது, அந்த ஹாலில் 4 மீட்டிங். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் சாட்சி சொல்லுவார், 2 இங்கே சொல்லுவார், 2 நார்த் கேரளாவில் ஒரு ஈசிஐ சர்ச் அங்கே போயிடுவாருன்னாங்க. சரி, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, வந்தால் அவர் போட்டு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் முத நாள் வரல. நான் மெசேஜ் மீட்டிங் முடிஞ்சிட்டேன். 2 அவர் வராருன்னு கேள்விப்பட்டு, அது 32-34 எஸ்டேட் இருக்குது, அதை சுற்றி 3 அத்தனை எஸ்டேட்லேருந்து ஆளுங்க லாரி வேன் பிடிச்சி வந்து நிற்கானுங்க. என்னுடைய கன்வென்ஷன்லேயே நான் 1 தான் நான் நிற்கிற இடம்லாம் ஆள் இருந்தது. இதனால் அந்த 2 அவர் சாட்சி சொல்ல வர்றாருல, சாட்சி சொல்கிறது கேட்கறதுக்கு ஆட்கள் வந்து ஹாலெல்லாம் நிரம்பி வெளியெல்லாம் நிரம்பி கடைசியில் அந்த ஸ்டேஜ்லேருந்து உட்காந்துருக்கேன் எல்லாரும். நான் இப்படி இப்படி அசைய முடியாது. சரியா? அந்த அளவுக்கு கூட்டம். அங்கே என்ன சாட்சி தெரியுங்களா? பெண்களை வசியம் பண்ணுவது எப்படியா தான் சாட்சி. அந்த சாட்சியை கேட்கறதுக்கு அழுகி கேடு கட்டு போன ஆவிக்குரிய கூட்டம் வந்து உட்கார்ந்துருப்பாருங்க. இது சாட்சி. பலாவாரியா என்ன பண்ணுறாரு, எனக்கு இங்கே ஒரு பெண் அங்கே ஒரு பெண் தொடர்பு சொல்லிட்டு சொல்கிறாரு, உனக்கு சந்தேகன்னா நான் அட்ரஸ் தரம்பி விசாரிச்சு பாருன்றாரு. என்ன மாதிரி சவால் பாருங்களேன், கர்த்தர் எப்படி மகிமைப்பட்டிருப்பார் பாருங்களேன். அந்த சாட்சியை கேட்கறதுக்கும் கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்களேன். அப்படின்னா நீ பாவம் செய்த நாட்களில் பண்ண அக்கிரமத்தை நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஊழியத்துக்கு வந்த பிறகும் நீ விலாவாரியாக சொல்கிறன்னா, அப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர் இல்லாத நாட்கள் அது அருவறுப்பு. அன்னைக்குன்னே அது பெருமையாக சொல்லிட்டு இருக்கல்ல, அவர் சொல்லுகிறார் ஒரு மை தயாரிச்சாராம், அந்த மை எடுத்து அப்படி நெத்தியில் வச்சா சூலாயுதமாக தானாக மாட்டுமாச்சு, வரையெல்லாம் வேண்டாம், அப்படி வச்சா அப்படி போயிடுமாச்சு. அது மாத்திரம் உங்கள் நெத்தியில் இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட வராதுன்றார். அவர் வீட்டில் பள்ளி கருப்பம் எதுவுமே வராது, அந்த அளவுக்கு அது வல்லமை உள்ளது. இது இது சாட்சி, இடையாக்கத்தை சாட்சியாக சொல்ல சொன்னார். அது நிறைய பேர் வேதத்தை ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஒரு எமோஷனலில் ஊழியக்காரன் வந்துடுறாங்க, அவனை தூக்கி தோளில் வச்சு ஆடுறதுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதுதான் கேடு, ஆவிக்குள்ளது வந்த கேடு அதுதான். யார் வந்தாலும் சரி தான், தூக்கி தோளில் வச்சு ஆடுறதுக்கு ஆயத்தமாக ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவனுக்கு சரி போகட்டும். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த பழைய வாழ்க்கை எவ்வளோ பெருமையாக பேசிட்டு உட்காந்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் 35 மேலே அவர் ரட்சிக்கப்பட்டு, இன்றைக்கி அவர் கன்வென்ஷன் பேசுனா முதல் நாள் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்ன்ற சாட்சியாக சொல்லியிருக்காரு. நான் இந்த இனத்திலிருந்து 35 பாவி சொல்லுவார். அது என்னென்னா, இந்த சாட்சி சொல்கிறேன் நல்லா கவனித்து பாருங்களேன், முதல்ல சொல்கிறது ஒரு சாட்சி இருக்கும், அப்புறம் சாட்சி சொல்கிறதுல டெவலப் ஆகிட்டே போகும் பாருங்களேன். ஏரியாவில் அதையே சொன்னால் போர் அடிக்கல ஜனங்களுக்கு, இங்கே வந்த கூட்டம் தானே அங்கேயே வரப்போகுது, என்ன பண்ணுவாங்களா, என்லார்ஜ் பண்ணிட்டே போவோம். கடத்தில் பார்த்துக்கன்னா அவன் சந்திக்கப்பட்டதுக்கும் கடைசி சொல்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அப்படியும் ஓடிட்டு இருக்கு ஆதிக்கிற உலகம். சரி போகட்டும். அவனுக்கு என்ன வேண்டும், எப்படி பழைய நாட்களில் பாவத்துக்கு நீ ஒரு ஆயுதமாக அவனுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாயோ, அப்படி எனக்கு பரிசுத்தத்துக்கு நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கணும்ல. சரியா? நான் அடுத்த தாட் போகிறேன். ரைட்டா? அப்புறம் முதல் கருத்து என்ன, ரோமர் 12:1 பிரசன்ட் யுவர் பாடி. இந்த ராத்திரியில் நீங்கள் எதை கவனத்தில் வைத்துக் கொண்டாலும் வைத்தாலும் கவலை இல்லை. இதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ப்ரெசன்ட் யுவர் பாடி, உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா எழுப்புதல் முதல் படியில் தாராளமாக வந்து விட்டீர்கள் நீங்களே புரிஞ்சுக்கலாம். யாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ வெரி வெல் நோ தட் யூ ஹேவ் டெடிகேட் யுவர் லைஃப் டு காட். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? நான் சொன்னேன்னே, முதல்ல கண்டமினேஷன், ரெண்டாவது ஜஸ்டிஃபிகேஷன், மூணாவது அஷூரன்ஸ், நாலு டெடிகேஷன். அதான் ரோமன் 12:1. அர்ப்பணித்தல் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. இந்த 3:20 என்ன இருக்குது? ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள். ரோமர் 5:1 நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். 8:1 உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர், அஷூரன்ஸ். ரோமர் 12:1 டெடிகேட், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். சரியா? அப்படின்னா உடம்பை ஏன் கொடுக்கணும்? ரோமர் 12:1 எழுப்புதலில் முதல் படி என்ன செய்யலாம்? ப்ரெசன்ட் யுவர் பாடி. நான் சொன்ன முதல்ல தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்துவான், ஒரு உறுப்புக்கு பதிலாக இன்னொரு உறுப்பை கொடுத்து விடுவான். ஆனால் தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக ஆஸ்தியை கொடுப்பானே தவிர என்ன செய்ய மாட்டான்? ஜீவனை கொடுக்க மாட்டான் யாரும். இப்போ கர்த்தர் கேட்பது என்ன? ப்ரெசன்ட் யுவர் பாடி. அந்த பாடிக்கு தான் 3 வார்த்தைகள் சொன்னேன். முதல்ல என்ன? பியூரிஃபை, ப்ரெசன்ட், ப்ரமோட். சரியா? அடுத்த தாட் போயிடுறோம். 12:1 எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? லிவிங் சாக்ரிஃபைஸ், எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கணுமா? ஜீவனுள்ள சாட்சி. சரியா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். உடலை எப்படி கொடுக்கணும்? ஒரு ஜீவனுள்ள பலியாக. நமக்கு தெரியும் பலி என்றால் செத்துடணும், பலி என்றால் கொல்லப்படணும். ஆனால் இங்கே என்ன பலி? சாகணும், ஆனால் உயிரோடு இருக்கணும். ஹலோ, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுமா உடம்ப? அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். அதாவது சாக்ரிஃபைஸ் என்றால் இட் மஸ்ட் புட் டு டெத், கொன்னுடனால. ஆனால் இங்கே என்ன கேட்குறான்னு தெரியுங்களா? ஜீவ பலியாக. இதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு தெரிந்தது, நினைவுபடுத்துகிறேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தால் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரை என்று எனக்கு ரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹலோ, அப்போஸ்தலர் 1:8 தமிழ் மொழியாக்கத்தில் 2 வார்த்தைகள் மாற்றணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கதே பெரிய சந்தோஷம் எனக்கு. சரியா? நான் சொன்னதை தான் மறந்துருப்பீங்க, என்ன மறக்காமல் இருக்கீங்களா? அதே பெரிய சந்தோஷம்தான். 2 வார்த்தைகள் அதில் மாற்றணும். 1, பரிசுத்தா வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்து. அந்த மொழியாக்க எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏன்னா டுனாமிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. டுனாமிஸ் என்றால் கர்த்தருடைய பலம், தேவ பலம். இப்போ பரிசுத்தா வரும்போது என்ன பெற்றுக்கொள்கிறோம்? ஒரு பரிசுத்தவானின் பலத்தை அல்ல, ஒரு மனித பலத்தை அல்ல, கர்த்தருடைய பலத்தையே பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்தை கைகளாமல் அரங்கலின் மூலம் தேவ பலன், அந்த பலன் தான் அங்கே இருக்கு. அங்கே டூனமைஸ் தான். 2 Corinthians 10:4 அதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போஸ்தலர் 1:8 டூனமைஸ் என்றால் அர்த்தம் என்ன? பரிசுத்த தேவ பலத்தை அடைகிறோம். அடுத்தது எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி விருந்து எனக்கு தமிழில் சாட்சி இல்லை, ரத்த சாட்சி. மார்டுஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, மார்டுஸ்ல இருந்து மார்டியர் என்ற ஆங்கில வார்த்தை வருது. தியாகிகள், இரத்த சாட்சிகளுக்கு ஆங்கிலத்தில் மார்ட்டியர். இந்த மார்ட்டியர் எங்கேருந்து வருதுன்னா மார்டுஸ் அல்லது மார்டூரியோன், அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து மார்ட்டியர் என்ற வார்த்தை வருது. அப்படின்னா பரிசுத்தா வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? தேவ பலத்தை அடைந்து என்ன செய்கிறோமா? இரத்த சாட்சியாக சாகுறோம்னா சரி, அங்கே வாழ்கிறோம் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா இரத்த சாட்சியாகவும் இருக்கணும், செத்தரக்கூடாது, வாழ வேண்டும். அதே அர்த்தம்தான் ரோமர் 12:1 என்ன போட்டிருக்கு? அஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் என்றால் இட் மஸ்ட் பி புட் டு டெத், கொல்லப்பட வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுது நீங்கள் என்ன செய்யுங்களோ, உயிருள்ள சாட்சி, வாழுகின்ற சாட்சி, லிவிங் சாக்ரிஃபைஸ். அது எப்படி ஆண்டவர் சாத்தியம்? இந்த உடலை கத்திரிக்கு எப்படி கொடுக்கணும்? அஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ். உதாரணம் சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 22:12 12 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். பிள்ளையை கட்டி பலிபடுத்தின வைத்தார், கையை நீட்டி கத்தியை எடுத்தார். அப்போ வந்து கர்த்தர் சொல்றது வந்து தடுத்தார் இல்லையா? இந்த தடுத்ததை பின்னாடி எபிரேயர் 11:17 பார்த்தீங்கன்னா, மரித்தோரிலிருந்து
0: உயிரோடு எழும்ப பண்ணினார்.
1: பாவனையாக
0: திரும்ப பெற்றுக் கொண்டார்.
1: ஷாடோ ஈசாக்கு சாகல. ஒரு சாக்ரிஃபைஸா பலிபடத்தில் கட்டி வைக்கிறார். அவர் கட்டி எடுக்கும் போதே கத்த முடிவு பண்ணாரு, இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். சரியா? அவன் என்ன அவனுடைய தோட்டில் அவனுடைய மனம் என்ன இருக்குது? வெட்டினோம் பிள்ளைய கத்த சொன்னாம எரிச்சனும் அவ்வளவுதான். ஆனால் கத்தனை தடுத்தார். அப்படின்னா என்ன, கொல்லப்பட்டு உயிரோடு வரல, மாற என்ன பண்ணா, பாவனை. பாவனை என்றால் உயிர்த்தெழுதலின் நிழல். அவன் சாகல, ஆனால் செத்த மாதிரி அக்கௌண்ட் வச்சு என்ன பண்ணாரு, அவனே மருத்துவர்லேருந்து மறுபடியும் உயிரோடு பெற்றான்னு போட்டிருக்கு. அப்படின்னா சாகாமலே உயிர்த்தெழுந்தவர். அப்போ அது என்ன ஆகாது, லிவிங் சாக்ரிஃபைஸ் இல்லை. சாக்ரிஃபைஸ்னால் செத்துடணும், உயிரோடு இருக்கணும், இல்லை சாகாமலே உயிரோடு வந்துட்டார. அப்படின்னா உயிர்த்தெழுதலுக்கு இது ஒரு ஷேடோ, பாவனை. அடுத்தது இன்னொன்னு சுட்டி காட்டுகிறேன், வெளிப்பாடு 13 வெளிப்படுத்த விசேஷம் 13:3 பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து அவனுக்கு 7 தலை இருக்கு, 10 கொம்பு இருக்குது. என்ன பண்றான், அதுல ஒரு தலை சாவுக்கேதுவாக காயம்பட்டு இருக்க கண்டேன்னு போட்டிருப்பாருங்களேன். சரியா? வெளிப்படுத்த விசேஷம் 13:3 வாசிங்க.
0: அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது.
1: அப்படின்னா இது என்ன, இது ஃபால்ஸ் ரிசரக்ஷன், போலியான உயிர்த்தெழுதல். சாவுக்கேதுவாக காயப்பட்டது அப்படின்னு அர்த்தம் என்ன, கவுண்டட் அஸ் டெட். 7 தலை இருக்கு, அது ஒரு தலை என்ன ஆகுது, காயப்பட்டு ஆல்மோஸ்ட் டெட். ஆனால் அது செத்து உயிரோடு வரல, குணமாக்கப்பட்டு உயிரோடு வருது. ஹலோ, வெளிப்பாடு 13:3 அன்று கிறிஸ்தவன் சாகலை, ஈசாக்கும் சாகலை, பலியாக ஒப்பு கொடுத்தார், பாவனையாக பெற்றுக்கொண்டார். இவன் அப்படி இல்லை, ஒரு சாவுக்கேதுவான காயம் அப்படின்னா 7:1 என்னாச்சது, டெட்டு தான். ஆனால் அது ஹீல் ஆகுது பாருங்களேன், ஏல செத்து மறுபடியும் உயிரோடு வரலை, என்னாச்சது, குணமாக்கப்பட்டு திரும்ப உயிரோடு வந்தது. இது முதல்ல உள்ளது பாவனையான உயிர்த்தெழுதல், நிச்சயமான ஷேடோ ஆஃப் ரிசரக்ஷன். இது ஃபால்ஸ் ரிசரக்ஷன். ஆனால் ஆண்ட ஒரே அப்படி அல்ல. 1 பேதுரு 3 18:19
0: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
1: மாம்சத்தில் கொலையுண்டப்பட்டார், மாம்சத்தில் இயேசு கொல்லப்பட்டார், ஆனால் ஆவியிலே
0: உயிர்ப்பிக்கப்பட்டாராம்.
1: அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம்,
0: அந்த ஆவியிலே
1: அவர் போய் காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு, மாம்சத்தில் மரித்தார். ஈசாக்கு மரிக்கல, பாவனை. அன்று கிறிஸ்து போலி, சாகல, சாவுக்கு ஏதுவான காயம், ஆனால் அவன் தப்பிட்டான், ஹீல் பண்ணிட்டாங்க அவனை. அடுத்தது என்ன நடக்குது, ஆண்டவர் இயேசு போலி அல்ல, உண்மையான மரணம். உண்மையா என்ன பண்ணார், அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். பொதுவாக நமக்கு இந்த விசுவாச பிரமாணத்தில் பாடாளத்துக்கு இறங்கி 3 நாள் சொல்கிறாங்கள்ல, சொல்கிறாங்களா, நம்ம சொல்ல பொதுவாக சொல்கிறாங்கள்ல, நம்மளுக்காக சொன்னோம்ல. சரி, பாடாளத்தில் இறங்கி, பாடாளத்தில் இறங்கல, அவர் காவலில் இறங்கினான்னு போட்டிருக்கு. ஹலோ, பாடாளம் வேற, காவல் வேற. கடைசி நேரத்தை உங்களை குழப்பிட்டேனா, முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கே வயிறு கலக்குது. கவனிங்க, நம்ம இந்த விசாரப்பாடு சொல்லி சொல்லி ஆகிட்டு பாடாளத்துக்கு போகிறான். பாடாளத்துக்கு போகலை இயேசு, பாடாளத்துக்கு கிரேக்க வார்த்தை ஹெய்ட்ஸ், ஆனால் இங்கே போட்டிருந்தது ஃபுலாக்கே. ஃபுலாக்கேனா சாதாரண ஜெயில் அர்த்தம். பேதுரு சிறைச்சாலை காப்பா போட்டிருந்து போட்டிருக்கு இல்லையா, அப்போ சொல்ல 12 நாளில் அந்த வார்த்தை தான். 1 பேதுரு 3:19 அவர் எழுதுகிறார், காவலில் உள்ள ஆவிகள் என்றால் நவாப்படி ஆயத்தம் பண்ணும்போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகளை தனியாக ஒரு ஜெயிலில் வச்சுருக்காங்க. இயேசு பாடாளத்துக்கு போகலை, அங்கே தான் போனார்னு சொல்லி வசனம் சொல்லுது. சரி, போகட்டும். இயேசு எப்படி போனாராம், மாம்சத்தில் கொலை உண்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்படின்னா லிவிங் சாக்ரிஃபைஸ் என்றால் ஏ சொன்னார் இல்லையா, மரித்தேன் ஆனாலும் சதா 3 நாள் செத்து போயிட்டார்ல, மரித்தேன் ஆனாலும் சதா காலம், 3 நாளைக்கு செத்துட்டீங்களா ஆண்டவர், யாரா சொன்னது செத்தது, மாம்சத்தில் தான் செத்தேன், ஆவியில் உயிரிட்டு இருந்தார்ல. ஹலோ, அவர் ஜீவ பலியின்ற ரத்தனம் தெரியுங்களா, இந்த மாம்சம் சாகணும், ஆவி உயிரோடு இருக்கணும். அதான் அதைத்தான் கத்தை சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு ஏன் அவர் லிவிங் சாக்ரிஃபைஸ் என்றால் லிட்ரலி ஹி வாஸ் டெட். எழுத்தின்படி அவர் கொல்லப்பட்டார். மூன்று நாள் அந்த உடம்பு கல்லறைக்குள்ள இருக்குது, ஆனால் ஹி வாஸ் ரிசரக்டட் இன் ஹிஸ் ஸ்பிரிட். அப்படின்னு நீங்கள் நான் இன்றைக்கு வீட்டை எழுப்புதலை பெற்றவர்கள் என்றால் நம்ம ஆவி எப்பொழுதுமே விடுதலோடு தான் இருக்கும். இந்த உடம்புக்கு பலவீனம் வரலாம், இந்த உடம்புக்கு நோய்கள் வரலாம், உடம்புக்கு பிரச்சனைகள் வரலாம், பாரங்கள் எல்லாம் வரும். உலகத்து மனுஷன் வந்து நமக்கும் வரும், ஆனால் நம்ம ஆவி வித்தியாசமான ஆவி. போய் சொல்லலாம், நமக்குள்ள ஆவி வித்தியாசமான ஆவி. கர்த்தர் நம் வாழ்க்கையில ஏற்றி வைத்த தீபம், அந்த தீபம் ஒரு நாள் அணைந்து போகாது. கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன வேண்டும் தெரியுங்களா? இயேசு மாம்சத்தில் கொலை உண்டார், ஆனால் ஆவியில் உயிர்ப்பித்தார்ல. அவர் ஆவியில் உயிரோடு இருந்ததுனால தான் சொல்ல முடிந்தது, மடித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். அந்த மூணு நாளும் சேர்த்து தான் சதா காலம் என்றால். அப்படி என்றால் நீங்கள் நான் இன்னைக்கு கத்துக்கு எப்படி உயிர்த்தெழுதல் நம்ம எழுப்பதை பெற்றவன் என்றால் ஒப்பு கொடுத்தல் எப்படி இருக்கணும்? அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். என்ன ஆகலாம்? இந்த உடம்பு பலவீனப்படலாம், இந்த உடம்புக்கு வயதாகலாம், இந்த உடம்புக்கு பலவீனங்கள் வரும், ஆனால் இந்த ஆவி இருக்கு தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே போகணும். எந்த அளவுக்கு உடல் பலவீனம் ஆகுதோ அந்த அளவுக்கு ஆவி என்ன செய்யணும்? ஒரு புது பலம், ஒரு புது பலம் பலம். ஏன்னா இதை காம்பன்சேட் பண்ணும்ல. மூன்று நாள் அந்த செத்து போன உடல் எங்கே தான் இருக்குதுன்னு சொன்னால் கல்லறைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை, அவர் ஆவி எங்கே போகுது? காவலுக்கு போய் அங்குள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுதில்ல. இன்னும் சொல்லப்போனால் என்னைக்கெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கீங்களோ, உங்களுக்கு இல்லை எனக்கு சொல்கிறேன் சரியா, என்னைக்கெல்லாம் நான் ஊழியம் செய்யாமல் இருக்கணும் அன்னைக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போன நாள். என்னைக்கெல்லாம் நான் ஊழியம் செய்கிறேனோ அன்றைக்கு தான் உயிரோடு. இது எனக்கு நான் வச்சுருக்க சட்டம், அப்பப்போ நானும் செத்து போயிடுவேன் சரியா. வெளியே போக முடியாது, வீட்டில் பிடிச்சி எல்லாம் போட்டுருவாங்க, சில சூழ்நிலைகள் வரும் எனக்கு. ஆனாலும் மனசில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அண்ணன் முடியாத நேரத்தில் கூட படுத்துட்டு நாலு பேருக்கு ஃபோன்லேயே மெசேஜ் சொல்லிடுவேன் நான். என்னால் ஒரு எழுந்து வெளியே போக முடியாது, டாக்டர் வெளியே போகலான்னு சொன்னால் கூட படுத்துருக்க இடத்துலேருந்து கூட என்னால் நிறைய பேருக்கு வசனத்தை சொல்ல முடியும். ஊழியன்னு சொல்ல போனால் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுப்பார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தன் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க முடியும். உடனே என்ன வேண்டும்? வி ஹேவ் டு ஆஃபர் அவர் பாடி, பிரசன்ட் அவர் பாடி அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். ஒரு உயிர் உள்ள ஒரு சாட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயிர் உள்ள அந்த ஜீவனாக நீங்களாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? ஆமான்னு யாராவது சொல்கிறீங்களா? நாங்கள் எப்போ மனசுக்குள்ளே சொல்லிட்டோம், உங்களுக்கு காது கேட்கலை. கேட்காது கேட்காது, மனசுக்கு மனசு தான் புரியுமே தவிர காதுக்கு நிறைய தான் வேலை இருக்காது. மனம் மனதை புரிந்து கொள்ளும். நாம் ஜெபிப்போம். அப்படி இருக்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்ய தகுந்த புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உருவமில்லாடி நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்கென்று ஒரு உடலை எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தீங்களே, உங்கள் உடம்பு எங்களுக்காக சிலுவையிலே பிற்கும்படி ஒப்பு கொடுத்தீரே. அன்பின் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சரீரங்களை ஒரு ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்க எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. அன்பு தகப்பனே, இதை எங்களால் முடியுமென்று நாங்கள் எண்ணினாலும் அநேக நேரத்தில் முடியாமல் போவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கிருபையாய் என்னையும் எங்களையும் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சரீரங்களை பரிசுத்தமான உமக்கு ஏற்கக்கூடிய ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கிருபை தருவீராக. உண்மையான எழுப்புதலை என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று எங்கள் மூலமாக நம் அநேகர் உயிர்த்தளத்தக்கதான கிருபைகளை தேவரி கட்டளையிட ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

ஆகியமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மௌனம் காலை என்ற தலைப்பினுடாக சங்கீதம் 39:2 ஜீவ வார்த்தை கூடாக இன்றைய நாளிலே உங்களை சந்திக்கிறோம். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பேச ஒரு காலமுண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலமுண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார். எப்போது மௌனமாயிருக்க வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் மௌனமாயிருந்துதான் ஆக வேண்டும். கத்தோலிக்க திருச்சபை மடங்களிலே சில மடங்கள் மௌன சாபியார் மடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அங்கே உள்ள கிறிஸ்தவ துறவிகள் யாரிடமும் பேசுவதில்லை. பல மாதங்கள் அவர்கள் பேசாமலே அப்படியே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே எலியா ஒளித்திருந்த கேரித் ஆற்றண்டையிலே மௌன விரதம் இருக்கும் சாமியார்கள் உள்ள மடம் உள்ளது. எலியா கேரித் நீரூற்றண்டையிலே மௌனமாய் இருந்தது போலவே தாங்களும் மௌனமாய் இருப்பதாக சொல்லி அவர்கள் விரதம் பூண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்காக துக்கப்படுகிறவர்கள் அமைதியாய் தங்கள் தலைகளின் மேல் புழுதியையோ சாம்பலையோ வாரி போட்டு கொள்ளுவார்கள், இரட்டு உடுத்தி கொள்ளுவார்கள். தங்களை சுத்திகரிக்கும் நாளாக அந்த நாளை பயன்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள், தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள், இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். ஜெருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். புலம்பல் 2:10. தங்களை தாங்களே ஒடுக்கி மௌனமாயிருக்கும் உபவாசத்தை கத்தர் காண்கிறார். அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுகிறார். அவர்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக்கி விடுகிறார். தாவீது தன் வாழ்நாளில் மௌனத்தின் நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளிலே கத்தருடைய வார்த்தைகளை வாசித்து அமைதியாய் தியானிக்க ஆரம்பித்தார். அந்த மௌனம் தியானத்திற்கு ஏற்றதாயிருந்தது. அந்த மௌனம் உலக சத்தத்திற்கு காதுகளை அடைத்து கத்தருடைய சத்தத்திற்கு உள்ளத்தை திறக்கிற நேரமாயிருந்தது. அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆவியிலே அவர் அனல் கொண்டார், உள்ளத்திலே அக்கினி மூண்டது என்று சங்கீதம் 39:3 காணலாம். இந்த உலகத்திலே பல வேளைகளில் பேசி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டியதாய் இருக்கிறது. தங்கள் பொருட்களை விற்க நினைக்கிறவர்கள் அந்த பொருட்களை பற்றி பலவாறாக புகழ்ந்து பேசி அவைகளை விற்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் மாத்திரமல்ல, வானொலி பெட்டி பேசுகிறது, டேப் ரெக்கார்ட் பேசுகிறது, டெலிவிஷன் பேசுகிறது, பல வகையான விளம்பர சத்தங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை தங்கள் விருப்பப்படி வளைத்துக் கொள்ளுகிறது. பல சத்தங்கள் உங்களுடைய காதுகளில் இடைவிடாமல் தொனிக்கிறதுனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போதுமான தருணம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க சில மௌன நேரங்களை உங்களுக்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்படும் மௌனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் நினைவிற்கு, கர்த்தருவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஆபக்கூக் 2:20. அன்பார்ந்த ஜிஃபான் வானொலி நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ செய்திகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: ஷம்மா, யெகோவா ஷம்மா.

சத்தமா சொல்லுவோமா? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவர் கிருபை நம்ம விட்டு விலகாதாம். ஆமென். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்வில். சரியா?

நானாலும் பரவாயில்ல, அர்ப்பணிக்கிறேன். உன் சித்தத்தை என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என்ன அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுவோமா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த இளம் ஓவியர் டிமாந்தஸ் என்பவர் மிகப்பெரிய ஓவிய ஆசானிடம் ஓவியம் கற்றார். சில ஆண்டுகளுக்குள்ளாகவே புகழ்பெற்ற ஓவிய ஆசானிடம் ஓவியம் கற்றதற்கான பலன் டிமாந்தஸின் ஓவியங்களில் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வரைந்த ஒரு ஓவியம் அவர் கண்களை கவர்ந்தது. பல நாட்களாக அந்த ஓவியத்தையே பார்ப்பதும் அதை ரசிப்பதுமாக இருந்துவிட்டார். மேற்கொண்டு எதையும் வரையவில்லை. வழக்கம் போல ஒரு நாள் காலை தனக்கு மிகவும் பிடித்த அந்த ஓவியத்தை பார்த்து ரசிக்க வந்தார். ஆனால் அதில் பெயிண்ட் கொட்டி அலங்கோலமாக காட்சியளித்தது. அதை பார்த்ததும் அவருக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. மிகுந்த கோபத்துடன் தன்னுடைய ஆசான் இருந்த அறைக்கு சென்றார். யார் நான் வரைந்த ஓவியத்தில் பெயிண்டை கொட்டியது என்று கேட்டார். அதற்கு அந்த ஆசான், நான் தான் அதில் பெயிண்டை ஊற்றினேன். உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் அதை செய்தேன். நீ வரைந்திருந்த அந்த ஓவியம் உன் முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருந்தது. நீ அதற்காக

ிடமும் பாராட்டை பெற்றதிலிருந்து நீ அதையே ரசிக்க ஆரம்பித்து விட்டாய். நீ அதற்கப்புறம் ஒன்றும் புதிதாக வரையவே இல்லை. இப்பொழுது மீண்டும் அதே ஓவியத்தை வரைய முயற்சி செய். முன்பை விட இன்னும் நன்றாக அதை நீ வரைய முடியுமா பார் என்று கூறி அழுது கொண்டிருந்த டிமாந்தஸை அனுப்பி வைத்தார். டிமாந்தஸ் தன்னுடைய ஆசானின் அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு மீண்டும் வரைய ஆரம்பித்தார். அதன் விளைவாக வந்ததுதான் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் இஃபிஜீனியா என்ற ஓவியம். மன்னன் அகமெம்னான் தன் சொந்த மகள் இஃபிஜீனியாவை பலி கொடுத்த சரித்திரம்தான் அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதுதான் பழங்கால ஓவியங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பல சமயங்களில் நமக்கு கிடைக்கும் வெற்றிகளே நாம் தொடர்ந்து முன்னேற விடாமல் நமக்கு முட்டுக்கட்டையாக மாறிவிடுகிறது. நம்முடைய முன்னேற்றத்தில் மிகவும் அக்கறையுள்ள தேவன் நாம் தொடர்ந்து வளரும்படி சில காரியங்களை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார். அதை பார்த்து சோர்ந்து போகாமல் நாம் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். அது நம் வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும். ஆபிரகாமை தேவன் அழைத்து அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்த போதே உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். வருடங்கள் ஆனது, ஆனால் அவருக்கு குழந்தையே பிறக்கவில்லை. அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தான். ஆபிரகாம் மிகுந்த திருப்தி அடைந்தார். ஆபிரகாம் 100 வயதான போது தேவன் சாராளை ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதை விசுவாசிக்க முடியாத ஆபிரகாம் நகைத்து, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இந்த சம்பவத்திற்கு பின்பு 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்தித்தார்கள். அவர்கள் மூலமாகவும் தேவன், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை சாராளுக்கு நம்ப முடியவில்லை. ஆகவே சாராள் நகைத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று மீண்டும் சொன்னார். அதன் பின்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் விசுவாசம் வந்தது. அவர்கள் விசுவாசத்திலே வல்லவரானார்கள். தேவன் சொல்லியபடியே ஆபிரகாம் சாராள் மூலமாக வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட சாதாரணமான ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைந்து நின்று விடாமல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும்படி தொடர்ந்து முயற்சி செய்வோம். அப்பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கும் உயர்ந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம்.

அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 2. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்று நீங்க சொன்னார், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பச்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு, கிரிகைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகைகளோடே கூட முயற்சி செய்து கிரிகைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரிகைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரிகைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் கலாத்தியர் 3:8 நாம் வாசித்து நாம் தியானிப்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ வேதம் முன்னதாக கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்னென்னு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. இதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். விசுவாசத்தை குறித்து அவர் பேசி கொண்டு வரும்போது இங்கே பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவித்த காரியத்தை, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்த காரியத்தை இங்கு குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் யெகோவா தேவன், கர்த்தராகிய தேவன் கொடுத்துருக்கிறாருன்றது தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பவுல் சொல்கிறார் சுவிசேஷமாய். சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? மரித்தார். நம்மளுக்கு 3 அடக்கம் செய்யப்பட்டு 3 என்ன செய்யப்பட்டார்? உயிரோடு எழுந்தார் என்பது தான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். அந்த சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தாராம் தேவன். ஆபிரகாமுக்கு முன்னறிவித்ததாக இங்கே குறிப்பிடுகிறார். சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறார். அது என்னங்க ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தார், அது எங்கே சொன்னார் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆதியாகமம் புத்தகம் 12:1-3 படிச்சுன்னு தான் தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ? ஆபிரகாமுக்கு அந்த நற்செய்தி, அது சுவிசேஷமாய் அறிவித்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதை தான் இங்கே வந்து பவுல் இங்கே கலாத்தியரில் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார். அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள், அப்போ புறஜாதிகளை குறித்து தேவன் அங்கு சுவிசேஷமாக சொல்கிறார். யாரெல்லாம் ஆபிரகாமை விசுவாசிக்கிறாங்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் சொல்கிறார், நீதிமான்களாக என்று. அதாவது விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னறிவித்து முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை இங்கே புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் ஆபிரகாமனுடைய சந்ததிகளாக, ஆபிரகாமனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். இதுதான் இங்கே சொல்கிறார். இது எதனால் சொல்கிறாரு? இது எதை சொல்ல வருகிறார் இந்த கலாத்தியர் 3:10 அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தினால் ஒருத்தனும் நீதிமானாய் மாற முடியாது, விசுவாசத்தினால தான் ஒவ்வொருத்தனும் நீதிமானாய் மாற முடியும். அதனால தான் அதை சொல்கிறார், விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குறார். அப்போ புறஜாதிகள் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர்கள் நீதிமானாக மாற முடியும் என்பது தான் ஆபிரகாமுக்கு முன்னறிவித்திருக்கிறார், சுவிசேஷமாக முன்னறிவித்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு கீழே உள்ள வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமனுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் தான் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ புறஜாதியாவது யாரெல்லாம், நாமெல்லாம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய சந்ததி என்று இவர் சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு 10 வசனத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக, அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அது எழுதியிருக்குது, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. அதை நம்ம பின்னால் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த காரியங்களை நம்ம சபிக்கப்பட்டு எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எல்லாமே எழுதியிருக்கிறதே என்றார். இதெல்லாம் எங்கே எழுதியிருக்குனாக்கா, இந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேவி ஆகிரமம், இன்னும் அநேக இடத்துல அது எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். லைட் அடிங்க. ஒருத்தனும் நீதிமானாக மாற முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை வந்து குற்றவாளியாக மாற்றுகிறது. ஏன்னா ஒன்று செய்யாட்டாலும் ஃபெயில் தான் எல்லாத்துலேயும். அதனால தான் சொல்கிறாரு, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று. இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அநேக பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அநேக திருச்சபைகள் இருக்கிறது. அதில் ஒரு சபை தான் இந்த 7வது நாள் ஓய்வு நாளை மையமாக வைத்து கொண்டாடுகிற ஒரு சபை. அதில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் நாங்கள் மட்டும்தான் ஒரிஜினலான கிறிஸ்துவர்கள், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் கலாத்தியர் 3வது அதிகாரத்தை படித்து பாருங்கன்னு நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்லுவேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினால் ஒருத்தனும் நீதிமானாக மாற முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலையும் ஒருத்தனும் நீதிமானாக மாற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தான் நீதிமானாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த 3வது அதிகாரத்தில் கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 24 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான ஆக்கப்பட்டிருக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திற்கே வழி நடத்துகிற உபாத்தியாராய் இருந்தது. உபாத்தியாருன்னா என்னென்னா வாத்தியாருன்னு சொல்லுவாங்க, அல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தூய தமிழில் உபாத்தியார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நியாயப்பிரமாணம் நம்மளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை வழி நடத்துறதுக்கு அது வாத்தியார் போல் இருந்தது. ஏபிசிடி சொல்லி கொடுத்த வாத்தியார் சொல்லலாம், இப்படி வச்சுக்கலாமா. இன்றைக்கி 1வது கிளாஸ் நீ போய் வேணா ஆவானா இல்லை ஏபிசிடி சொல்லித்தராங்க. அப்போ அந்த ஏபிசிடி சொல்லித்தரதுக்கு ஒரு வாத்தியார் தேவை. அப்போ ஒன்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக வழி நடத்துறதுக்கு ஒரு வாத்தியார் தேவை. அந்த வாத்தியார் தான் யாருன்னாக்கா நியாயப்பிரமாணன்றார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்றார். விசுவாசம் வந்த பிறகுன்னா என்ன அர்த்தம்? ஏபிசிடி தான் நீ கற்றுக்கிட்ட, எழுத்துக்குட்டி படிக்க தெரியும், உன்னால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும், தமிழ் நல்லா பேச முடியும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட. கற்றுக்கிட்ட பிறகு நீ உன் வாத்தியாருக்கு அடிமையாக இருப்பியா? சொல்லுங்கள், திரும்பியே சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டா. என்ன செய்வ? நீ இப்போ எழுத படிக்க கற்றுக்கிட்ட, நீ இப்போ டீச்சிங் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்ட, நீ இன்னொருத்தனுக்கு சொல்லித்தர அளவுக்கு, ஏபிசிடி சொல்லித்தர அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, அந்தளவுக்கு நாலேஜை பெற்ற பிறகு நீ உபாத்தியாருக்கு கீழானவர் அல்லவே அப்படின்றார். இதுதான் என்ன அர்த்தன்றத அந்த செவந்திரியக்காரங்க தான் சொல்லணும். நியாயப்பிரமானதே நீ பிடிச்சிட்டு இருக்கிற, 7வது நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்ற அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை வழி நடத்துறதுக்கு ஒரு உபாத்தியாராக இருந்தது, நீ உபாத்தியாருக்கு திரும்பி நீ என்னை கீழானவன் அல்லவே. நீ என்ன செய்கிறப்ப? நீ அதை கற்றுக்கிட்ட, நீ இப்போ 10 பேருக்கு நீ இன்னும் ஏபிசிடி சொல்லித்தர அளவுக்கு நீ உயர்ந்துட்ட, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீ உயர்ந்துட்ட, நீ திரும்பி நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யாத, பிடிச்சிட்டு இருக்காத, அதுக்கே அடிமையாக இருக்காத அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல இது ஓமர்லேயும் கலாத்தியரும் ஒவ்வொருத்தன் படித்தானாக்கா நிச்சயமாக நியாயப்பிரமாணத்தை குறித்தின அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வராது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நம்மளை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு வழியாக இல்லை. அந்த விசுவாச மார்க்கத்தார் தான் நீதிமானாக பிழைக்க முடியும். அதான் சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணம் 11வது வசனத்தை படிச்சுன்னா தெரியும், கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி நாம் எந்த மாதிரி நம்ம விசுவாசியாக இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற விசுவாசியாக இருக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை ரட்சிப்புள்ள வழி நடத்தியிருக்கிறார், எனக்காகவே அவர் உயிர் தெரிந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து நீதிமானாய் மாறப்போகிறோமா? இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். அன்பாவிலே இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து, இன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காரியத்தை குறித்து இன்றைக்கி அநேக திருச்சபைகள் இன்றைக்கி பேசியே நம்மளை எல்லாம் என்ன இது குற்ற மனப்பான்மையும் குற்ற உணர்வையும் கொண்டு வருகிறது. இன்றைக்கி அந்த திருச்சபைகள் எல்லாமே இந்த நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக மாற வழிவகையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படியே அல்ல, அப்படி அல்ல. நம்ம விசுவாசத்தெல்லாம் இன்றைக்கி நீதிமானாய் மாறுறதும் மாறாததும் இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் இயேசு நம்புகிறோமோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர்கள் நிச்சயமாக நீதிமானாக மாற முடியும். அதுதான் இன்றைக்கி தேவன் வாக்குத்தத்தமாக ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தத்தை இங்கே பவுல் குறிப்பிட்டு சொல்கிறார். புறஜாதிகள் என்னது உங்களுக்குள்ளாக ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும், புறஜாதி சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பாருங்கள். அன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக திருச்சபைகள் இதை நம்பாதபடிக்கு, இதை விசுவாசிக்காதபடிக்கு இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அநேகருக்கு எடுத்து சொல்ல தவறி விடுகிறது. இன்றைக்கி பழைய ஏற்பாட்டை குறித்தே பேசி கொண்டிருக்கிறது, நியாயம் இருக்கிற அந்த நியாய தீர்ப்பை குறித்தே பேசி கொண்டிருக்கிறது. அன்பாவிலே இன்றைக்கி புதிய ஏற்பாட்டை படியுங்க, நிருபங்களை படியுங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ளார ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும், புறஜாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும், அவன் நீதிமானாய் மாற முடியும். எனவே நாம் அந்த விசுவாச மார்க்கத்தாராய் விசுவாசத்தில் முன்னேறி செல்லும். நாம் இந்த நியாயப்பிரமாணம் நம்மளை வந்து கிறிஸ்துவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாத்தியாராக இருந்தது, அவ்வளோதான். அந்த வாத்தியார் நம்ம கூட என்ன செய்ய மாட்டார், வரவே மாட்டார். அந்த வாத்தியாருக்கு நம்ம அடிமையாகவும் மாறக்கூடாது. இன்றைக்கி நம்ம இயேசுவை கற்றுக்கொண்ட பிறகு அந்த விசுவாசத்தை அநேகருக்கு சொல்லிக் கொடுக்க நாம் என்ன செய்யணும், முற்படணும். மூஞ்சி நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, முற்படக்கூடாது. நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்யலை, எந்த கிரியிலையும் நம்ம என்ன, ஏன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்லுவார். பாருங்கள் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அழகாக பவுல் குறிப்பிட்ட போதிலும் இன்றைக்கி நம்ம என்னத்தை தான் பிடிச்சிட்ருக்குறோம், நியாயப்பிரமாணத்தை தான் பிடிச்சிட்ருக்குறோம். அதனால் தான் சொல்கிறார் அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த புதிய கட்டளையை நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அந்த புதிய கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை நாம் இன்றைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கிற கிறிஸ்துவாய் மாறும். அந்த புதிய கட்டளை என்னன்னாக்கா, யோவானில் சொல்கிறார், உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி, அதுதான் புதிய கட்டளை. உன்னில் அன்பு கூறுவது போல் பிறரை அன்பு கூறு என்று புதிதான கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். 13:34 படிங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய பிரமாணம், இந்த பிரமாணத்தை தான் பவுல் கடைபிடித்து அநேகருக்கு இந்த நிருபங்களுடைய பேசிக்கே இந்த கட்டளையை தான். இத்தனை நிருபங்கள் அவர் எழுதுனதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த ஒரே ஒரு கட்டளையை தான் அவர் என்ன செஞ்சார், பிடிச்சிக்கிட்டார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவர் பவுல். ஆனால் அதெல்லாம் அவர் வேலைக்காக நீதிமானாக என்ன செய்யலை, மாற்றலை. ஆனால் தான் புதிய கட்டளை ஆகிய புதிய நியாயப்பிரமாணம் ஆகிய ஒன்று நேசிப்பது பிறர் நேசின்ற அந்த கட்டளையின்படி நடக்க அநேகருக்கு அவர் சொல். ஆனால் தான் அன்பை குறித்த ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கனாக்கா, எல்லாத்தை விட அன்பு தான் சிறந்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று அன்புக்கு இருமாப்பு இராது, பெருமையை கொள்ளாது. அப்போ அன்பை குறித்த ஒரு அதிகாரத்தை எழுதுகிறார்னா, உண்மையிலே அந்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக நடக்காமல் இன்றைக்கி ஆண்டவுடைய கட்டளையின்படி, ஆண்டவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தினாலே அவர் நடந்ததுனால தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அன்பாலே புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நாம் இதை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை நாம் விசுவாசித்து அதில் நாம் முன்னேறி சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒழிய இந்த பழைய ஏற்பாடாகிய இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு நாம் இன்றைக்கி உட்காந்து நாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் இந்த புதிய ஏற்பாட்டில் நீ சொல்லப்பட்ட உம்முடைய ஆண்டவரே வசனத்தின்படியாக உம்முடைய கட்டளையின்படியாக நடக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அந்த விசுவாச மார்க்கத்தானாய் நாம் வாழ்ந்து நீதிமானாய் மாறுவோம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த பவுல் சொன்ன இந்த கூற்றின்படியாக. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமானாய் பிழைப்பான், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாச மார்க்கத்தாராய் நாங்களும் மாற உதவி செய்யுங்க. அந்த நியாயப்பிரமாணம் எங்கள் நல்லது தான், நியாயப்பிரமாணம் எங்களை கிறிஸ்துவில் கொண்டு வர்றதுக்கு ஒரு உபாத்தியாராக இருந்தது, ஆனால் நாங்கள் ஆண்டவரே வளர்ந்த பிறகு உபாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசம் வந்த பிறகு ஆண்டவரே நாங்கள் உபாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்ல, அந்த விசுவாசத்தின் படியாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்மை நிரூபிக்க உதவி செய்யுங்க. என்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சொல்ல, அதுதான் உண்மையான கட்டளை, அதுதான் பிரதான கட்டளை, அதுதான் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டின் கட்டளை என்பதை நாங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதன்படி நாங்கள் நடந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கிருபை காட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

தேங்க் யூ லார்ட். ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவ நாமம்.

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு

கொண்டு சென்றவர். ஹல்லேலூயா. அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. உங்கள் நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: போதகர் ஒருவர் ஒரு ஓய்வு நாள் காலை ஆராதனையின் செய்தி வேளையிலே பிரசங்க பீடத்திற்கு ஷேவிங் செட் கொண்டு வந்தார். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஜபித்துவிட்டு கண்ணாடியை முன்னால் வைத்து பொறுமையாக தன்னுடைய முகத்தை ஷேவிங் செய்ய ஆரம்பித்தார். போதகர் தன்னுடைய செய்திக்கு செயல் வடிவ துவக்கம் தருகிறார் என்று எண்ணிய மக்கள் அமைதியாக இருந்தனர். சிலரோ போதகர் பரிசுத்த பீடத்தை அசுத்தம் செய்துவிட்டார் என்று கோபத்திலே குமரிக் கொண்டிருந்தார்கள். போதகரோ பொறுமையாக ஷேவிங் செய்து முடித்த பின்பு ஒன்றும் பேசாமல் ஜெபம் செய்து ஆராதனையை முடித்துவிட்டார். அதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் போதகரினுடைய இந்த செயலை தொலைபேசி மூலமாகவும் முகநூல், வாட்ஸ்அப், குறுஞ்செய்தி வழியாகவும் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோருக்கு உடனடியாக பரப்பினார்கள். செய்தி காட்டு தீவுல உலகம் எங்கும் வேகமாக பரவியது. விளக்கம் கேட்டு பேராயரிடமிருந்து நோட்டீஸ் வந்தது. அடுத்த வாரம் போதகர் மீண்டும் செய்தி பீடம் ஏறினார். சென்ற வாரம் நான் செய்ததை யார் யாரெல்லாம் எத்தனை பேரிடம் சொன்னீர்கள் என்று கேட்டார். மக்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தனர். மீண்டும் போதகர், சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதை எங்கும் பறைசாற்றுங்கள் என்று மிகுந்த பாரத்துடன் சொன்னேனே, அதை எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் என்று கண்ணீருடன் கேட்டார். துர்ச்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் மிக வேகமாக பரப்பிய விசுவாச அன்பர்கள் அவர் சொன்ன நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் அனைவரிடமும் பாரத்துடனும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று பல ஆண்டுகளாக சொல்லி வரும் சுவிசேஷ செய்தியை ஒருவருக்கு கூட சொல்லாதது வருத்தமளிக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. பொய் பல ஆயிரம் மைல்களுக்கு பயணித்த பின்புதான் சத்தியம் செருப்பணியவே துவங்குமாம். தொடர்ந்து துர்ச்செய்தியை துரிதமாக பரப்புவதை விட நற்செய்திகளை துரிதமாக பரப்ப விளைவோமா?

உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

நம்முறே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஹாப்பி செப்டம்பர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் 20:20-28 நம்முடைய இந்த நாளின் தியான தலைப்பு கிரயமா விரயமா, வேஸ்ட் ஆர் வர்ஷிப். 1 சாமுவேல் 20:20. சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அந்நாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் கணவனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் கணவனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணப்பட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 திருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சிலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் 1 காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உமதண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான்தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். வேஸ்ட் ஆர் வர்ஷிப். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 3:16. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave up his only begotten son. ஸ்காட்லாந்து நாட்டிலே ஒரு ஏழை விதவை இருந்தார்கள். அவர்கள் வயது சென்றவர்கள். அவர்களுக்கு 3 குமாரத்திகள் இருந்தார்கள். தன்னுடைய 3 குமாரத்திகளோடு அந்த தாயார் ஒரு மிஷினரி சவால் கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள். அங்கே மிஷினரிகளாக செல்லும்படி, குறிப்பாக சீன தேசத்திற்கு மிஷினரிகளாக செல்லும்படி அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது இந்த தாயார் தன்னுடைய 1 மகளை அங்கே அனுப்பினார்கள். இந்த மகள் அங்கே போய் ஊழியம் செய்தாள். ஆனால் 1 சில வாரங்களிலே அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளின் துப்பாக்கிக்கு அவள் பலியானாள். இந்த செய்தியை கேட்டவுடனே இந்த தாயார் எப்படியாவது தன்னுடைய 2வது மகளையும் அங்கே அனுப்ப வேண்டும் என்று முயற்சித்து அவளையும் அங்கே அனுப்பினார்கள். அதே விதமாக இந்த 2வது மகளும் குண்டுகளுக்கு பலியானாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அங்கே இருந்த அந்த மிஷினரி பாஸ்டர் இந்த அருமையான தாயாரை பார்த்து, உங்களுடைய 3வது பிள்ளையை அனுப்பிவிடாதிருங்கள், உங்களுக்கும் வயதாகிவிட்டது, நீங்கள் ஒரு விதவை, எதிர்காலத்து உங்களுக்கு ஆதரவாக இந்த குழந்தையாவது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இந்த அம்மா சொன்னார்கள், கடவுளுக்கு இருந்தது ஒரே குமாரன், அந்த குமாரனையும் அவர் அனுப்பினார் அல்லவா, எனக்கு இருக்கிற அந்த ஒரே மகளையும் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று வற்புறுத்தினதினால் அந்த மகளையும் அவர்கள் சீன நாட்டிற்கு அனுப்பினார்கள். அந்த மகளும் அங்கே போய் குண்டு கேறையானாள். செய்தியை கேட்டவுடனே இந்த தாயார் துடிதுடித்து அழுது தரையிலே புரண்ட பொழுது இந்த மிஷினரி பாஸ்டர் அந்த அம்மையாரை தொட்டு, நான் முதலிலேயே உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, எதிர்காலத்திற்கென்று 1 குழந்தையாவது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொன்னேன் அல்லவா என்று கேட்டார்கள். அப்பொழுது இந்த தாயார் சொன்னார்கள், எனது 3 குமாரத்திகளும் இறந்ததற்காக அளவில்லை, அனுப்புவதற்கு எனக்கு இன்னும் 1 மகள் இல்லையே என்றார்கள். இதுதான் தொழுகை என்பது. தொழுகை என்றால் அது வெறுமனே பாடுவதும் துதிப்பதும் மட்டுமல்ல, தாராளமாய் கொடுப்பது, வாரி வழங்குவது தொழுகையின் மறுபக்கமாகும். அதுதான் கடவுளுக்கு முன் சுகந்த வாசனையாயிருக்கும். அள்ளி கொடுக்கும் கரங்களை நாம் அன்னாளிடம் காண்கிறோம். குழந்தைக்காக வேண்டி தவமிருந்து பெற்றதற்கு நன்றி காணிக்கை என்று அவர்கள் சில பலிகளை மட்டும் செலுத்திவிட்டு திரும்பிவிடவில்லை. ஜெபித்து கிடைத்த மகனை கொஞ்சி விளையாடி தனக்கென்றே வைத்துக் கொள்ளுவதை விட உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் இறைவனது பணியை செய்ய ஆலயத்தில் விட்டு வந்தாள். காளையை காணிக்கையாக படைப்பது சாதாரணம், ஆனால் செல்ல பிள்ளையை ஊழியத்திற்காய் தாரை வார்த்து விடுவது அசாதாரணம். இதுதான் ஆராதனை. கிரயம் செலுத்தாத தொழுகை விரயம். Worship that causes nothing is worth nothing. இரு பிள்ளைகள் பிரியமானவர்களே உங்களுக்கு இருந்தால், இறைவனுக்கென்று அர்ப்பணிக்க உங்களுக்கு ஒரு பிள்ளை கூடுதலாக இருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். If you have got two children, you have one too many to give away unto God. கடவுள் தமது ஒரே நேச புதல்வனை மிஷனரியாக, அதுவும் இரத்த சாட்சியாக இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லையா? கருப்பை திறக்கும் தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு பிரதிஷ்டை செய், அது என்னுடையது என்பது கடவுள் ஆதிகால தமது மக்களுக்கு யாத்ராமம் 13 அத்தியாயம் முதல் 2 வசனங்களிலே கொடுத்த ஒரு பிரமாணம். இந்த கட்டளையை கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றும் வரை ஊழியர் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும், எழுப்புதல் பிந்தத்தான் செய்யும். நமது பிள்ளைகளை மிஷினரிகளாக அனுப்ப நாம் ஏன் தயங்குகிறோம்? மருத்துவராக பொறியியலராக பயிற்றுவிப்பதற்கு நாம் எத்தனை சிரமங்கள் எடுக்கிறோம், எத்தனை லட்சங்கள் நாம் செலவழிக்கிறோம். ஆனால் இறைப்பணிக்கு பயிற்றுவிப்பது என்று வந்தால் ஒரே தயக்கம், அழைப்பு இல்லை என்று ஒரு பித்தலாட்ட பதிலையும் நாம் சொல்லிவிடுவோம். இயேசுவின் மீது வாசனை தைலம் ஊற்றிய அந்த மரியாள் விலையேறப்பெற்ற அந்த பொருளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள் என்பது எவ்வளவு உணர்வு பூர்வமான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது என்று பாருங்கள். நமது பிள்ளைகளை மிஷினரி பணிக்கு கொடுக்க தயங்கிவிட்டு ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் என்று தயவு செய்து பாடாதிருங்கள். மிஷினரியாக மாற்ற தன் பிள்ளையை டியூஷனுக்கு அனுப்பும் பெற்றோர்கள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் ஐயாவின் திருநாமம் அகிலமெல்லாம் பரவும். சிடி ஸ்டட் என்ற பெரிய தேவ மனிதர் இவ்விதமாய் சொன்னார், கிறிஸ்து எனக்காய் மரித்திருப்பார், ஆனால் அவருக்காய் நான் செய்யும் எந்த தியாகமும் பெரிதல்ல. இஃப் கிரைஸ்ட் ஹர் டைட் ஃபார் மீ, நோ சாக்ரிஃபைஸ் ஃபார் ஹிம் கேன் பி டூ கிரேட். இதே ஆவியைத்தான் அருமையான சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் தன்னுடைய பாடலிலே இவ்வளவு அழகாக அவர்கள் ஏற்றினார்கள்.

படைத்தேன். என்ன கருத்தாலும் பாருங்கள். அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உன் பாதம் ஊற்றினாலே என் இதயமே தைல குப்பியை என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் விடுங்கள். கடவுள் உங்களுக்கு இரக்கமாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளில் ஒருவரையாவது கட்டாயமாக நீங்களே அவர்களை ஊக்குவித்து மிஷினரி பணிக்கு, சந்திக்கப்படாத மக்களிடத்திலே சந்திக்கப்படாத பணிக்கிடங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று தீர்மானம் எடுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனையாக மாறும். நீங்களும் அன்னாளின் வரிசையிலே நீங்கள் சேருவீர்கள். ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் நல்ல ஆண்டவரே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களை விசேஷித்த ஆசிர்வாதங்களினால் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். வனாந்திரம் எப்படி வயல்வெளி ஆனதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற வனாந்திரமான சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இந்த நாளில் அதை வயல்வெளியாய் மாற்றப் போகிறார். முதலாவதாக லீபனோனின் மகிமை என்று சொல்லப்பட்டுள்ளது. லீபனோன் என்றாலே அங்கு கேதுரு மரங்கள் மிகுதியாக உள்ள இடம், வானளாவிய உயர்ந்த மரங்கள் நிறைந்த இடம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடல் மார்க்கமாய் கேதுரு மரங்களை கொண்டு வந்தான் என்று அறிகின்றோம். கேதுருவை குறித்து சொல்லும்போது அது கர்த்தருடைய நீதிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. 1 Corinthians 1:31 சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் என்று. இப்படியாக தேவன் இன்று உங்களை கேதுருவை போல் அது எப்படி விசேஷித்த ஒன்றாய் தேவன் வைத்திருந்தாரோ அதை போல உங்களையும் உயர்த்தி வைத்து ஆசிர்வதிக்கப் போகிறார். 2வதாக கர்மேலின் அலங்காரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்மேல் என்று சொல்லும்போது அது பதில் கொடுக்கும் ஒரு இடமாக கருதப்படுகிறது. அந்த இடம் அக்னியினால் முத்திரையிடப்பட்ட இடம் என்றும் பார்க்கின்றோம். தனியாளாயிருந்த எலியாவிற்கு விரோதமாய் ஒரு தேசமே புறப்பட்டு வந்தபோது தேவன் எலியாவை கர்மேல் சிகரத்தில் வைத்து வெக்கப்படுத்தாமல் கனப்படுத்தினார். தேசமே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில். இப்படியாகவே தேவன் இன்று உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 3வதாக சாரோனின் அலங்காரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாரோன் என்றாலே அங்கு ரோஜாக்கள் நிறைவாய் காணப்படுகின்ற இடம். முள்ளுகள் நிறைந்த செடியில் தேவன் அழகான ரோஜாக்களை படைத்து அழகு பார்க்கிறார். பாடுகள் வேதனைகள் நிறைந்த நம் வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நம்மை அழகுபடுத்த விரும்புகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:1 சொல்லுகிறது, நான் சாரோனின் ரோஜா என்று. மலர்கள் இருக்கும் இடத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வோம் என்றால்,

அதன் வாசனையை வைத்து. அப்படியாகவே நம்மை தேவன் அற்புதமான சாட்சிகளாய் வாசனையாய் வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து உங்களை அலங்கரித்து ஆசிர்வதிக்கவும், உங்களை தாழ்வாக நினைத்தவர்கள் மத்தியில் கனப்படுத்தி ஆசிர்வதிக்கவும், உலகத்தாருக்கு உங்களை வாசனை வீசும் ரோஜாவாக சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்கவும் விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல தேவன் இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இனிமேலும் நடத்துவாராக. 18வது சங்கீதம் அதனுடைய 49வது வசனம். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீத் அருமையாய் பாடின சங்கீதம். அவனுக்கு சத்துருக்கள் கொஞ்சமல்ல, அநேகர். 3வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று. அத்தனை சத்துருக்கள் கையிலிருந்தும் கர்த்தர் விடுவித்த பிற்பாடு பாடுகிறார் இந்த 18வது சங்கீதம். இது நிமித்தம் நான் பாடுவேன். அநேக காரியங்களை இங்கே சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். அதில் 3 பிரதானமான காரியத்தை சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்க விரும்புகிறேன். 1, தாவீது சொல்லுகிறார், என்னை தூக்கிவிட்டார். 18வது சங்கீதம் 16வது வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னை பிடித்து என்னை தூக்கிவிட்டார். என்னை கை நீட்டி பிடிக்கிறதற்கும் என்னை தூக்கி விடுகிறதற்கும் அவர் மனம் வைத்தார் பார்த்தீங்களா. இது நிமித்தம் நான் பாடுவேன், என்னை பிடித்து என்னை தூக்கிவிட்டார். அதனுடைய 18வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்னை பிடித்து என்னை தூக்கிவிட்டார். தூக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகல, எனக்கு ஆதரவாயிருந்தார். என்னை பிடித்து என்னை தூக்கிவிட்டார், எனக்கு ஆதரவாயிருந்தார். அதனுடைய 47வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். என்னை பிடித்து என்னை தூக்கிவிட்டார், எனக்கு ஆதரவாயிருந்தார், எனக்காக பழிக்கு பழி வாங்கினார். இது நிமித்தம் நான் கர்த்தரை பாடுவேன். என்ன அருமையான வார்த்தை! இந்த ஒருவனுக்காக அவர் செய்தது அதிகம். அது நிமித்தமாக அவர் எப்படி பாடாமல் இருக்க முடியும், எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், எனக்காக, என்னை, எனக்கு, எல்லாமே நீங்க செய்யறீங்க, எல்லாவற்றிலும் நீங்க நிக்கிறீங்க, என்னை தூக்கி விடுறதும் நீங்க தான், எனக்கு ஆதரவா இருக்கிறதும் நீங்க தான், எனக்காக பழிக்கு பழி வாங்குறதும் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். அது நிமித்தமாக நான் உம்மை பாடுவேன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, யார் நம்மை தூக்கி எடுத்தாரோ அவரே நமக்கு ஆதரவாயிருக்கிறார், அவரே நமக்காக வழக்காடுகிறவராயிருக்கிறார். இந்த வரை நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, ஆமை, நமக்கு, நம்மை, நமக்காக அவர் மாத்திரமே இருந்தார் என்பதுதான் சத்தியம். பாடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் இன்னும் நமக்காக யுத்தம் செய்வாராக. நமக்கும் நம் சந்ததிக்கும் சதா காலமும் அவர் கிருபை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்து நடத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை தூக்கி எடுத்தவர், எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர், எங்களுக்கு ஆக யுத்தம் பண்ணுகிறவர், எவ்வளவு நல்ல தேவனப்பா! உண்மையாய் நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், திருசமுத்திர அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. சீன தேசத்திற்கு மிஷினரியாக சென்றவர் ஜோனத்தன் கோஃபோர்த். அவர் சீனாவிலே தன்னுடைய மிஷினரி பணியை செய்யும்படி சாங்டே என்ற இடத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்ட போது அவருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. கொலைகார கும்பல் ஒன்று அவரை மிரட்டியது. அதைத் தொடர்ந்து அந்த பட்டணத்துக்கு சென்று ஊழியம் செய்ய அவர் 6 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அதன் பின்புதான் சீன அரசாங்கம் தங்கள் நாட்டிற்குள் அவரை ஊழியம் செய்ய அனுமதித்தது. அனுமதி கிடைத்து சாங்டே பட்டணத்தை அடைந்த 3 நாளைக்குள் ஜோனத்தன் கோஃபோர்த்துக்கு 35 நபர்கள் அவர் செய்யும் ஊழியத்திற்கு இடம் தர முன்வந்தனர். அந்த 35 இடங்களில் ஒரு சிறந்த இடத்தை மிஷினரி தளமாக அவர் தெரிவு செய்து தொடர்ந்து அங்கே தங்கி ஊழியம் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால் மிகச் சிறப்பான ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் நிச்சயமாக நமக்கு தருவார். நாம அவசரப்பட்டு ஒன்றை தெரிந்து கொண்டால் அது முடிவிலே ஆசீர்வாதமாக இருக்காது. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய காத்திருத்தல் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். சவுல் இஸ்ரவேலை ஆள துவக்கிய ஆரம்ப நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்தார்கள். இதை கண்ட இஸ்ரவேலர் கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். சவுலை பின் சென்றவர்கள் பயந்து கொண்டு சென்றார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி கில்காலிலே 7 நாட்கள் தனக்காக காத்திருக்கும்படி சவுலுக்கு சொல்லியிருந்தார். 7 நாட்கள் ஆகியும் சாமுவேல் தீர்க்கதரிசி வராததால் மேலும் காத்திருக்க பொறுமை இல்லாமல் சவுல் தானே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினான். அவன் அவ்வாறு பலியிட்டு முடிக்கிற போது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துவிட்டார். சவுல் சாமுவேலிடம், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியால் கில்காலுக்கு பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சவுல் சாமுவேலுக்காக பொறுமையோடு காத்திருக்க தவறியதால் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சவுலுக்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தேடி இஸ்ரவேலுக்கு தலைவனாக கட்டளையிட்டார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்காக நாம் பொறுமையோடு அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு நாம் காத்திருந்தால் அவர் நமக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை தருவார். தேவன் உங்களுக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார்.
2: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
3: நீதிமொழிகளின் புஸ்தகம் 5:7-9 வாசிக்கலாம்.
4: Let us read Proverbs 5:7-9.
3: ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள்.
4: Therefore hear me now, my children, and do not depart from the words of my mouth.
3: உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியருக்கும் உன் ஆயுசு காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய்.
4: Remove your way far from her and do not go near the door of her house, lest you give your honor to others and your ears to the cruel one.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமே உண்டாவதா.
4: Glory be to the holy name of God.
3: ஆண்டவரின் அளவற்ற கிருபையினாலே நேற்றைய தினம் நாம் தியானிக்கும் போது எவ்விதமாக நாம் வந்து நம்முடைய உறவுகளில் எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று கவனித்தோம்.
4: By the grace of God, yesterday as we meditated, we learned how we are supposed to be very careful about our relationships.
3: நேற்றைக்கு நான் சொன்னேன் உறவுகள் எவ்வளவு முக்கியமானது.
4: I told you how relationships are very important.
3: முதலாவது சொன்னேன் உறவுகள் என்பது இன்றியமையாத ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நாம் உருவாக்கும் போதே அந்த ஒரு தன்மையோடு நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார்.
4: First I told you relationships are integral as they play a very vital role where the Lord is created with a divine nature.
3: யாருமே எனக்கு எந்த உறவுகளும் தேவை இல்லை என்று சொல்லி ஓட முடியாது.
4: No one can refuse or avoid any relationships.
3: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
4: Glory be to the name of the Lord.
3: இரண்டாவது கவனித்தோம், உறவுகளினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் உறவுகள் முக்கியமா இருக்கிறது.
4: And next we saw relationships are important.
3: அதாவது உறவுகளை நாம் அசட்டை பண்ணிட முடியாது.
4: We cannot despise the relationships.
3: அந்த ஒருமித்து வாழ்வது உறவுகளை பேணி காப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றத பார்த்தோம்.
4: So by maintaining the relationship, what are the good things that we get and what are the benefits that we achieve?
3: மூன்றாவது, உறவுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது.
4: And third we saw relationships have an influence on our life.
3: யாருமே உறவுகளை ஆரம்பித்துவிட்டு மற்றவருடைய ஆதிக்கம் தாக்கம் அவர்களுடைய நிழல் எமல படலன்னு சொல்லவே முடியாது.
4: So no one can start a relationships and never say that their impact or influence is not in their life.
3: நம்முடைய வாழ்க்கையில நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குது.
4: No matter whether good or bad, relationships bring an influence and change in our life.
3: இதுல நான் ரொம்ப முக்கியமா நேற்றுக்கு சொன்னது, தேவன் எப்பொழுதுமே ஒரு நன்மையான உறவை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தால் பிசாசானவன் அதற்கு இணையாக ஒரு பொய்யான மாயையான ஒரு காரியத்தை அவன் கொண்டு வந்து மனிதன் வந்து தேவன் கொடுத்ததை தெரிந்து கொள்ளலாம், தான் கொண்டு வருகிறதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அவனை சோதிப்பான்.
4: So that's in here I told you one important thing. Whatever when God creates for the benefit of man in a good way, Satan always try to create a counterfeit, a duplicate and a fake one, so that men may choose the duplicate and the

0: choose a wife, why don't you go to a strange woman?
1: அதே போல தேவன் ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கும் போது உனக்கு ஏன் கணவன், நீ விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பெண்ணை தூண்டலாம்.
0: And also when the Lord has given a very good husband to the wife, he may even insist or tempt say the wife to go to her adulterer.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நேற்றுக்கு நம்ம கவனித்தோம், இவ்விதமாக தேவன் உண்டாக்காத, தேவன் அனுமதிக்காத உறவுகளை நம்ம பின்தொடர்ந்து போனா அதுல ஏன் வந்து அதுல உள்ள ஆபத்துகள் என்ன
0: அப்படின்னு நம்ம கவனிச்சோம்.
1: முதலாவது கவனித்தோம், ஒழுக்கமற்ற உறவுகள் வந்து தேடியும் தோண்டி உண்மையை எடுக்க முயற்சி செய்தாலும் அதுல இருந்து உண்மை வெளிவராது.
0: First we saw immoral relationships are unsearchable where you don't find any truth in it.
1: இரண்டாவது கவனித்தோம், இவ்விதமான ஒழுக்கமற்ற உறவுகள் வந்து ஆபத்தானது அல்லது பாதுகாப்பு இல்லாதது.
0: Second we saw immoral relationships are unsafe.
1: மூன்றாவது கவனித்தோம், இந்த ஒழுக்கமற்ற உறவுகள் நிரந்தர தன்மை இல்லாதது என்று கவனித்தோம்.
0: Third we saw immoral relationships are unstable.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இத சொல்லிவிட்டு இப்போ வந்து ஏழாம் வசனத்துல அந்த ஞானி வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு.
0: After saying this in verse 7 the wise man gives a counsel.
1: ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள்.
0: Therefore hear me now my children and do not depart from the words of my mouth.
1: ஆண்டவர் எப்பவுமே அவசியம் இல்லாம ஆலோசனை கொடுக்கவே மாட்டாரு.
0: The Lord doesn't give a counsel without a valid reason.
1: நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படினு ஒரு ஆபத்து நமக்கு இல்லாம ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கவே மாட்டார்.
0: The Lord will never give us a counsel or warning without we encountering a danger.
1: அப்போ தேவன் வந்து எப்பவுமே தீமையின் நடுவிலேயும் வெளிச்சமாக வந்து நமக்கு நன்மையை கொடுக்கிறவர்.
0: So a God is a God who gives light even amidst the evil.
1: அதுல என்ன பெரிய நன்மைனா தீமையை எச்சரித்து தீமைக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே வெளிப்படும்.
0: So it, what is good over there is the Lord will reveal in the evil and the Lord will also give good things and warning words of warning during that evil.
1: நம்முடைய வாழ்க்கை வந்து தீமையால் வாரிக்கொள்ளப்படக்கூடாது, நாம் எப்பவுமே நன்மையினால் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றது தேவனுடைய நோக்கம்.
0: The Lord's desire and purpose is that we should not be taken away by evil but we should be blessed with goodness.
1: இங்கே ஏன் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது, இந்த போல ஒழுக்கமற்ற உறவுகளில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி எதற்காக இந்த எச்சரிப்பு?
0: So why is this counsel a warning against falling immorality?
1: இங்கே 8-9 வசனங்களை பார்க்கலாமா?
0: If you read verses 8 and 9.
1: உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே.
0: Remove your way far from her and do not go near the door of her house.
1: அதாவது இது வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு கவுன்சில்.
0: This really appears to be a harsh counsel.
1: அதாவது abstinence, அதாவது பக்கத்திலே போகாத, நெருங்காத, கிட்ட போகாதேன்னு சொல்றார்.
0: Here he says you have to abstain from it. Don't go near the door of her house.
1: அந்த வழி பக்கத்திலே போகாத.
0: Don't enter or go near that way.
1: அப்போ இது ஒருவேளை எப்படி கூட ஒரு மனுஷன் எடுத்துக்கலனா, அப்ப எனக்கு என்ன சுய மரியாதை சுய உரிமை எல்லாம் கிடையவே கிடையாதா?
0: So a person can even take it this way. Don't I have a self respect or self will here?
1: நான் ஆண்டவர் என்ன நம்ப மாட்டீங்கறாரா?
0: Is the Lord not trusting me?
1: என்னால என்ன இந்த சோதனை எதிர்க்க முடியாதா?
0: Can I okay, will I not be able to resist the temptation?
1: இப்படி எல்லாம் சில பேர் பேசலாம்.
0: People may speak so.
1: ஆனா உண்மை என்னன்னா ஆண்டவர் வந்து நீ பக்கத்துல போகாத, நெருங்காத, விலகி இருன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்பதுதான் ஞானம்.
0: But the truth is when the Lord says abstain from it, don't go near to it, it is always wise to hear the Lord's counsel.
1: ஒவ்வொரு விதமான சோதனைக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு.
0: So every temptation has a kind of treatment.
1: ஒரு சோதனைக்கு வந்து எப்படினா எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்.
0: For one temptation you have to resist so that he may flee away from you.
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: Resist the evil.
1: இன்னொரு சோதனை இருக்கு, அது என்னன்னா பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள்னு இருக்கு.
0: And there's one more temptation where you have to flee away lust, youthful lust.
1: மூன்றாவது இன்னொரு வகை என்னன்னு கேட்டினா இப்ப நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா, பக்கத்திலே போகாதீங்க.
0: And the third one which we read now, don't go near.
1: பக்கத்துல போகாதீங்க, பார்க்காதீங்க, அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க.
0: Don't go near to it, abstain from it, don't analyze or don't see it.
1: அதாவது இப்ப நம்ம கொரோனா சீசன் இது நல்லா விளங்கிட்டே இருக்கோம் நம்ம.
0: So this we have understood now during this corona season.
1: நிறைய பேர் இப்போ விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போறது இல்ல.
0: Today many people are not going to any occasions.
1: பக்கத்துல அருகில உட்கார்ந்து பேசுறது இல்ல.
0: They don't sit beside any person and speak with them.
1: Social distancing அப்படிங்கற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் வந்து

0: So everyone has got this concept of social distancing.
1: ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா இந்த மாதிரி கூட்டத்துக்கு நாம போனோம்னா நாளைக்கு நாம தான் பாதிக்கப்படுவோம்.
0: It's because they know very well that if you don't maintain social distance, if we go to those kinds of meetings, then we will be affected later.
1: இங்க சொல்லப்பட்ட ஆலோசனை வந்து பக்கத்திலே போகாத.
0: Here the counsel that is said is don't go near to it.
1: நீ தூரமா நில்லு.
0: You remain away from it.
1: அவள் கிட்டி சேராத.
0: Don't go near to her.
1: வீட்டின் வாசல மிதிக்காத.
0: Don't go near the door of her house.
1: போல சில வேளையில சில ஆலோசனைகள் பைபிள்ல கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும்.
0: Sometimes such kind of counsels are very harsh in the Bible.
1: உதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 1:1 பாத்தீங்கன்னா,
0: For example if you read Psalm 1:1,
1: துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காதீங்க, பாவியின் வழியில நிக்காதீங்க, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்வார்.
0: He says do not walk in the counsel of the ungodly, don't stand in the way of sinners, don't sit in the seat of the scornful.
1: அதாவது நீங்க பக்கத்துல நெருங்கி இருந்தீங்கனா அதனுடைய வாடை, அதனுடைய சுபாவங்கள், அந்த வழிகளை நாமளும் கற்றுக்கொள்வோம்.
0: It's because if you stay near to it, you may also get used to its habits, its fragrance and all its things.
1: எதற்காக இந்த கடின வார்த்தைகள் சொல்கிறார், கடினமான ஆலோசனை சொல்கிறார்?
0: Why does he give such a harsh counsel here?
1: அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு.
0: There's a valid reason here.
1: உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்தி உன்னுடைய அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராம இருக்க காரணம் 9 வசனம் பாருங்க.
0: Verse 9 says
1: சேர்ந்தால்,
0: if you go near,
1: சேர்ந்தால்,
0: lest,
1: உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய்.
0: You give your honor to others and your years to the cruel one.
1: உன் மேன்மையை அந்நியர்களுக்கு கொடுத்து விடுவாய்.
0: You give your honor to others.
1: அப்ப இங்க ஒரு முக்கியமான காரணம் ஏன் அண்டாத அப்படின்னா, உனக்கு இருக்கிற மேன்மை அல்லது மரியாதை அல்லது கௌரவம் அதை நீ கெடுத்து கொள்ளாத.
0: So it means the important and valid reason why you should not go near or abstain is that you should not spoil your honor and the respect that you have.
1: ஒழுக்கமற்ற ஆண்களோடு பெண்களோடு நாம நெருங்காம தூரமா இல்லாவிட்டால், நாம தூரமாக இல்லாவிட்டால் முடிவு என்னன்னா, ஆபத்து எங்க வரும்னா நம்முடைய மேன்மையை அது நாசமாகிரும்.
0: If you don't abstain from immoral men and women, then that will spoil your honor.
1: நம்முடைய நற்பெயரை கெடுத்து விடும்.
0: It will destroy your reputation.
1: நல்ல கவனிங்க.
0: Listen carefully.
1: இந்த கணத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
0: This honor and holiness are interrelated.
1: ரெண்டும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கு.
0: They both are interrelated.
1: வேதத்துல அநேக சம்பவங்களை நான் வசனங்கள் காட்ட முடியும். நான்
0: I can show you many incidents and verses in the Bible.
1: இன்னைக்கு சில வசனங்களை நாம பார்க்க போறோம்.
0: Even today we going to see certain verses.
1: நம்ம வாழ்க்கை வந்து கனமா இருக்கணும்னா கூடவே பரிசுத்தம் ரொம்ப தேவை.
0: If your life ought to be honorable, then holiness ought to accompany it.
1: நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோமானா அதை தொடர்ந்து கனமும் வரும்.
0: If you keep your life holy, then that follows honor.
1: இது வந்து உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது.
0: So this is more integral, more interrelated with the relationships.
1: எபிரேயர் 13 அதிகாரம் 4 வசனம் பாருங்க.
0: Hebrews 13:4.
1: விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக.
0: Marriage is honorable in all and the bed undefiled.
1: ரெண்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா அங்க.
0: There are two parts here.
1: ஒரு பக்கம் விவாகத்துக்கு வந்து அதிக கனம் இருக்கு, அதிக மரியாதை இருக்கு, கௌரவம் உள்ளது.
0: On one side marriage is honorable, it has a great honor.
1: ரெண்டாவது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா, விவாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது, அசூசி படாமல் இருக்கணும்.
0: And the other one is it should not be defiled, it means it should be holy.
1: அப்போ இந்த கனத்தை காத்து கொள்ளதான் இந்த ஞானி சொல்றாரு, அவ வீட்டு பக்கத்திலே போகாத.
0: So that is why this wise man here says you don't go near to her house so that you may retain your honor.
1: நான் நினைக்கிறேன் இந்த சுய கௌரவம் நமக்கு இருக்கிற மரியாதை என்பது ரொம்ப ரொம்ப விலையேறப்பட்டது.
0: So I think this honor or self respect is really precious.
1: அந்த கனத்தை நாம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: And it is very important that we have to retain our honor.
1: கனம் தான் நம்முடைய சமூகத்தில நமக்கு ஒரு அந்தஸ்தை தருகிறது.
0: Honor is the one that gives a standard in our society.
1: அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வருங்காலத்தை கொடுக்கிறது வந்து கனம் தான்.
0: And it is a honor that gives a future to our children as well.
1: நம்முடைய வீட்டை நிலையாக நிற்க பண்ணுகிறது, குடும்பத்தை நிலையாக நிற்க பண்றதுக்கு கனம் தான்.
0: And honor is the one which establish a house and a family.
1: கனத்திற்கு ஏற்ற விதமாதா உங்களுடைய வேலை, உங்களுடைய ஸ்திரத்தன்மை எல்லாம் அதோட அட்டாச் ஆயிருக்கு.
0: So your stability and your work, everything is attached with your honor.
1: நீங்க திருமணம் என்று வருவீர்களானா அதுல கனம் மரியாதை என்பது ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது.
0: And when you come to marriage, this honor plays a very important role in marriage.
1: இன்றைக்கு நிறைய வீடுகள்ல திருமண வாழ்க்கையில இந்த கனமும் மரியாதையும் கௌரவத்தையும் இழந்த வீடுகளா நிறைய பேர் இருக்காங்க.
0: Today we see many houses have lost its honor and respect in terms of marriage.
1: தேவன் வந்து திருமணத்தை வந்து நிறுவும் போது அதை மிக அதிகமாக கௌரவப்படுத்தினார்.
0: When the Lord brought marriage, the Lord honored marriage very much.
1: எப்படி கனப்படுத்தினார்?
0: How did he honor it?
1: முதலாவது திருமணத்தை தேவன் உருவாக்கியே அதை கனப்படுத்தினார்.
0: First the Lord designed this marriage and honored it.
1: அதாவது உனக்கு இஷ்டமான ஒரு துணையை நீ தேடிக்கோ அப்படின்னு ஆண்டர் விட்டுருக்கலாம்.
0: The Lord would have let him to choose his own suitable partner.
1: ஆனா ஒரு தகப்பனை போல இறங்கி வந்து துணை இல்லாமல் துணை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஆதாமுக்கு தானே துணையை உண்டாக்கி ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தார்.
0: But like a father he descended down and to Adam who cannot find a suitable partner, the Lord himself created and designed a partner.
1: அவ்விதமாக இந்த திருமணத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார்.
0: In that way the Lord honored marriage.
1: இதை குறித்து நம்ம பின்னால கூட வாசிக்கலாம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ரெபெக்கா ஈசாக்கினுடைய காரியத்துல பேசப்படுறத நம்ம பார்க்கலாம்.
0: So in later part we can also read where in the life of Isaac and Rebekah this is being said that this thing has came by the Lord.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்,
0: Second
1: இந்த திருமணத்தை ஆண்டவர் எப்படி கனமணினார்னா, திருமணமானவர்களுக்கு இதுவரைக்கும் சரித்திரத்துல கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் தான் திருமணமானவர்களுக்கு கொடுத்தார்.
0: The second way the Lord honored the marriage is by giving them the kind of gifts which no one else gave them.
1: என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாரு?
0: What kind of blessings with the Lord gave?
1: நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்.
0: You be fruitful, increase, replenish and fill the earth and have dominion over everything.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை யாருமே திருமண மேடையில கொடுத்தது கிடையாது.
0: So it means this kind of gift of blessing is not given by anyone on that stage.
1: நாம பணமோ பொருளோ கொடுத்துட்டு போயிடுறோம்.
0: We may give some gifts of money.
1: ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம்.
0: But God's blessing is an eternal blessing.
1: அப்ப அந்த மாதிரி ஆசீர்வதித்து அதை கனம் பண்ணினார்.
0: So in that way the Lord blessed it and the Lord honored it.
1: திருமணத்தை ஏற்படுத்தினார்.
0: The Lord created the
1: திருமணத்திற்கு ஆசீர்வாதத்தை தந்த.
0: The Lord gave the blessings to the marriage.
1: அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி அதை கனம் பண்றாருனா, திருமணம் பண்ணிட்டு கட்டி கொடுத்துட்டு ஆண்டவர் வந்து விலகி போயிரல.
0: So the third way is that the Lord did not get them in marriage and did not leave them as such.
1: தேவன் திருமணத்தை கண்காணியா இருந்து அதுல தலையிடுகிறார்.
0: The Lord also monitors that marriage life and intervenes.
1: உன் கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல கர்த்தர் கண்காணியா இருக்கிறார்.
0: The Lord remains a monitor, overseer between husband and wife.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஆபிரகாமும் சாராளும் கேரார்ல போய் அவன் குடியேறின போது அபிமலேக் வந்து ஆபிரகாமின் மனைவியை கொண்டு சென்ற போது தலையிட்டது யாருன்னா, கர்த்தர் வந்து தலையிட்டார்.
0: When Abraham and Sarah went and dwelt in Gerar, when King Abimelech took away Sarah, then it is God who intervened there.
1: நீங்கள் தாவீது பெத்சேபாளை நீங்கள் படிப்பீர்களானா, உரியாவை கொன்று போட்டு ஒன்றும் நடக்காதது போல எல்லாவற்றையும் மறைத்து விட்ட தாவீதுக்கு தேவனே தீர்க்கதரிசி அனுப்பி அவனை எச்சரித்தார், அவனுக்கு தண்டனையும் கொடுத்தார்.
0: In the incident of David and Bathsheba, when David killed Uriah and covered up everything as if nothing happened, but God himself intervened and sent that prophet and warned him and gave him punishment.
1: ஆபிரகாமுக்காக யாரும் பேச முடியல, உரியாவுக்காக யாரும் பேச முடியல, கர்த்தர் நின்று பேசினார்.
0: When no one could speak on behalf of Abraham and Uriah, God himself intervened and spoke on their behalf.
1: அதே போல நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானால்,
0: even if you come to the New Testament,
1: திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று யோசேப்பு யோசனையாய் இருந்தான்.
0: When Mary who was betrothed to Joseph to be married, when Joseph secretly thought to leave away or leave that relationship.
1: நீங்களுக்கு தெரியும், தேவனே தலையிடுறார்.
0: So here God himself intervened.
1: அவர் வந்து தூதனை அனுப்பி, நீ வந்து உன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாதே, அவளுக்குள்ளே உண்டாயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி கர்த்தரே என்ன பண்றாருன்னா, அந்த மேரேஜில் இன்டர்வியூன் பண்ணி முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டு அவளை மனைவியாக்கி கொண்டார்.
0: So here the Lord himself intervened and said, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost, and that at last Joseph accepted him, married him, and they became a
1: இதே போல சம்பவங்களை வேதத்தில் படிக்கலாம். தேவனை தலையிட்டு திருமணத்தை கௌரவிக்கிறார்.
0: So you can read such kind of incidents in the Bible where God himself intervened in the marriage life.
1: எல்லாரும் நீங்க நல்லா கவனிக்கணும்.
0: You have to listen carefully.
1: இந்த திருமண உறவு என்பது தேவன் ரொம்ப கௌரவிக்கிற ஒரு உறவு.
0: So this marriage relationship is something which the Lord honors very much.
1: ஆனால் இந்த கௌரவத்தை ஒவ்வொருவரும் தற்காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம்.
0: But it is always essential and necessary for you to retain that honor.
1: சில வேளையில நல்ல விலையுயர்ந்த வெகுமதிகளை வந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுப்பாங்க.
0: Sometimes this parents will give very precious and expensive gifts to their children.
1: ஆனா அந்த gifts வந்து பிள்ளைகள் வந்து தற்காத்து கொள்ளணும்.
0: But these children have to retain those gifts.
1: அதற்கு அவர்கள் தான் உத்தரவாதி.
0: They are responsible for it.
1: உங்களுக்கு தெரியும் அந்த இளைய குமாரனுக்கும் மூத்த குமாரனுக்கும் லூக்கா 15ல அப்பா வந்து சரிபாகமாக ஆஸ்தியை பிரித்து கொடுத்தார்.
0: You know very well in Luke 15 where the law where the father gave his possessions in he divided it right way and gave both to the younger one and the elder one.
1: அப்போ பிரித்து கொடுக்கப்பட்ட ஆஸ்தியை ஒரு பையன் முழுவதும் அழித்து போட்டான்னு
0: பார்க்கிறோம். So when the portion was given to the each sons, one of the son squandered the entire wealth.
1: அதே போல தான் கர்த்தர் வந்து திருமணத்தை ரொம்ப கனம் பண்ணி நம்ம கையில கொடுக்கிறாரு.
0: Similarly, the Lord also honors marriage and gives into our life.
1: ஆனால் அதை நாம எப்படி மரியாதையும் அதனுடைய கௌரவத்தை காத்து கொள்றோம்ன்றதுல நாம எச்சரிப்பா இருக்கணும்.
0: But how much we retain that honor and respect is very much we should
1: இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக திருமணத்தில் விசேஷமா திருமண உறவுகளையும் இதை நீங்க மற்ற உறவுகளை கூட வைத்துக் கொள்ளலாம். தேவன் ஏற்படுத்தின உறவுகளினுடைய கனத்தை நாம் இழந்து போகாமல் காத்துக்கொள்ள செய்ய வேண்டியது என்ன?
0: So what are we supposed to do to retain that honor and the respect which the Lord has given in relationships also in other relationships and marriage relationships?
1: முதலாவது
0: First
1: 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை பாருங்க.
0: First Thessalonians 4 verses 3 to 8.
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார்.
0: For this is the will of God, your sanctification, that you should abstain from sexual immorality, that each of you should know how to possess his own vessel in sanctification and honor, not in passion of lust, like the Gentiles who do not know God, that no one should take advantage of and defraud his brother in this matter, because the Lord is the avenger of all such, as we also forewarned you and testified.
1: So, இந்தக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு வந்து, retain your honor. உன்னுடைய கனத்தை நீயே காத்துக்கொள்.
0: Today's title of a devotion is retain your honor.
1: இந்த கணம் தேவன் வந்து திருமணத்தில் நல் உறவுகளில் தேவன் கொடுக்கிற கனத்தை நாமே தற்காத்துக்கொள்ள வேண்டுமானா, முதலாவது இந்த கணம் நமக்கு உள்ளே நமக்குள்ளே நாம் இருக்க பார்த்துக்கொள்ளணும்.
0: So in order to retain this honor that the Lord has given in our marriage relationships and other relationships, first we have to retain that honor inward.
1: 5th vasanathile
0: verse 5
1: avan tan tan sarira paandathai parisuthamayum ganamayum aandukollumbadi arindhu.
0: Verse 4 in English, that each of you should know how to possess his own vessel in sanctification and honor.
1: Appo nammudaiya sarira paandangalai nama ganamulladha paadugathukkuradhukku முதல்ல நாம தான் உத்தரவாதி.
0: So we are first responsible to keep our own vessel in honor.
1: அதாவது பொதுவாகவே குடும்ப உறவுகள் அப்படினு சொல்லும்போது இயேசு சொன்னாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்து தன்னுடைய சொந்த ஊர்ல அவனுக்கு என்ன இருக்காது, கணம் இருக்காது அப்படினு சொன்னார்.
0: So generally when you speak about family relationships, Jesus himself said a prophet is not accepted in his own city.
1: பொதுவாக own house, அவனுடைய சொந்த வீட்டில் அவனுக்கு கணம் இருக்காது.
0: He is not accepted or honored in his own house.
1: அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல கூட வீட்டில் இருக்கிற கணவனுக்கும் வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் மரியாதை குறைஞ்சிட்டு இருக்கிற வேலையில வெளியிலிருந்து யாராவது சொந்தங்கள் வந்துட்டாங்கன்னா என்ன ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்குது பாருங்க.
0: So even at in your house you can find when there is a respect which is deteriorating and honor deteriorating in your houses for the husband and wife, but when people comes out from outside then their honor and respect will increase.
1: ஆங்கிலத்துல வந்து ஒரு பழமொழி இருக்கு, familiarity breeds contempt அப்படின்னு இருக்கும். அதாவது ஒருவரோடு ரொம்ப பழகி அனுதினம் அவர்களை பேசி நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அது என்ன பண்ணாதுன்னா நமக்கு பரிச்சயமாக ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப பழகிட்டாங்க அப்படின்னா அந்த கனமும் மரியாதையும் அவங்க இழந்துடுறாங்க.
0: So when you become familiar with some person, you will lose that honor and respect.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of the Lord.
1: திருமணம் இதுல வந்து நேச்சுரலா அந்த ஒரு கண்டெம்ட் இருக்கும்.
0: So in the marriages you have this contempt.
1: அந்த டிஸ்ஹானர், அந்த கனம் இல்லாத ஒரு காரியம் ஆயிடும்.
0: So that becomes a dishonor.
1: சிலவேளை நான் பாத்துர்க்கேன், அந்த கணவன் வந்து ஊரெல்லாம் ரொம்ப கனம் பெற்றவரா இருப்பார், அந்த அம்மாக்கு ஆபீஸ்ல பயங்கர மரியாதை, வீட்டுக்கு வந்து அந்த ஐயாவையும் அம்மாவையும் வீட்ல இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க.
0: So sometimes I have seen that husband and wife who get so much of honor and respect in the workplaces, but if they come home no one will respect them.
1: ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்தாலே எல்லாம் எழுந்து நிப்பாங்க, வீட்டுக்கு வந்தா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க.
0: But outside in the village and city everyone will respect them and honor them, but at home no one will respect and honor them.
1: ஆனா இதற்கு நடுவுல திருமணத்தை நம்முடைய உறவுகள்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை உள்ளான கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய இன்றியமையாத பொறுப்பு.
0: But amidst this, it is our responsibility of every person to retain that honor inward which has received in the house.
1: எப்படி அந்த கனத்தை உள்ளாக நம்ம காத்து கொள்றது?
0: How to retain that honor inward?
1: ஒவ்வொரு மனுஷனும் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும்.
0: That by making, by keeping his own vessel in sanctification and honor.
1: பரிசுத்தம் இல்லாம கனம் வராது.
0: You cannot have honor without holiness.
1: நீங்க தனிப்பட்ட விதமா உங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நல்ல ஒழுக்கமும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனம் பாதுகாக்கப்படும்.
0: So in your personal life when you live a holy and moral life, that honor which is given to you will be retained.
1: நீதிமொழிகள் 11:16 பாருங்க.
0: Proverbs 11:16.
1: நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள்.
0: A gracious woman retaineth honor.
1: ஆங்கிலத்துல gracious அப்படின இருந்தாலும் தமிழ்ல வந்து நல் ஒழுக்கம், a well mannered woman, a good mannered, a morally stable, morally sound woman என்ற வார்த்தை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ யாருன்னு சொன்னா தன்னுடைய மானத்தை காத்துக்கொள்வாள்.
0: Such kind of woman will retain her honor.
1: அவளுடைய கௌரவத்தை காத்துக்கொள்வாள்.
0: She will retain her honor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதே போல நீங்க 31 அதிகாரம் நீதிமொழிகள் 30 வசனம் வாசித்தால்,
0: At the same time Proverbs 31:31,
1: கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்.
0: Let her works.
1: இல்லப்பா 31:30.
0: 31:30, a woman that feareth the Lord, she shall be praised.
1: சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுதான்.
0: Favor is deceitful.
1: அழகு வீண்.
0: And beauty is vain.
1: கர்த்தருக்கு ஒரு ஒருத்தன் பயந்துட்டாங்கனா அவங்க புகழப்படுவாங்க.
0: But a woman that feareth the Lord, she shall be praised.
1: கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன?
0: What do you mean by fearing the Lord?
1: தீமையை விட்டு விலகுறது.
0: You have to be away from evil.
1: பரிசுத்தமாய் வாழ அவரவர்களுடைய சரீர பாண்டத்தை காத்து கொள்வது.
0: So keeping their own vessel to live a holy life.
1: இப்படிப்பட்ட நாம் முதலாவது நம்முடைய பாடியை நாம வந்து பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோமானால் அது என்ன கொண்டு வரும்னா நம்ம வாழ்க்கையில உறவுகள்ல கனத்தை கொண்டு வரும்.
0: So in this way if we try to keep our own vessel and body holy, then that brings honor in our houses.
1: 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 21 வசனம் பாருங்க.
0: 2 Timothy 2:21.
1: ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமானா இருப்பான்.
0: If a man therefore purge himself from these, he shall be a vessel unto honor, sanctified and meet for the master's use and prepared unto every good work.
1: அப்போ தன்னைத்தான் சுத்திகரிக்காதவன் வந்து தனக்குடைய கனத்தை அவன் காத்து கொள்வான் என்று நினைப்பது கூடாத காரியம்.
0: So it means that a person who doesn't clean his own vessel and body cannot expect to retain his honor.
1: எதிலிருந்தெல்லாம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்?
0: He has to cleanse himself from what?
1: நீங்க முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும்னு பாக்குறோம்.
0: So if you read the earlier previous verses you can see how you are supposed to be moral.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: கனத்தை காத்து கொள்ள வேண்டியதுல உறவுல ஈடுபடுற ரெண்டு பேருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு.
0: So the retaining your honor plays a very important role for everyone who is taking part in that relationship.
1: சில பேர் சொல்லுவாங்க என்ன யாரும் மதிக்கவே மாட்டேங்கறாங்க.
0: Some people will say no one is respecting me.
1: நான் உங்களுக்கு தயவா சொல்லுவேன்.
0: I tell you humbly.
1: உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு.
0: It is your responsibility to keep your honor.
1: நீங்களே உங்க கணத்தை கெடுத்து கொள்ள கூடாது.
0: You should not spoil your honor.
1: ஒரு கணவனுக்கு ஒரு கணம் இருக்கு.
0: A husband has his own honor.
1: தகப்பனுக்கு ஒரு கணம் இருக்கு.
0: A father has his own honor.
1: அத அவர் காத்து கொள்ளணும்.
0: He has to retain it.
1: அந்த எல்லை மீறி போயிட்டார்னா கணம் போய்டும்.
0: If he crosses that limit he will lose it.
1: ஒரு மனைவிக்கு ஒரு தாய்க்குன்னு ஒரு கணம் இருக்கு.
0: A wife and a mother has her own honor.
1: அவங்க அந்த எல்லைக்குள்ளே கட்டுப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த கணத்தை காத்து கொள்வாங்க.
0: If they remain in that boundaries and territories they will retain that honor.
1: அந்த எல்லையை கடந்து அவங்க வாழ்க்கையை வந்து ஒழுக்கமற்றவர்களாய் வாழ்ந்துட்டாங்கன்னா கணம் போயிடும்.
0: If they cross that boundary and live an immoral life they will lose their honor.
1: அதே போல நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த உறவுகள் நடுவுல நம்ம வந்து கணத்தை இழந்து போகாதபடி எச்சரிப்பா இருக்கணும்.
0: And also I would tell you we should be very careful that we may not lose that honor among our relationships.
1: அதே நான் சொல்லுவேன், மாமனார் மாமியாரா இருந்தீங்கனா கூட உங்களுக்குன்னு வர வேண்டிய கணத்தை நீங்க தற்காத்து கொள்றதுல நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: Actually even if you are in law father in law or mother in law you must be very careful to retain your honor.
1: சிலர் பாத்தீங்கன்னா அற்ப விஷயங்களுக்காக தன் கௌரவத்தை இழந்துருவாங்க.
0: There are some people who will lose their honor just for simple things.
1: சின்ன சின்ன காரியங்கள்ல போய் தலையிட்டு அற்பமான காரியங்கள்ல போய் இவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு போட்டிக்கு நின்றுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த நல் உறவுல உண்டாகிற நல்ல கௌரவம் இருக்கு பாருங்க, அதை இழந்துடுறாங்க.
0: So when people intervene in silly things, when they try to give their own opinion in the silly things just for a competition or comparison, then they will lose that honor that is present in those
1: அநேக குடும்பங்கள் இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க.
0: Many families are undergoing this problem.
1: அந்த கணத்தை அவங்களே இழந்துட்டாங்க.
0: They themselves have lost their honor.
1: நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இந்த ஆனர் வந்து இன்வர்ட், இது நமக்குள்ள காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமா வைக்கணும்.
0: So this honor should be inward, a precious thing that ought to be kept inside.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்,
0: Second I would tell you,
1: நம்முடைய வாழ்க்கையில கணத்தை இழந்து போகாம இருக்கணும்னா முதலாவது உள்ளாக நம்முடைய கௌரவத்தை காத்து கொள்ளணும்.
0: First in order to retain your honor you have to retain that honor inward.
1: அடுத்து 1 பேதுரு 3 அதிகாரம் 3 முதல் 6 பாருங்க.
0: First Peter chapter 3 verses 3 to 6.
1: மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
0: Do not let your adornment be merely outward, arranging the hair, wearing gold, and putting on fine apparel. Rather, let it be the hidden person of the heart, with the incorruptible beauty of a gentle and quiet spirit, which is very precious in the sight of God.
1: இப்போ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற இந்த உறவை வந்து கௌரவத்தோடு காத்துக்கொள்ளணும், என்ன செய்யணும்?
0: So this relationship, which is found to be very precious in the sight of God, what we are supposed to do to retain its honor?
1: 1 பேதுரு 3 அதிகாரம் 5 வசனம் பாருங்க.
0: First Peter chapter 3 verse 5.
1: அப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்.
0: For in this manner in former times the holy women who trusted in God also adorned themselves being submissive to their own husbands as Sarah obeyed Abraham calling him Lord.
1: நான் சொல்லுவேன், முதலாவது இந்த கணம் உள்பட்டது உள்ளானது நம்மையே நம்ம கணத்துல காத்து கொள்றது.
0: First I tell you this honor is inward where you have to retain your own honor.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், இந்த உறவுகள்ல கணம் வந்து இழந்து போகாம இருக்கணும்னா honor one another ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுங்க.
0: Next in order to retain your honor you have to honor one another.
1: இங்க பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா சாராள் வந்து ஆபிரகாமை ஆண்டவனேன்னு கூப்பிட்டு அவனை கீழ்ப்படுத்திருந்தாள்.
0: Here this verse is Sarah obeyed Abraham calling him Lord.
1: சில பேர் நினைக்கிறாங்க இந்த வசனம் ரொம்ப அநேக சகோதரர்கள் ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம்.
0: So this is a verse which most sisters will like.
1: பாருங்க அந்த காலத்துலலாம் அப்படி ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க.
0: See those days they called him as Lord.
1: இந்த காலத்துல ரொம்ப மோசமா போயிடுச்சு.
0: But today it is very worse.
1: என்ன மரியாதையே கொடுக்கிறது இல்ல.
0: She is not giving me respect.
1: அப்போ பொதுவா என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சறாங்கன்னா மரியாதைன்றது பெண் வந்து கணவனுக்கு கொடுக்கறதா மரியாதை.
0: So eventually they expect that honor is something a woman should give to man.
1: அதனால கணவன் வந்து மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாங்க.
0: So therefore the husband need not give respect to wife itself.
1: நான் நேத்துக்கே உங்களுக்கு நான் சொன்னேன்.
0: But told
1: பைபிள் வந்து ரெண்டு பேருக்கும் பேசுது.
0: The Bible speaks to both the people.
1: ஒரு பக்கம் மனைவியானவள் கணவனை வந்து கணம் பண்ணி கீழ்படுகிற அதே வேலையில
0: on one side when her wife respects and obeys her husband and obeys and gives respect and honor
1: நீங்கள் அதே 1 பேதுரு 3 அதிகாரம் அடுத்த வசனம் 7 வசனம் பாருங்க.
0: If you first Peter 3:7
1: அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே நடந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
0: Likewise, ye husbands, dwell with them according to knowledge, giving honor unto the wife as unto the weaker vessel, as being heirs together of the grace of life, that your prayers will not be hindered.
1: உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: I think you can understand this.
1: அதாவது மனைவி கணவனை கனம் பண்ண வேண்டியது அவசியம்.
0: And it is necessary that a wife should honor his husband.
1: ஆனா மனைவி மட்டும் கனத்தை எப்பவுமே செலுத்திட்டு இருக்கணும் அவசியம் இல்ல.
0: But it is not actually necessary that wife alone should give honor.
1: அவள் வந்து அடிமையாக இல்ல.
0: She is not like a slave.
1: பேதுரு சொல்றாரு,
0: Peter,
1: நீங்கள் திருமணம் செய்திருக்கிற மனைவி யாரனா உங்களோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறாங்க, அவங்களும் பரலோகத்துக்கு வர போறாங்க.
0: So who is your wife you have married? She is also the one who accompanies you to inherit that eternal kingdom.
1: இத நீங்க மனசுல வைத்துக்கொண்டு ஒரு கணவன் தன்னுடைய சொந்த மனைவியை அவன் தான் கனப்படுத்தணும்.
0: So having this in your mind, a husband ought to honor his own wife.
1: நான் சொல்லுவேன், ஒரு பக்கம் மனைவி கணவனை கனப்படுத்துறான்.
0: On one side, wife is honoring the husband.
1: இன்னொரு பக்கம் கணவன் மனைவியை கனப்படுத்துறாரு.
0: On the other side, husband is honoring the wife.
1: இது ஒரு மியூச்சுவல் ஆனரா இருக்கணும். ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்ளுகிற சமநிலையான ஒரு கணமா இருக்கணும்.
0: It should be a mutual honoring which they share with each other.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, நீங்கள் எபேசியர் 5 அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கும் போது,
0: That's why if you read in Ephesians chapter 5 verse 24,
1: மனைவிகள் வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்படிய, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்படிந்திருக்கணும்.
0: Therefore, as the church is subject unto Christ, so let the wives be their own husbands in everything.
1: இப்ப கிறிஸ்துவாகிய கணவன் என்ன சொல்றாரு?
0: So what does this Christ the husband says?
1: அவர் வந்து கீழ்ப்படிதலை வாங்குகிறது மாத்திரம் இல்ல,
0: he not only receives the subjection,
1: தன் மனைவியை சுத்திகரிக்கும்படி தன்னையே ஒப்பு கொடுத்தார்.
0: He also committed himself that he might sanctify his wife.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாருங்க, give respect take respectன்னுவாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி கொள்ளணும். ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very careful in this.
1: கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவருடைய கனத்தை காத்து கொள்றதுல நீங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கணும்.
0: Husband and wife should play a major role in retaining each other's honor.
1: உங்களுடைய சொந்த மனைவியை சொந்த கணவனை வேறு ஒருவர் கனவீனப்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது.
0: You should never give a room for others to disrespect your husband or wife.
1: உங்களை நீங்கள் கனம் பண்ணுகிறதை காட்டிலும் மற்றவர்களை கனம் பண்ணுங்க.
0: You have to honor others more than you honor yourself.
1: உங்களை நேசிக்கிறதை போல மற்றவர்களை நேசிங்க.
0: Love others like how you love yourself.
1: தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை அவன் நோக்க கடவன்.
0: Let him seek things of others not of his own.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: முதல்ல கனம் உள்ளரங்கமான கனம்.
0: First honor is inward.
1: இரண்டாவது கனம் ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்யப்படுகிறது.
0: Second honor towards each other.
1: மூன்றாவது ஒரு கனம் இருக்கு.
0: The third honor.
1: எபேசியர் 6 அதிகாரம் 2 வசனம் பாருங்க.
0: Ephesians 6:2.
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்துவம் உள்ள முதலாவது கற்பனையாயிருக்கிறது.
0: Honor the father and mother, which is the first commandment with promise that it may be well with thee and thou mayest live long on the earth.
1: திருமண உறவுல அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை கனமுள்ளதாய் பார்த்து கொள்ளணும்.
0: So in marriage life, everyone should keep his own vessel in sanctification and honor.
1: அந்த திருமண உறவுல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும்.
0: In marriage relationships, husband and wife should honor each other.
1: அதே திருமண உறவுல ஒரு கணவன் மனைவி தங்களுக்கு வெளியே இருப்பவர்களை கனம் பண்ணணும். ஆனர் ஷுட் பி அவுட்வர்ட். வெளியே இருக்கிறவர்களையும் கனம் பண்ணணும்.
0: And third, honor should be outward.
1: அதுக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன்.
0: I have shown you the word for that.
1: நான் சொல்லுவேன், நீங்க கல்யாணமானவங்களோ கல்யாணமாகாதவங்களோ உங்கள் சொந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க, அவர்களுக்கு கீழ்படிங்க.
0: No matter whether you're married or unmarried, but you have to obey and honor your father and mother.
1: என்ன செய்யணுமா?
0: What is supposed
1: முதல் வசனத்துல வந்து கீழ்படிங்கன்னு போட்டிருக்கு.
0: Verse 1 it says obey your parents.
1: இரண்டாம் வசனத்துல வந்து தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு போட்டிருக்கு.
0: Verse 2 says you have to honor your father and mother.
1: நீங்கள் ரோமர் 13:7 வாசிப்பீர்களானால்,
0: If you read Romans 13:7,
1: யாருக்கு செலுத்த வேண்டிய யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படவும் செய்யணும், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ண வேண்டும்.
0: Render therefore to all their dues, tribute to whom tribute is due, custom to whom custom, fear to whom fear, honor to whom honor.
1: என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா?
0: How beautiful it is.
1: அப்ப ஒருவருக்கொருவர் கனம் செலுத்துறது மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்கு வெளியே இருக்கிறவங்களையும் நம்ம கனத்தோடு நடத்த வேண்டியது அவசியம்.
0: So it is not only honoring each other, but honoring people outward is also very important.
1: இங்க அநேக பேர் வந்து திருமணமான உடனே அவர்கள் தங்களுடைய சொந்த பெற்றோரை கனம் பண்றதில்ல.
0: Today many children, once they are married, they don't honor their parents.
1: அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதில்ல.
0: They don't do the responsibility and duties they are supposed to do to them.
1: அவர்களை பராமரிக்க வேண்டிய விதமாய் பராமரிப்பதில்ல.
0: They don't take care of them in the way they are supposed to do it.
1: அவர்களுடைய முதிர் வயதில் அவர்களை அசட்டை பண்ணுகிறார்கள்.
0: They despise them in their old age.
1: இந்தியா போன்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலம் தங்களுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணின குடும்பங்கள் இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான முதியோர் இல்லங்கள் பெருகி தாங்கள் வாங்கி தாங்கள் கட்டின வீடுகளிலிருந்தே பெற்றோர் வந்து துரத்தப்பட்டு அவர்கள் வெளியிலே ரோட்ல பிச்சைக்காரர்கள் அலைகிற சம்பவங்களை நாம செய்திகளில் படிக்கிறோம்.
0: In countries like India, where earlier parents are respected so much, but today those parents are being chased away from their houses and they get accommodated in the old age homes and there are many parents who roam around and beg around in streets.
1: இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம்.
0: This is really painful.
1: கணவனாக மனைவியாக நீங்கள் குடும்பமா சேர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு காலம் உங்களை வளர்த்து பெற்றெடுத்து ஆளாக்கினவர்களுக்கு நீங்க கனம் செய்யாம போயிடக்கூடாது.
0: Just because you have got united together as a husband and wife, it doesn't mean that you should not give honor to your parents who have brought you up so far.
1: நீங்க அவங்கள கனம் பண்ண நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்.
0: You should be very careful to honor them.
1: ரூத் 2 அதிகாரம் 11 வசனத்துல போவாஸ் வந்து ரூத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு.
0: In Ruth chapter 2 and verse 11, Boaz gives a testimony about Ruth.
1: உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது.
0: And it has been fully reported to me all that you have done for your mother-in-law since the death of your husband.
1: இந்த மாமியார் யாருனா உனக்கு முன் அறியாத ஜனம் அவங்க.
0: So who was this mother-in-law? She was someone who was strange to her.
1: முன் அறியாத ஜனத்திலிருந்து அவங்க வந்திருக்காங்க.
0: So she came from a people or nation which is not familiar to her.
1: ஆனா இவள் கனம் பண்ணினாள்.
0: But still she respected and honored.
1: சொல்லுவேன், அந்த கனம் வந்து அவுட்வர்டா இருக்கணும்.
0: I tell you, this honor should be outward.
1: ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க.
0: They will say an incident.
1: ஒரு முறை அமெரிக்க தேசத்துல ஒரு தம்பதி வாழ்ந்தாங்க.
0: So in America they lived a couple.
1: அவர்கள் வீட்டில் வந்து இந்த பையனுடைய முதிய ஒரு தகப்பனார் கூடவே வாழ்ந்து வந்தார்.
0: So in that house they had a old father who lived along with them.
1: அப்போ ஒரு நாள் இந்த மனைவி வந்து தூண்டி விட்டு இந்த கணவனை வந்து சொன்னாங்க, இந்த அப்பா இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கொண்டு போய் அவரை எங்கேயாவது விட்டுருங்கன்னு சொல்லி.
0: So once this wife instigated her husband to leave their father somewhere.
1: அப்போ இந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கு இப்போ 40 வயது. அவனுடைய முதிய தகப்பனை வந்து அவன் என்ன பண்ணானா, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே விட நாங்கள் நல்ல பராமரிப்பு கொடுக்குறோம், நீங்கள் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுங்கன்னு சொல்லி அந்த ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் அவரை விடுறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க.
0: ஸோ நவ் திஸ் மேன் சம்ஹவ் கன்வின்ஸ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி டுக் ஹிம் டு அன் ஓல்டேஜ் ஹோம் சேயிங் தட் தே வில் கிவ் குட் கேர் அண்ட் சப்போர்ட் ஓவர் தேர் அன் ஓல்டேஜ் ஹோம் அண்ட் டுக் ஹிம் தேர்.
1: இந்த அப்பா எவ்வளவோ கெஞ்சினாராம்.
0: திஸ் ஃபாதர் ப்ளீடட் ஹிம் சோ மச்.
1: என்னை விட்டுறாதப்பா தனியா,
0: ப்ளீஸ் டோன்ட் லெட் மீ கோ அலோன்.
1: முதிர் வயதில் உன்னோட உன் பிள்ளைகளோட இருக்க ரொம்ப ஆசையாக இருக்கு.
0: ஐ டிசைர் டு பி வித் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் அட் மை ஓல்ட் ஏஜ்.
1: என்னை தனியாக மட்டும் விட்டுறாதுன்னு அழுதாரு.
0: He cried, don't let me alone.
1: இந்த பையன் இல்லப்பா, நான் உங்களுக்கு இப்படி செலவு பண்றேன், அப்படி செலவு பண்றேன், இப்படி பாப்பேன், அப்படி பாப்பேன், நீங்க வந்து நல்லா இருப்பீங்க, இங்க இருக்கறத விட நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போயிட்டார்.
0: But this man somehow convinced saying that you will be very well there, I will give you this, I will give you that, they will take care of very well than how you are here.
1: அப்போ கூட்டி போயிட்டு அந்த கார்ல இருந்து இறக்கி அந்த அந்த ஹோமுக்கு நேரா அவங்க அப்பாவை நடத்தி கொண்டு போனார்.
0: So as he went there, they both got down from the car and they were both going towards that home.
1: அப்போ தூரத்தில் நின்று அந்த ஹோமை பார்த்து அந்த அப்பா வந்து கண்ணீர் விட்டு அழுதாராம்.
0: This old father stood there for some time. He looked at that home and he cried.
1: அந்த பையனுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு.
0: This man was really pain.
1: அவரை தேற்றி, அப்பா நீங்க அழுதுறாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, நான் உங்களை பார்ப்பேன், உங்களை கவனிப்பேன், விசாரிப்பேன், வந்து உங்களை சந்திப்பேன் எல்லாம் சொன்னான்.
0: So he tried to comfort his father saying, "Do you don't cry. I will come and meet you. I will give you this. I will give you that. I will come and visit you very often and you don't cry over it."
1: அந்த அப்பா வந்து சொன்னாராம், நான் வந்து நீ பார்க்க மாட்டேனோ நீ கவனிக்க மாட்டேனோ நான் அழலப்பா.
0: His father said, it's not that I cry because you will not take care of me or support me.
1: இதே போல 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நான் இதே ஹோமுக்கு கொண்டு வந்தேன்.
0: In the similar manner I brought my father to this home 40 years ago.
1: இதே இடத்துல நின்னு எங்க அப்பா அழுதாரு.
0: My father also cried in the same place.
1: என்ன எங்க விட்டுறாதடா,
0: don't leave me here.
1: நான் எங்க போவேன்,
0: where will I go?
1: உன்னோட தான் நான் இருக்க விரும்பறேன்.
0: I desire to be with you.
1: உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்.
0: I will not give you any trouble.
1: எனக்கு மட்டும் இடம் கொடுன்னு அவர் அழுதாரு.
0: He cried, give me some place in your house.
1: நான் வந்து வேண்டா விருப்பா, நான் அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நான் அவரை இழுத்துட்டு போய் இங்க விட்டேன்.
0: But I never heard his word. I just dragged him over here and left him.
1: அவருக்கு என்ன நான் செய்தனோ என் பையனாகிய நீ எனக்கு செய்றியே.
0: So whatever I did to him, you as my son do the same to me.
1: அப்போ இது ஒரு எச்சரிப்பு.
0: This is a really warning.
1: நாம என்ன விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் நம்ம அறுப்போம்.
0: What we sow, we will reap the same.
1: இன்றைக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் தகப்பன் தாயார் வயதானவர்களா உங்களுக்கு தெரியலாம்.
0: Today your father and mother, your in-laws, father-in-law, mother-in-law may appear to be old.
1: ஆனா ஒண்ணும் மறந்துடாதீங்க, ஒரு நாள் வருது உங்களுக்கும் வயசாகும்.
0: But don't forget, you will also get old one day.
1: நீங்க என்றைக்குமே யங் கப்பலா இருக்க போறது இல்ல.
0: You will not remain young couple always.
1: உங்ககிட்ட பிறக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் உங்களை ஒரு வயதானவரா பார்ப்பாங்க.
0: Your children will look you as a old father and mother one day.
1: நாம என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம்.
0: What we sow, we will reap it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
0: Glory be to the name of the Lord.
1: முதலாவது honor inward. நம்ம உள்ளரங்கமாக நம்முடைய பாண்டத்தை, சரீர பாண்டத்தை பரிசுத்தமா கனமா வைத்துக் கொள்ளணும்.
0: First honor inward by keeping your own vessel and body holy.
1: இரண்டாவது honor towards one another. ஒருவருக்கொருவர் நாம கனம் கொடுக்கிறவர்களா இருக்கணும்.
0: Second honor towards one another.
1: மூன்றாவது ஆனர் அவுட்வர்ட், நம்முடைய உள் உறவுகளில் வெளியே இருக்கிறவர்களையும் கனம் பண்ண நம்ம பழகணும்.
0: And third honor outward where we have to honor the relationships outside our inner circle.
1: கடைசியா ஒரு ஆனர் இருக்கு.
0: A last one.
1: 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனம்.
0: 1 Samuel 22 verse 30.
1: அதுல கடைசி பகுதி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: Last part of the verse, them that honor me I will honor and they that despise me shall be lightly esteemed.
1: நான் சொல்வேன், கடைசியா ஒரு கணம் உறவுகள்ல நீங்க காக்க வேண்டிய கணம் வந்து honor upward.
0: The last honor that you supposed to retain is honor upward.
1: மேலோங்கி நம்முடைய கணம் தேவனுக்கு செலுத்தப்படணும்.
0: The honor that we are supposed to give to the Lord.
1: தேவன் நம்மை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார் என்பது சத்தியம்.
0: And it is true that the Lord has united us as husband and wife.
1: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா குடும்பமாக கர்த்தரை கனம் பண்ணணும்.
0: You both together as a family should honor the Lord.
1: லூக்கா எழுதின சுவிசேஷத்துல எலிசபெத் சகரியாவை பற்றி ஒரு நல்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது.
0: In the Gospel of Luke, you can read a very good word that is being written about Elizabeth and Zechariah.
1: அவர்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை வந்து, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட கற்பனைகளின்படியையும் நியமனத்தின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
0: And they both were together following the commandments of the Lord and feared the Lord
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா முதலாம் அதிகாரம் நீங்க 6 வசனம் பாருங்க. Luke 1:6. இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
0: And they both were righteous before God, walking in all the commandments and ordinances of the Lord blameless.
1: ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை.
0: It is very beautiful.
1: ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தரை கனம் பண்ணாங்க.
0: They both together honored the Lord.
1: கர்த்தருக்கு அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் கீழ்ப்படிதலால தேவனுடைய கற்பனைகளை வந்து அவங்க பின்தொடர்ந்து நடந்ததுனால ரெண்டு பேரும் தங்களை இணைத்த தேவனை கனம் பண்ணினவர்களா இருந்தாங்க.
0: Just because they obeyed the Lord and walked in all his commandments, they both honored the Lord together.
1: யோசுவா சொல்வாரு,
0: Joshua says,
1: நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
0: As for me and my household, we will serve the Lord.
1: குடும்பமா நாங்க அவரை ஆராதிப்போம்.
0: We will together as family worship the Lord.
1: குடும்பமாக நாங்க அவருக்கு கீழ்ப்படிவோம்.
0: We will together as family obey the Lord.
1: குடும்பமா அவரை ஆராதிப்போம்.
0: We will together as the Lord worship the Lord.
1: நீங்கள் நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9 வசனத்துக்கு வருவீர்களானால்,
0: If you come to Proverbs 3:9,
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு.
0: honor the Lord with a substance and with the first fruits of all thine increase.
1: கர்த்தரை எப்படி கனம் பண்றது?
0: How to honor the Lord?
1: முதலாவது அவருக்கு கீழ்ப்படிவதனால.
0: First by obeying the Lord.
1: கர்த்தரை எப்படி கனம் பண்றது?
0: How to honor God?
1: அவரை ஸ்தோத்தரித்து அவரை சேவிப்பதனால.
0: By praising and serving the Lord.
1: மூன்றாவது கர்த்தரை எப்படி கனம் பண்றது?
0: Third, how to honor God?
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
0: Honor you the Lord with all your substance and with the first fruits of all your increase.
1: ஒரு கணவன் மனைவியா இதல ஒருமித்திருக்கணும்.
0: As a husband and wife you should be united in this.
1: எப்படி கர்த்தரை கனம் பண்ணணும்?
0: How to honor God?
1: கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல நம்மளை பராமரித்து போஷித்து காப்பாற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்தி வர்றாரு. நம்ம ரெண்டு பேரும் கர்த்தரை வந்து கர்த்தர் நம்ம கொடுத்த பொருளால் நம்முடைய விளைவின் முதற் பலனால் கர்த்தருக்கு நம்ம கனம் கொடுக்கணும்.
0: The Lord is together in our family is keeping us, is taking care of a family, providing us all our needs and nourishing and feeding us. So as a family we have to honor the Lord with all the substance and with the first fruits.
1: ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும்.
0: So every family should have the habit of giving to the Lord.
1: அதாவது தசமபாகங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல டிசிப்ளின வீட்ல வச்சிருக்கணும் நீங்க.
0: You should have a discipline in your house to give the tithes and offering to the Lord.
1: அதுல ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கணும்.
0: And both should have a united opinion in that.
1: ரெண்டு பேரும் கர்த்தரை அதுல சேர்ந்து கனம் பண்ணணும்.
0: Both of them together should honor the Lord.
1: சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா தசமபாகங்கள் காணிக்கைகள் கொடுக்கறத கணவன் ரொம்ப உற்சாகமா இருப்பார், மனைவி வேண்டாம்னு சொல்வாங்க.
0: Some houses the husband might be very cheerful to give the tithes and offering to the Lord, but her wife will not be very happy.
1: அதே போல சில குடும்பங்கள்ல மேற குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி வந்து கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கறதுல ரொம்ப வாஞ்சையா இருப்பாங்க, கணவன் விடவே மாட்டார்.
0: But in certain houses wives will be very much cheerful and very happy to give to the Lord, but husband will not be so.
1: அசல் அப்படி இருக்க கூடாது.
0: I tell you it will not be so.
1: இன்னொரு கேட்டகரி ஆஃப் வீடு இருக்கு.
0: There's one more category of houses.
1: அது எப்படி பட்டது? அனனியா சப்பீரா போல.
0: It is like the house of Ananias and Sapphira.
1: ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து கர்த்தர் இடத்திலே திருடுனாங்க.
0: They both together robbed the Lord.
1: நம்ம வீடு அப்படி இருக்க கூடாது.
0: Our house should not be so.
1: கர்த்தரை கனம் பண்ணணும்.
0: We should honor the Lord.
1: கனம் நம்முடைய குடும்பங்களிலே காக்கப்பட வேண்டும்.
0: This honor should be retained in our houses.
1: இந்த மாயையான பொய்யான ஒழுக்கமற்ற உறவுகளிலிருந்து பிரிந்து வந்து நாம் நம்மை காத்துக்கொள்வோமானா நம்முடைய கனத்தை நம்ம இழக்க மாட்டோம்.
0: If we abstain from this immoral, fake and duplicate relationships, we will not lose our honor but retain it.
1: யாவருக்கும் கனம் உள்ள இந்த விவாகத்துல எப்படி கனத்தை காத்து கொள்வது?
0: How to retain this honor which is in this marriage life which is very honorable and all.
1: இந்த செய்தி புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸி.
0: It is very easy to understand this message.
1: முதல்ல எனக்குள்ள கனத்தை காத்துக்கணும்.
0: First I have to retain that honor inward in me.
1: நானும் என்னுடைய கணவன் நானும் என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் பரஸ்பரம் நாங்க கனத்தை காத்து கொள்ளணும்.
0: And myself we should retain honor within each other or toward each other.
1: மூன்றாவது எங்களுக்கு வெளியில இருக்கிறவர்களை கனம் பண்ணணும்.
0: And next honor outward.
1: நாலாவது மேல் நோக்கி கர்த்தரை பார்த்து கனம் பண்ணணும்.
0: Fourth honor upward the Lord.
1: இன்னைக்கு இதுல ஏதாவது ஒண்ணுல குறை வைத்திருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானடுங்க.
0: So if you lack any of these things you have to take a decision.
1: நீங்க ரெண்டு பேரும் குடும்பமாக வீட்டாராக சேர்ந்து கர்த்தரை கனம் பண்ணுங்க.
0: As a family, as a household and couple you have to honor the Lord.
1: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
0: May the Lord bless us.
1: ஜெபம் பண்ணுவோமா?
0: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: A merciful and gracious Father, we thank you.
1: நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் கனமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும்.
0: Lord give us grace that we may keep our body holy Lord and honorable.
1: எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த நல் உறவுகள்ல ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிற ஒரு பழக்கத்திற்குள்ள வர கிருபை தாரும்.
0: Lord give us also a grace and come to a habit to honor each other in the relationship that we've kept.
1: எங்களுடைய உறவுகளுக்கு வெளியிலே இருக்கிறவர்களை நாங்கள் ஒருமித்து நாங்கள் கனம் பண்ண எங்கள் பெற்றோரை கீழ்படிய ஆண்டவரே அவர்களை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும்.
0: Lord also give us grace that we may honor our parents, our father and mother and obey them Lord.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக
0: above all
1: எங்களை படைத்து எங்களை ஆதரித்து இணைத்து வைத்திருக்கிற உம்மை கனம் பண்ண கிருபை தாரும்.
0: Give us grace to honor you who have created us and who have united us Lord.
1: ஆண்டவரே எங்களுடைய பாட்டினால் துதியினால் ஸ்தோத்திரத்தினால் மாத்திரமல்ல
0: Lord not only with our songs with our praises and worship Lord.
1: ஆண்டவரே எங்களுடைய முதற்பலனால் கர்த்தருக்கு நாங்கள் கனத்தை கொடுக்க கிருபை தா.
0: Give us grace to honor you with the first fruits of our increase Lord.
1: ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உம்மை எப்பொழுதும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால் உண்டாகிற கனத்தை நாங்கள் அனுபவிக்க கிருபை தா.
0: Give us grace that our life will Lord experience that honor which we receive by obeying your word.
1: உம்முடைய நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்து.
0: Glorify your name alone.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: Amen. Amen. Amen.

சிந்திப்போம் செயல்படுவோம். அது டின்னர் டைம். அப்பா ரோஹனை பார்த்து கத்துனாரு, நேரா உட்காரு, கற்கால மனுஷன் மாதிரி கூன் போட்டுட்டு உட்காராதன்னு உங்ககிட்ட நான் இதோட 100 தடவை சொல்லியாச்சு. ரோஹன் வெறுப்போட, ஏதாவது குறை சொல்லி சத்தம் போடாம ஒரு தடவையாவது என்னை நிம்மதியா சாப்பிட விடுங்களேன்னு சொன்னான். அம்மாவும் அவன் கூட சேர்ந்து, ரோஹன் சொல்றது சரிதான், நீங்க எப்ப பார்த்தாலும் அவன் கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. ஆரம்பிச்சிட்டியா, நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டியா, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னாரு. சின்ன பொண்ணு ரோமாவுக்கு குடும்பத்துல இப்படி ஆளுக்கு ஆள் பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ எல்லாரையும் அமைதிப்படுத்த, அப்பா அம்மா சொல்றது சரிதானே, வீணா உங்க மேல எதுக்கு கோபப்படுறீங்கன்னு மென்மையா சொன்னான். உடனே அப்பா, நாள் முழுசும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு வந்தா அமைதியும் நிம்மதியும் எனக்கு இல்லை, எல்லாரும் என்னையே குறை கண்டுபிடிங்கன்னு எகிறினாரு. உடனே ரோஹன், ரோமா மேலையும் ஏன் மேலையும் நீங்க தப்பு கண்டுபிடிச்சு கத்தாம இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அமைதியா நிம்மதியா இருக்கலாம், எதுக்கெடுத்தாலும் நீங்க கத்துறீங்க, பாட்டை சத்தமா வச்சு கேட்காதன்னு கத்துறீங்க, நாங்க எங்க ஹோம்ஒர்க்கை முடிக்காட்டி கத்துறீங்க, மெதுவா சாப்பிட்டா கத்துறீங்க, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னான். அப்பா அவனை முறைச்சு பார்த்து, என்னடா அப்பா கிட்ட பேசுற பேச்சா இதுன்னு கேட்க, ரோஹன் சாப்பாட்டு மேஜையிலிருந்து வேகமா எந்திரிச்சு தான் உட்கார்ந்திருந்த நாற்காலிய காலை வச்சு எத்தி கீழே தள்ளுனான். நான் சிபில் வீட்டுக்கு போறேன், அவங்க வீட்டுல அவங்க அப்பா இப்படி கத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு வெளியே போனான். பெற்றோர் சகோதர சகோதரிகளோட சண்டை போடாம வாழ்றது கஷ்டம்தான். மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களோட வாழ்றதுக்கும் மற்றவங்களுக்கு கஷ்டம்தான் இல்லையா? உங்க கூட பிறந்தவங்க கிட்ட போய், நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன், இனிமேல் நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லும் தைரியம் உங்களுக்கு இருக்குதா? தைரியம் இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு வேதாகமும் சொல்லுது. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக.

பொருந்தினவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர். அவர் சேனைகளின் கர்த்தர்,

0: பரிசுத்தர்
1: குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர் அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உயரமும் உன்னதும்.

துதியின் சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோணுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையா, கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையா. ரிபாபா கபாலாதா ரிபாலா சந்தராதா ரா கபாலாதுரா ரிபாலாவோ சவரகர பரபௌதரா. சிந்தைகள் ஒருமுகப்படட்டுமே, எண்ணங்கள் ஒருமுகப்படட்டுமே, உள்ளம் ஒருமனதாகட்டுமே. இயேசுவினாலே இயேசுவினாலே இயேசுவின் சிந்தை இந்த பகல் வேளையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. ஓ அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர்.

ஒரு விஷயம் கூட சந்தது உயர்த்தி சேனைகளை கத்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஆமே. முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த.

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா. பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவன் நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறார். வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல் வேளையில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே.

Paris sur terre. Jésus.

நன்றி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் கண்மலை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும், நம்மை பரிசுத்தமாக்குகிறவரும் ஆகிய சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து, நீதியின் சால்வையை தரிப்பித்து, ஆமே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டு.

உமக்கு மகிமை செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் கம்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணிய கண்மலை. ஆமென். Thank you, Father.

உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமே. அவரால் தடைகளை உடைத்து நடத்த முடியும். அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம். ராஜா நீர் செய்த நன்மைகள்

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 20 அதிகாரம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட ஜோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து ஜோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது ஜோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு ஜூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே ஜூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஜூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது ஜோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே ஜூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்தி தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். ஜூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலின் குமகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் ஜகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல ஜூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய ஜோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை ஜெருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஜூதா மனுஷரே, ஜெருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது ஜோசபாத் தரைமட்டும் முகம் குனிந்தார். சகல ஜூதா கோத்திரத்தாரும் ஜெருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாள விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து
தெக்கோபாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் ஜோசபாத் நின்று, ஜூதாவே, ஜெருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஜூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவராக கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோபாபியரும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிக்களை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க தக்க விதமாக கை கலந்தார்கள். ஜூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டாண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஜோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்களின் சத்துருக்களின் பேரில் கழிகூற செய்தபடியால் ஜூதா மனுஷர் ஜாவரும் ஜெருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே ஜோசபாத்தும் மகிழ்ச்சியோட ஜெருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் ஜெருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் ஜோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. ஜோசபாத் ஜூதாவை அரசாண்டார். அவன் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் ஜெருசலேமிலே அரசாண்டார். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அகபாள். அவள் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள். ஜோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு ஜூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். தர்கீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டார். அப்படியே எசியோன் கேபோரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் ஜோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்ட படியினால் கர்த்தர் உம்முடைய கிரிகைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்கீஷுக்கு போகக்கூடாமல் போயிற்று. ஆமென்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3 சங்கீதம் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த காலை நேரத்திலே தாவீதனுடைய அனுபவம் போல நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கலாம். இந்த 3 சங்கீதத்தை வாசிக்கும் போது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று தலைப்பிலே வாசிக்கிறோம். தாவீதுக்கு பாருங்கள், சொந்த குடும்பத்திலே பிள்ளைகள் கூட எதிர்ப்பாயிருந்தார்கள். அவனை சுற்றிலும் ஏராளமான போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருந்தது. காலையில் எழுந்து இரவு தூங்குகிற வரைக்கும் ஒரே போராட்டங்களின் மத்தியிலே தாவீது ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர் எவ்வளவு அனுபவித்து சொல்கிறார் பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். இந்த நாள் வெளிச்சத்தை காண்பது எனக்கு தேவன் கொடுத்த இரக்கம். எரேமியாவும் சொல்லுவார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த 3 சங்கீதத்திலே தாவீது சில அனுபவங்களை சொல்வார். 2வது வசனத்திலே தேவனிடத்திலே அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவ்வளவு போராட்டங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 6வது வசனத்திலே சொல்லுவார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே நான் என்னுடைய வேலையை முடித்து நித்திரை செய்து எழுவது என்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் என்னோடு கூட இல்லாவிட்டால் நான் காலையிலே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 124வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் இந்த தாவீதினிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் ஏராளமான போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை கனப்படுத்துகிறதை விட்டுவிடவே இல்லை. பாருங்கள், இதே சங்கீதத்திலே 8வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்வார், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்வார். 119வது சங்கீதம் 164வது வசனத்திலே உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்வார். அவ்வளவு நெருக்கங்கள், ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தரை தேடுகிறதையும் துதிக்கிறதையும் விட்டுவிடவில்லை. சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நாள் தூங்கி எழுந்து வெளிச்சத்தை காண்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டே வருகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எப்பொழுதும் இந்த தாவீதை போல ஆண்டவரை மறக்காமல் விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி தாவீது சொன்னது போல, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினது போல நாமும் ஆண்டவரை கனப்படுத்துவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்தலாம். நம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, தாவீதனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மௌனம் காலை என்ற தலைப்பினுடாக சங்கீதம் 39:2 ஜீவ வார்த்தை கூடாக இன்றைய நாளிலே உங்களை சந்திக்கிறோம். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார். எப்போது மௌனமாயிருக்க வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் மௌனமாயிருந்துதான் ஆக வேண்டும். கத்தோலிக்க திருச்சபை மடங்களிலே சில மடங்கள் மௌன சாபியார் மடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அங்கே உள்ள கிறிஸ்தவ துறவிகள் யாரிடமும் பேசுவதில்லை. பல மாதங்கள் அவர்கள் பேசாமலே அப்படியே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே எலியா ஒளித்திருந்த கேரித் ஆற்றண்டையிலே மௌன விரதம் இருக்கும் சாமியார்கள் உள்ள மடம் உள்ளது. எலியா கேரித் நீரூற்றண்டையிலே மௌனமாய் இருந்தது போலவே தாங்களும் மௌனமாய் இருப்பதாக சொல்லி அவர்கள் விரதம் பூண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்காக துக்கப்படுகிறவர்கள் அமைதியாய் தங்கள் தலைகளின் மேல் புழுதியையோ சாம்பலையோ வாரி போட்டுக் கொள்ளுவார்கள், இரட்டு உடுத்தி கொள்ளுவார்கள். தங்களை சுத்திகரிக்கும் நாளாக அந்த நாளை பயன்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள், தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள், இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். ஜெருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தடையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். புலம்பல் 2:10. தங்களை தாங்களே ஒடுக்கி மௌனமாயிருக்கும் உபவாசத்தை கர்த்தர் காண்கிறார். அவர்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுகிறார், அவர்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக்கி விடுகிறார். தாவீது தன் வாழ்நாளில் மௌனத்தின் நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அமைதியாய் தியானிக்க ஆரம்பித்தார். அந்த மௌனம் தியானத்திற்கு ஏற்றதாயிருந்தது. அந்த மௌனம் உலக சத்தத்திற்கு காதுகளை அடைத்து கர்த்தருடைய சத்தத்திற்கு உள்ளத்தை திறக்கிற நேரமாயிருந்தது. அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆவியிலே அவர் அனல் கொண்டார், உள்ளத்திலே அக்கினி மூண்டது என்று சங்கீதம் 39:3 காணலாம். இந்த உலகத்திலே பல வேளைகளில் பேசி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டியதாயிருக்கிறது. தங்கள் பொருட்களை விற்க நினைக்கிறவர்கள் அந்த பொருட்களை பற்றி பலவாறாக புகழ்ந்து பேசி அவைகளை விற்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் மாத்திரமல்ல, வானொலி பெட்டி பேசுகிறது, டேப் ரெக்கார்ட் பேசுகிறது, டெலிவிஷன் பேசுகிறது, பல வகையான விளம்பர சத்தங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை தங்கள் விருப்பப்படி வளைத்துக் கொள்ளுகிறது. பல சத்தங்கள் உங்களுடைய காதுகளில் இடைவிடாமல் தொனிக்கிறதுனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போதுமான தருணம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க சில மௌன நேரங்களை உங்களுக்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்படும் மௌனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் நினைவிற்கு, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஆபக்கூக் 2:20. அன்பார்ந்த ஜிஃபான் வானொலி நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ செய்திகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: காயினை போல் இருக்க வேண்டாம் என்ற தலைப்பில் ஊழியர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: ஆதியாகம நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்.
2: சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
1: இன்றைய ஊழியக்காரருடைய மனநிலையோடு கூட இதை வாசிக்கட்டுமானால், சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். என்ன சிரிக்கிறீங்க? சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். கரும்பு, மஞ்சள், நெல் இந்த காணிகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தினான். அதுதான் பொங்கல்னு சொல்லி நம்ம இப்ப பொங்கல் கொண்டாடலான்னு சொல்ற பெரிய வாபம் தமிழ்நாட்டை பிடிச்சு ஆட்டுது. ஹலோ, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க மக்கர் சங்கராந்தி. தமிழர்களுக்கு அல்ல, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க. சூரிய கடவுளே, நீ என்ன இதை விளைய வச்சேன்னு சொல்லி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதற்கு மகர சங்கராந்தின்னு சொல்லி பொங்கல் கொண்டாடுறாங்க. அதுக்கு நீங்க பொங்கலோ பொங்கல்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. எங்க வீட்டில் டெய்லி பொங்குறோம், அதுவும் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுது. அன்னைக்கு சொல்றது இல்லை. இது தமிழர் திருநாள், அதனால நாங்கள் வாத்தனும் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாடணும்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு தெளிவு. ஏன்னா எங்க வீட்டில் டெய்லி பொங்கல். I am thankful to the Lord. It is not harvest festival. It's not a harvest festival. Please understand that. It's not a harvest festival. Harvest festival குறித்து தேவத்தில் ஏராளமான அழகான விளக்கங்கள் உண்டு. அதை நமக்கு தகுந்தார்பல் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். காயின் காணிக்கைகளை செலுத்தினான், கனிகளை கொண்டு வந்து காணி. நான்காவது வசனம்,

0: காயினையும்
1: காயினையும்
0: அவன் காணிக்கையையும்
1: அவன் காணிக்கையையும்
0: அவர் அங்கீகரிக்கவில்லை
1: அவர் அங்கீகரிக்கவில்லை இதற்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தையும் புரிந்து கொள்வோம் ஆறாவது ஏழாவது வசனம் வாசிக்கலாம்
0: அப்பொழுது
1: கர்த்தர்
0: காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று
1: உனக்கு ஏன் அப்பா எரிச்சல் உண்டாயிற்று
0: உன் முகநாடி ஏன் வேறுபட்டது
1: ஏன் வேறுபட்டது
0: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ
1: நீ நன்மை செய்யாதிருந்தால்
0: பாவம் உன் வாசல்படியில்
1: படுத்திருக்கும்
0: அவன் ஆசை
1: உன்னை பற்றி இருக்கும்
0: நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார்
1: ஆண்டவர் சொன்னது காயினை ஆண்டவர் கொலைகாரனாக மாற்றின சம்பவத்தின் அடிப்படையை காண்பிக்கிறார் நன்றாய் கவனியுங்கள் Cain was not rejected because he was a murderer. No. ஆண்டவர் அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் அவனுடைய முகநாடி வேறுபட்டதை கர்த்தர் கவனிக்கிறார் அவனுடைய முகத்தினுடைய பாவனைகள் மாறினதை கர்த்தர் கவனிக்கிறார் ஆகையினால் தான் காணிக்கை செலுத்த வரும்போது இதயத்தில் face is the index of mind என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அகத்துல இருக்கிறது சரியில்லப்பா நீ காணிக்க செலுத்தினது பெருசில்லடா உன் அகத்துல இருக்கிற உன் உள்ளான மனிதனில இருக்கிற காரியம் சரியில்லடா என்று ஆண்டவரே சொல்லுகிறார் காயின் கேக்கல ஏன் அங்கே இருக்கலன்னு கேக்கல Why you didn't accept me? No. மாறாக தேவன் அதற்கு அடிப்படையான காரியத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் காயினை எரிச்சலா இருக்கிற எதுக்கு எரிச்சலா இருக்கிற முகநாடி வேறுபட்டது because your heart is not right with me என்னோடு கூட உன் இருதயம் செம்மையாயிரல் இருக்கவில்லை நல்லா கவனிங்க பல காரியங்களை ஆண்டவருக்கு செய்வதற்கு உந்தப்படுகிறோம் But before dropping the coin, before dropping your offering, please check your heart in the Yesu Chonadunde Arthamadan. Yes, you know Chonar, Ni Kaanikai Selutha Varumbodhu, Un Irudhayathile, Un Sahodharana Kurithu Edhavadhu, Avanukku Irukkumana, Unakku Illa, Avanukku Irukkumana, Kaanikai Ange Vechittu, Poi, Avanodu Sariyaagittu Vandhu Kaanikai Selutthu. நம்முடைய சபைகளில் வருகிற காணிக்கைகளை அப்படி தரம் பிரித்தால் எத்தனை சதவீதம் தேரும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கட்டின கோபுரங்களுக்கு கணக்கு வழக்கில்லை கத்தரை சோத்தரிக்கிறேன் கோபுரம் கட்டுற பழக்கம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ஹலோ இந்த கோபுரம் கட்டுற பழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா மிஷினரி பாளையங்கோட்டையிலிருந்து வரணும் அன்னைக்கு மிஷினரி இந்த உடங்காட்டுக்குள்ள இந்த தேரி காட்டுக்குள்ள ஆராதனை நடத்துறதுக்கு அன்னைக்கு ஆலயம் இல்லை சில குடும்பம் மாத்திரம் இருந்தது அவங்கள தேடி தேடி வரணும் அவர் குதிரையில் சில நேரம் வருவார் சில நேரம் நடந்து வருவார் மிஷினரி ஒருவர் தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி முதலூர் என்கிற அந்த முதல் ஊருக்கு அங்கே வரும் தேடும் போது தேடிக்கிட்டே இருந்துட்டார் முள்ளுக்காடு இங்கே போனா இருக்கு அங்கே போனால் பணங்காடு இருக்குது இங்கே போனால் அப்படி இருக்குது சுற்றிக்கிட்டே இருந்துட்டார் 6 மணிக்கு சர்வீஸுக்கு 8 மணி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்துட்டார் அப்போ சொன்னார் கடைசியில் 8 மணிக்கு வந்து சேர்ந்தார் ஜனங்கள் சொன்னாங்க ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் காத்துக்கிட்டு தான்டா உட்கார்ந்துருந்தீங்க நான் காத்துக்கிட்டு சுற்றுனண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இந்த ஊரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலப்பா சின்ன கிராமம் சுத்தி உடங்காடு சுத்தி ஒரே பனைமரமா இருக்கு எல்லா ஊரை பார்த்தா ஒண்ணு போலதான் இருக்குது அப்ப ஒண்ணு செய்யலாம் நான் வர்றதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு கோபுரமா கட்டினீங்கன்னா உயரமா கட்டினீங்கன்னா தூரத்துல இருந்து வரும்போது கோபுரத்தை பார்த்தே வந்துருவேன்னு சொல்லி தான் முதல் கோபுரம் வந்துச்சு பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க நமக்கே தெரியல பீகார்ல இருக்கிறவருக்கு தெரியுது நமக்கே தெரியல நாங்கே உள்ள ஆள் தானே அதனால எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் நல்லா கவனிங்க இப்படிதான் கோபுரம் வந்தது இப்ப நீ அவ்வளவு உயரம் கட்டினா நான் எவ்வளவு உயரம் கட்டுறேன் அப்படி கட்டி கட்டினா நாசரேத் கோபுரத்துல பாதியில நின்றுட்டு ஏன்னா இன்ஜினியர் வந்து சொன்னாரு இரும கட்டினீங்கன்னா உளுந்துருண்டான்னு அதனால 4 கம்பல நிக்குது ஊசி கோபுரம் வரல இப்போ அந்த பைத்தியத்தை அதை மறந்துட்டோம் இப்ப தான் GPS போட்டா

0: வாசல்ல கொண்டு நிறுத்திடும். தெரியுமா, உங்க மொபைல் போன்ல உங்க வீட்டு அட்ரஸ் போட்டு நான் ஜிபிஎஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன்னா உங்க வீட்டு வாசல்ல கொண்டு நிறுத்தி வந்து விட்டது என்று சொல்லும். வடக்க போ தெக்க போன சொல்லாது, லெப்ட் ரைட் சொல்லும். இப்ப கையில வந்துட்டு, ஆனா இன்னும் கோபுரம் கட்டும். எதுக்கு? காக்காவுக்கு டாய்லெட். காக்காவுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கு இவ்வளவு உயரத்துல அப்படியே அப்பா இத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சு அந்த கோபுரத்தினால என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்களேன். அது ஊரெல்லாம் பார்க்க டாய்லெட் பண்ணுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு இவ்வளோ கோடிய செலவழிச்சு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பட்டணம் பொடி விற்கிறவர். ஹலோ, பட்டணம் பொடி விற்று ஊரிலெல்லாம் எல்லா மூக்கிலையும் ஏற்றின ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே இந்த ஊர் கோபுரத்தை கட்டினதே நான் தான், உங்களுக்கு பீகார்லேயும் ஒரு கோபுரம் கட்டலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுது. ஓடியே போயிட்டார். நீ பொடி போட வச்சு அதில் வர்ற லாபத்தை வச்சு எனக்கு கோபுரம் கட்டல, என்னையா பிரயோஜனம்? வீணோன்னோ என் காணிக்கை எப்படி கொடுக்குறேங்கிறது தெரியாம என் இயேசு சொன்னார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டென்றால் நீ போய் சரியாக்கிட்டு வந்து காணிக்கை கொடு. அப்படி போட்டாங்கன்னா நம்ம காணிக்கையில் எவ்வளோ தேறி இருக்குங்க. நல்லா கவனிங்க, எதுக்கு தெரியுமா ஆண்டவர் காயின போல இருக்குன்னு சொல்லக்கூடாது. உள்ள சரியில்லைன்னா வெளியே காணிக்க கொடுப்பான். அவனை மாதிரி இருந்துடாதம்மா, அவனை மாதிரி இருந்துடாத ஐயா, அவனை மாதிரி இருந்துடாத. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நான் ஒரு மிஷினரி சங்கத்தை நடத்துகிறவன், அதுவும் வட இந்தியாவில் ஆட்கள் இல்லாத இடத்துல நடத்துகிறவன். நான் உங்களுக்கு ரெண்டு கதை அழுகிற மாதிரி சொல்லி உங்க பைய கொள்ளையிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. நாங்க அப்படி போகணும், இப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஊழியரும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அழுவீங்க. அங்க செஞ்ச பக்கம் வர அவரும் அழுவீங்க. அதனால ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துடலாம். அந்த காணிக்கை எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, பரலோகத்துக்கும் போகாது. ஐ எம் நாட் ஹியர் ஃபார் மணி. வி நீட் மணி, எங்களுக்கு பணம் வேணும், பட் வி ஆர் நாட் ஹியர் ஃபார் மணி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? காணிக்கை செலுத்தும் முன்னதாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. மிஷினரி பணங்களுக்கு, மிஷினரி பணிக்கு 1000 1000 கொடுக்கிற தேவ மக்கள் இந்த பூமியிலே உண்டு. மிஷினரி தாகம் இன்னைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கொந்தளித்து இருக்கிறதை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்தின் பல நாடுகளுக்கு கடந்து சென்றவன் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த 3 மாவட்டங்களுக்கு மிஷினரிகளுக்கு கொடுக்கிற காணிக்கை அளவுக்கு வேறு யாரும் இந்தியாவில் கொடுக்கவில்லை, உலகத்திலேயும் கொடுக்கவில்லை. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறார். மிஷினரி தலைவர்களை எழுப்பினது இந்த மாவட்டத்தை போல வேற மாவட்டம் இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். பட் தெரிந்தெடுத்தப்பட்ட மனிதன் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான் என்று சொன்னேன், பிசாசினால் நிறைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னேன். இரண்டாவது, அவனுடைய உள்ளம் சரியில்லை என்று ஆண்டவரே சுட்டி காட்டுகிறார். அதனால தான் அங்கீகரிக்க முடியல. நீ நல்ல மனுஷ மாதிரி முதல்ல பலிபிடம் கட்டின, நீ நல்ல மனுஷ மாதிரி தான் காணிக்க கொண்டு வந்த, ஆனா என்னையால அங்கீகரிக்க முடியலடா, அங்கீகரிக்க முடியல.
1: அதனாலதான் நம்ம பழைய கீர்த்தனை பாட்டு பாடுறோம். என்ன பாடம்? மகனே

0: இது பாடுறோம், ஆனா எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் காயினை போல இருக்க வேண்டாம். God looks into the heart. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஏ சாமுவேலே, தீர்க்கதரிசியாய சாமுவேலே, உனக்கு கூட தெரியலப்பா, உனக்கு கூட தெரியல. கையில தைல குப்பியை வச்சு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு புறப்பட்ட சாமுவேலே, என் சத்தத்தை சிறு பிள்ளையிலிருந்து கேட்ட சாமுவேலே, என் சத்தத்தை காது கேட்கக்கூடிய நல்ல வல்லமையுள்ள சாமுவேலே, உன்னுடைய இடத்துல சவுல் வந்தாலும் வந்து நின்றால் அவன் அபிஷேகத்தில் நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அத்தனை வல்லமையான ஊழியக்காரனைய சாமுவேலே, கிங் மேக்கரே. எப்பா சாமுவேலே, ஓபனி பிரகாஸ் என்கிற அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை நடத்தின ஆசாரியர்களோடு கூட ஊழியம் செஞ்சாலும் கரைபடாதபடி காத்துக்கொண்ட சாமுவேலே.
1: மனுஷ முகத்தை பாப்பான், நான் இருதயத்தை பாக்குறேன். நீ வளர்ச்சியை பார்த்துட்டப்பா, தாவீதை தான் தெரிஞ்சுக்கொண்டேன், நான் பார்க்குற மாதிரி பார்க்க படிச்சுக்கேன்னுட்டு. அன்னைக்கு சாமுவேலுக்கும் சொன்னதனுடைய ரகசியத்தை புரிந்தாயோ? நான் மேடையில் நிற்கிறேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன். கடந்த வருஷத்தில் 400,000 மேலான கிலோமீட்டர் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். நான் பேசாத நாட்கள் இல்லை என்று சொல்லலாம். என்னுடைய செய்திகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மீடியா டீமினால எடுக்கப்பட்டு உலகமெங்கும் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய எழுத்துக்களை கிருபாகரன் அவர் அச்சடித்து கொண்டே இருக்கிறார். ஆஸ்தம் ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை பேசிக்கொண்டே வருகிறேன். என்னை பார்க்கிற இங்கே உண்டு, என்னுடைய ஊழியம் செய்யர்கள் இங்கே உண்டு. நான் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து நான் கவனத்தோடு நடக்கிற ஒரு பெரிய காரியம், Lord, nothing between you and me. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராதபடி காத்துக்கொள்ளும். என்னுடைய பிள்ளையினுடைய மரணம் வரவில்லை, என் தாய் இறந்தபோது புதைக்கவும் வரவில்லை. ஒரே மகன், தலைமகன், ஆனால் பல புறவில்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற இடையிலே இருக்கிற ஒன்று வந்துவிடக் கூடாது. தாயையும் பிள்ளையும் புதைப்பதற்கு கூட நான் போக முடியாதபடி தேவனுடைய காரியத்தில் முனைந்து நின்றதை தேவன் என் பிள்ளைகளும் அறிவார்கள். You see me with a white dress. என்னை ஒரு பெரிய வெள்ளை அங்கியோடு பார்க்கலாம், வெள்ளைய ஆன ஒரு ஜிப்பாவோடு பார்க்கலாம், பட் மை காட் லுக்ஸ் இன் டு மை ஹார்ட். தேவன் என் இருதயத்தை பார்க்கிறா. என்னுடைய ஊழியம் எவ்வளவு பெரியது என்று பார்க்கவில்லை, என்னுடைய பிரசங்கம் எத்தனை அழகானது என்று பார்க்கவில்லை, என் ஊழியத்தினுடைய எல்லைகளை பார்க்கவில்லை, என்னுடைய ஊழியத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்க்கவில்லை. தேவனின் இருதயத்தை பார்க்கிறேங்க, நினைவோடு கூட பேசுகிறேன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அன்றைக்கு சீமோன் என்கிற ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை அண்டிக் கொண்டிருந்தவன், அவன் பணத்தை கொண்டு வந்து பரிசுத்தாவியை விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்த போது பேதுரு அவனை பார்த்துலாம், உன் மனம் உன் இருதயம் செம்மையா இராதபடியினால உனக்கு இதுல பங்கும் இல்லை. God should not say this. உன்னுடைய இருதயம் செம்மையா இராதபடியினால இதுல பங்கில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிடக் கூடாது. என்னை கேட்கிற அருமையான தாயே, என்னை கேட்கிற அருமையான சகோதரா, இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தின் நிலைமையை யோசித்து பார். ஆண்டவரோடு கூட கிருபையாய் பேசி இந்த நாளில் ஆகிய ஒரு விட்டுதலையை தந்து நீ காயினை போல இருக்க மாட்டேன் என்று சொல்வத அந்த கீழ்ப்படிதலின் சத்தத்தை உன்னில துணிக்க பண்ணுவாராக. இன்னொரு காரியத்தை காண்டித்து கொடுத்து முடிக்கிறேன். 8வது வசனம்,
2: காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு
1: பேசினான்.
2: அவர்கள்
1: வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில்
2: காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு
1: விரோதமாய்
2: எழும்பி அவனை கொலை செய்தான்.
1: 9வது வசனம்,
2: கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல்
1: எங்கே என்றார்.
2: அதற்கு அவன்
1: நான் அறியேன்
2: என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான்.
1: நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சை. காயின் ஆபேல் காணிக்கை செலுத்தினார்கள். ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்கிறேன்,
0: காயின் தனக்கு பிரியமானதை செலுத்தினான், ஆபேல் கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்தினான். இதைத்தான் எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஏனென்றால் ஆபேல் தனக்கு விருப்பமானதல்ல, கர்த்தரிடத்துல போய் ஒரு வெளிப்பாட்டை பெற்ற காணிக்கையை செலுத்தினான். காயின் தனக்கு விருப்பமானது முதன்மையானதை கொடுத்திருந்தாலும், முதன்மையானது மேன்மையானதை ஆபேல் கொடுத்ததனுடைய பெரிய காரியம், he had a revelation, அதை குறித்து நான் அதிகம் பேச போவதில்லை. ஒரு வெளிப்பாட்டு காணிக்கை. ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறார் என்பதை கேட்டு கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேர், ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறார் என்பதை அறிந்து கொடுத்தவர்கள் கொஞ்சம் பேர். என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து நான் ஒரு காரியத்திலே கவனமாக இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன கொடுக்க சொல்கிறாரோ அது எத்தனையா இருந்தாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக என் மாற்றிக்கொண்டேன். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. ஒரு நாளிலே நான் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிற நான் ட்ரெயினில் சீக்கிரமாக இறங்க வேண்டும், ஏனென்றால் பஸ் பிடிக்க வேண்டும். நாகர்கோயிலுக்கு போவதற்கு பஸ் பிடிக்க வேண்டும் என்கிறதற்காக, ஒருவேளை ட்ரெயினில் இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு நேரமாகி விடுமோ என்கிற பயத்து நிமித்தமாக நான் வாசலிலே இருந்தபோது சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் வருகிறது. வந்து நிற்கும்போது அங்கே பிளாட்ஃபார்மில் ஒரு ஊழியக்காரன் அந்த பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை நான் பார்த்தேன், அவர் என்னை பார்க்கவில்லை. என்னுடைய கம்பார்ட்மெண்ட் அங்கே விட்டு கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் அவனுக்கு கொடு. நான் பஸ்ஸில் போக வேண்டும், நாகர்கோயிலுக்கு போக வேண்டும், வழியிலே சாப்பிட வேண்டும், என் கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நிமிடம் தயத்தேன், ஆண்டவரே நான் எப்படி நாகர்கோயில் போவேன், கூட்டத்துக்கு நோட்டீஸ் அடிச்சுட்டாங்க, நான் பஸ்ஸை பிடிக்கணும் தானே, வேகமாக போகிறேன் என்று சொல்லி நான் போகிற அந்த வேளையில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த கவனிங்கள், அப்படி நான் போக வேண்டும் என யோசித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய். கம்பார்ட்மெண்ட் நின்றது, அவர் அங்கே நிற்கிறார். நான் இறங்கி ஓடி போய் பிரதர் என்று சொல்கிறேன். அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டு, ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷகன், சாதாரண சுவிசேஷகன், அதிகம் பிரபலமாகாதவர். அவர் கையில் என் கையில் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்தோடனே அவர் உடனே எண்ணி பார்க்குறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடுது, காணிக்க கொடுக்குறோம் உடனே எண்ணி பார்க்குறாரு, இந்த மனுஷன் எப்படி இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எண்ணி பார்த்துட்டு ஓன்னு அழுதுட்டார். எனக்கு விளங்கலை, என்ன பிரதர், என்ன அண்ணே, ஆண்டவர் தான் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. எதுக்கு யா, எதுக்கு, என்ன சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னால என் 2 பிள்ளைங்களை, குட்டி பிள்ளைங்களை, 3 வயசு 5 வயசு பிள்ளைங்களை விட்டுட்டு என் மனைவி இறந்து போனா. நான் ஒரு சின்ன சுவிசேஷகன், கூப்பிடுற இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ற வர்ற காணிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் மனைவியினுடைய மரணம் என்னை சுக்கு நூறாக நொறுக்கினது மாத்திரம், என் குட்டி பிள்ளைகளை வீட்டில் இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தினால எந்த ஊழியத்துக்கும் போகல. கையில இருந்த பொருளை வைத்து அதை விற்று விற்று சாப்பிட்டோம். 6 மாதங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட காசு இருந்தது, அதை மட்டும் விற்று கொடுத்திருந்தோம். இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நேற்று தினத்தில் வீட்டுக்காரர் வந்து மாசம் மாசம் தொந்தரவு பண்ண சொன்னார், நான் இன்னையோட உனக்கு கடைசி, நாளைக்கு உன் பிள்ளைங்களையும் உன்னையும் தூக்கி தெருவில் எரிஞ்சிருவேன், நீ எங்க போறியா எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. ராத்திரி முழுவதும் அழுதேன், ஆண்டவரே என் நிலைமை இப்படி வந்துட்டேன். அழுது போது நான் யோசித்தேன், பிள்ளைங்களை தூக்கி இந்த ஆள் தெருவில் போட மாட்டான், எல்லாருக்கும் பிள்ளைங்கள்னா அவர்கள் 10 இருக்கும், பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். காலையில் எழுந்து என் பிள்ளைகள் எழும்பு முன்னதாக எழுந்து, காசு இல்லை, ஏதாவது கள்ளரை இல்லையாவது போகிறேன், எங்கே இறக்கி விடுறாங்களோ அங்கே போகிறேன். தற்கொலை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தை போதித்தவன், என் பிள்ளைங்க அனாதையாக இருந்தால் யாராவது காப்பாற்றிக்கிடுவாங்க என்று சொல்லிதான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தேன். 6 மாசம் வாடகை கொடுக்கல, 1 மாசத்துக்கு உரிய காசும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்கு ஒரு பிடி அரிசியும் இல்லை. அதனால தானே நீங்கள் காணிக்க கொடுத்தோன்னு எண்ணி பார்த்தேன், 6 மாசம் வாடகையும் 1 மாசம் கை செலவுக்கும் பணம் இருந்ததுன்னு. அதனால தான் கத்தரே உங்களை அனுப்புனார்னு சொன்னேன். அவரோடு கூட சேர்ந்து நானும் அழுதேன். இப்ப ஏன் நிலைமை ரொம்ப பிரதாபம், பெட்டியை உருட்டி கொண்டே வருகிறேன். இப்ப நாகர்கோவிலுக்கு எப்படி போறது? நான் பிளாட்ஃபார்ம்ல தனியெல்லாம் ட்ரெயின்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவரே, இப்ப எனக்கு யார் உதவி செய்வார்கள்? ஏன்னா நீர் கொடுக்க சொன்னீர், எல்லாம் கொடுத்தாச்சு. நான் இருக்கும்போது அங்க ஒருத்தர், நாகர்கோவில் பட்டணத்துல இருந்து ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் நின்றுட்டு, அண்ணே வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன பிரதர், எங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, ஊர் சுத்தி பார்க்கணும்னாங்க. அதனால என் சொந்த கார் பென்ஸ் கார்லயே நான் சுத்தி பார்க்க வச்சு நான் அவங்கள ட்ரெயின் ஏத்திட்டு இனிமே நம்ம தனியா 700 கிலோமீட்டர் ஓட்டணுமே யோசிக்கிட்டு இருந்தேன். எங்க என்ன போறீங்க? உங்க நோட்டீஸ பார்த்தேன், எங்க தானே போறீங்க? வாங்க. நானா போயிருந்தேன்னா பஸ்ல கொட கொடான திருவள்ளுவர் அந்த நாள்ல இருந்தது. இப்ப அதுக்கு பேரை மாத்திட்டாங்க. திருவள்ளுவர் பஸ்ல கீழையும் தெரியும் மேலையும் தெரியும், அதுல போயிருப்பேன். ஆனா கத்தர் சொன்னதுக்கு கீழ்படிஞ்சதுனால கத்தரின் அழகா ஒரு பென்ஸ் கார்ல இடையில இடையில நல்ல ஹோட்டல்ல நிறுத்தி நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து போகும்போது காணிக்கையும் கொடுத்துட்டு போனதை பார்த்த போது ஆண்டவரே கிரு

0: ஆனால் அதெல்லாம் விட மேலாக ஒரு முக்கியமான காரியத்தை வேதன் நமக்கு சொல்கிறது. எப்பா உன் சகோதரன் எங்கடா? என்கிட்ட கேக்குறீர்? என்கிட்ட கேக்குறீர்? நான் காவலாளி. சேம் க்வெஸ்சன் கம்ஸ் டு யூ. அதே கேள்வியோடு தேவன் உள்ளத்தில் வருகிறார். வேர் இஸ் யுவர் பிரதர்?
1: அறிய மாட்டேன் என்று சொல்லுவாயோ? உன் தலைமுறையிலே வாழ்கிற மக்களை குறித்து தேவன் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்பது அறிவாயோ? God will definitely ask account of the people, those who are living in your generation. உன்னுடைய தலைமுறையிலே வாழ்கிறவர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்கிற கணக்கை உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் நிச்சயமாக தேவன் கேட்பார்.
0: I cannot simply shirk my responsibility. என் பொறுப்பு அதெல்லாம் எனக்கு எங்கங்க? That's not my problem. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நாளிலே சோதோம் குடியினர் எழும்பி நின்று உன் மேல் குற்றம் சுமத்துவார்கள். சேபா ராஜஸ்திரி எழும்பி உங்கள் மேல குற்றம் சுமத்துவாள். எதுக்கு? என் மேல? நானா சாலமோன் காலத்தில் வாழ்ந்தவன்?
1: ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் வாழ்கிற தலைமுறையில என் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். பூமி எங்கும் போய் என் நாமத்தை அறிவியுங்கள், சீஷராக்குங்கள் சொன்னேன்.
0: நீங்க என்ன செய்தீங்க? நான் தூத்துக்குடி கூட்டங்களுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக சென்னையில ஒரு வயதான அம்மா நொறுங்கி போயிருந்தவர்கள் என்னை சந்திப்பதற்கு சென்னை அலுவலகத்துக்கு என்னை வந்து பார்த்தார்கள். எனக்கு நிறைய பேர் பார்க்கறதுக்கு இருந்தபடினாலே அவர்களிடத்தில் அதிகம் பேச முடியவில்லை. என் மனைவிடத்தில் பேசும்படியாக விட்டுவிட்டு நான் அவர்களை கடைசியாக சந்தித்தேன். அவருடைய கதையை சொல்கிறேன். இந்த பகுதியில் வாழ்ந்த 17 வயது குமரியாக இருந்தபோது தாயும் தகப்பனையும் விபத்தில் இழந்தார்கள். ஒரு குடும்பத்தார் 4 பிள்ளைகள். மூத்தவளாக இருந்த 17 வயது மகள் தாயும் தந்தையும் இழந்தபோது தன்னுடைய தங்கை தம்பியை கூட்டிக் கொண்டு 3 பேர், ஒரு தம்பி 2 தங்கை கூட்டிக் கொண்டு ஊரிலே ஒருவரும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லாத போது அப்பாவும் அம்மாவும் ஒரே நாளில் இறந்து போனதினால ரயில் ஏறி சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் 4 பிள்ளைகள். அங்கே வந்த ஒரு மனிதன், ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா, 4 பேரும் அழுகிறார்கள், எங்கே போறதுன்னு தெரில, எப்படியாவது காப்பாத்திக்கிடுவோம் அப்படின்னு வந்தோம். அந்த மனிதன் சினிமா துறையை சேர்ந்தவன், ஆனால் நல்ல உள்ளம் படைத்தவன், அப்படியா என்று பரிதாபப்பட்டவன். 4 பேரையும் கொண்டு போய் ஒரு வாடகை வீட்டிலே வைத்து அந்த மகளுக்கு ஒரு இடத்துல சின்ன வேலை வாங்கி கொடுத்து 1 மாதத்திற்கான பொருட்களை வாங்கி கொடுத்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டு வாரத்திலே 1 முறை அல்லது 2 முறை வந்து அவர்களை விசாரிப்பான். இந்த மனிதனுடைய அன்பு உள்ளத்தை கண்ட அந்த மகள், தன்னை விட அதிக வயதாயிருந்தாலும் தன்னை அறியாமலேயே இந்த மனிதனை தெய்வம் போல நினைக்க ஆரம்பித்தாள். நன்றாக கவனிங்கள். அவன் திருமணமானவன், குடும்பஸ்தனாக இருக்கிறவன், தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குடன் பிறந்தவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாலிப பெண் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய உடன் பிறந்தவர்களை படிக்க வைத்தாள். ஆனால் தன்னுடைய வருமானத்தில் சென்னை பட்டணத்தில் வாழ்வது மிகவும் கஷ்டம் என்கிற நிலையிலே மனம் பேதலித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த மனிதனோடு ஒரு நெருங்கிய உறவு உண்டாயிற்று. தன்னுடைய உடலையும் ஒப்பு கொடுத்தாள். Listen, just for the sake of their siblings, தன்னோடு கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொன்னார், நான் கள்ள உறவு வைத்திருக்கிறது எனக்கு தெரிகிறது, என் மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள் உன்னை, ஆனால் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொன்னார். அவருடைய அரவணைப்பிலே இந்த 3 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்தால் அவரவர்கள் சிறகு அடித்து பறந்து போய்விட்டார்கள். இவருடைய உடம்பு சுக்குநூறாக, நல்ல விசுவாசியாக தான் இருந்தாள்,
1: கர்த்தரை நேசிக்கிறவளாகத்தான் இருந்தாள். சூழ்நிலை அவளை இப்படி தள்ளிவிட்டது. ஒருவருக்கு கள்ள மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அவளை நொறுக்க ஆரம்பித்தது. தன்னுடைய தங்கையுமாரும் தம்பியும் புரிந்து கொள்வார்களோ என்றெல்லாம் கலங்கி பார்த்தாள். ஆனால் அதற்கு உதவி செய்வதற்கோ அல்லது வேறு வழியை பார்ப்பதோ அவளுக்கு தெரியவில்லை.
0: ஒரு நாளிலே அந்த மனிதன் வியாதிப்பட்டான். வியாதியாயிருக்கிற மனிதன் அவளை கூப்பிட்டு விட்டு சொன்னான், நீ உன்னையே எனக்கு தந்தாய், எனக்கு தருவதற்கு என் சொத்திலே பங்கு தருவதற்கு என் மனைவி விடமாட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாமல் ஒரு சின்ன நிலத்தை வைத்திருக்கிறேன், அதில் ஒரு சின்ன வீட்டை கட்டி வைத்திருக்கிறேன், அது உனக்கே தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மறித்து போனார். உடன் பிறந்தவர்கள் இவளுடைய கதைகளை கேட்டதினால் அக்காவோடு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. என்னுடைய வாழ்வுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியாக மாற்றினாள் என்பதனாலே தங்கைமாரும் தம்பிமாரும் தங்களை இவளோடு அடையாளம் காட்டி கொடுக்கும் அனாதியாக்கப்பட்ட அவர்கள். வயதான போது, 67 வயதான போது என்னுடைய கூட்டங்களுக்கிலே வந்து ஆண்டவருடைய அன்பை மறுபடியும் ருசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தொடப்பட்டார்கள். ஐயோ, வாலிபத்தை வெளியாக்கி விட்டேன், உடன் பிறந்தவருக்காக என் சுகத்தையும் என்னுடைய மானத்தையும் கூட விட்டு விட்டேன், ஆண்டவருக்கு இப்பொழுது கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே, என் இளம் வயதில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், இப்பொழுது ஒன்றுமில்லையே என்று ஏக்க துணியோடு கூட படுக்க போனார்கள். ஜெபித்தார்கள். ஆண்டவர் உனகிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அதை என்ன ஆண்டவர் என் இடத்துல இருக்கிறது, உன் வீட்டுக்கு முன்னால 20 அடிக்கு 10 அடி நிலம் இருக்கிறது அல்லவா, அதில் பூக்களின் விதையை வாங்கி போட்டு அதில் உண்டாகிற பூவை வைத்து நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்றார். அந்த காசை சம்பாதித்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு என்னை ஒரு பெரிய கூட்டத்தில், சென்னை கூட்டங்களிலே பயங்கரமான கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில், நான் போகிற வழியில் நின்று தரித்து நின்று ஒரு கவரை கொடுத்து விட்டு, அண்ணன் இதை வாசித்து பாருங்கள் என்று சொன்னால், நான் கூட்டத்தில் முடிந்த பிறகு இந்த கடிதத்தை வாசித்து பார்த்து அதில் இருந்த 10,000 ரூபாய் பார்த்தபோது எனக்கு கண்களில் அழுகை வந்தது. அதில் தன்னுடைய சொந்த காரியங்களை குறித்து அதிகம் பேசவில்லை. என்னுடைய தோட்டத்திலே வந்த பூக்களை விற்று தந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் 3 நாட்கள் ஒரு கிராமத்தில் கூட்டம் நடத்தினோம். இன்றைக்கு ஒரு சபை உண்டு. அந்த சபையை பார்க்கும் போதெல்லாம் அந்த சகோதரனுடைய தியாகத்தை நினைக்கிறேன். நிறுத்தவில்லை அவர்கள். அடுத்த முறை பார்க்க வந்தபோது, சென்னைக்கு நான் வந்தபோது மறுபடியும் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னை கெஞ்சினதினாலே நான் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த போது தான் இந்த கதைகளை எல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது சொன்னார்கள், அண்ணன் இதான் என்னுடைய வீட்டு பத்திரம், நான் கள்ள மனைவியாக இருந்தேனே அவர் கொடுத்த நிலம், இதை எனக்கு வைக்க விரும்பவில்லை, உங்களுக்கு கொடுத்து விடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் சொன்னேன், தயவு செய்து வேண்டாம் சிஸ்டர், நீங்கள் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த சின்ன வீட்டில் குடியிருங்க, 200 ரூபா எங்கேயோ இருந்து பென்ஷன் வருதுன்னு சொன்னாங்க, அதை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றுங்க, நீங்கள் அதில் இருக்கிறது வரைக்கும் இது எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, டிவிக்காரங்கெல்லாம் பத்திரத்தை கொண்டு கொடுங்க, நாங்கள் அதை வச்சு நாங்களுக்கு பட்டணம் கட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க, கட்டடம் கட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன கொடுக்குற நிலத்தை வேண்டாங்கிறீங்களே. நான் சொன்னேன், அவங்க ஊழியம் செய்கிறாங்களோ அட்டு ஊழியம் செய்கிறாங்களோ எனக்கு தெரியாது, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை தள்ளி வைத்து விட்டேன். பட் திஸ் டைம், ஜஸ்ட் திஸ் வீக், போன வாரம் மறுபடியும் என் மனைவியிடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணன் வேண்டாங்கிறாரு, நான் செத்துருவோம் போல் இருக்குது, எனக்கு இருந்த தம்பியும் செத்து போயிட்டான், அது என்னை உடைக்குது, எனக்கு ஒருத்தருமே இல்லை, ஐ எம் ஸ்டாண்டிங் அஸ் அன் ஆர்ஃபன், நான் கொடுத்தது ஆண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, என் காணிக்கை பிரியாத ஆண்டவருக்கு அழுதார்கள். போகும்போது என் இடத்துல ஜபிக்க வேண்டும் என்று வந்தார்கள். என்ன சிஸ்டர் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டா, அக்கா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அவள் போக முன்னதாக சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார், என்கிட்ட கணக்கு கேட்பார், உன் தங்கைக்கும் உன் தம்பிக்கும் செய்தாயே, எனக்கு என்ன செய்தாய் என்று. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேனே என்று மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு, பூ வித்தது என்ன, தயவு செய்து இதை உபயோகப்படுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காயனுக்கு கணக்கு கேட்டால் அவனுக்கு கஷ்டம்.
1: காயினே, உன் சகோதரன் எங்கே? Are you not accountable?
0: எனக்கு என்ன தெரியும்? Don't ask me. நீ சொல்லுவாயோ? நான் ஒரு பாடலில் இப்படிப்பட்ட கவிதை எழுதினேன்.

0: ஒரு கேள்வியோடு இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்?
1: காவலாளியோ என்று சொல்லி ஒதுக்கி விடுவாயோ?
0: ஆனா கத்தரையும் காட்டி முடிக்கிறேன். ஏன்னா இதோடு முடிச்சுட்டே உங்களை குற்ற உணர்வோடு அனுப்பி விடுவேன். அவன் சொல்லுறான், பாருங்கள் வாசியுங்கள் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும்.
2: அப்பொழுது காயின்
0: கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி,
2: எனக்கு இட்ட
0: தண்டனை
2: என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர்.
0: ஆண்டவரே,
2: நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில்
0: நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன்.
2: என்னை கண்டுபிடிக்கிறவன்
0: கொன்று போடுவானே. நல்ல கவனிங்க. ஆனா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் அவர் சொல்றாரு, என்ன கண்டுபிடிக்கிறவன் கொண்டு போட்டுருவான் ஆண்டவரேன்னு சொன்ன போது.
2: அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி
0: கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கிருபை உள்ள ஆண்டவர் அவனை கொன்னு போட்டுற கூடாது. யாரோ அவன் கொன்ன மாதிரி கொன்னு போட்டுற கூடாது. அவன் கொலை செய்த மாதிரி இவனையும் கொலை செய்த கூடாதுங்களே. கவனமா இருந்ததுனாலதான் காயினை கொல்கிறவர்களுக்கு ஏழு பங்கு தண்டனை என்று சொல்லிவிட்டார். இந்த கத்தர் தான் கணக்கு கேட்கப்படுறார். கண்களை மூடலாம். யார் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது? தேவன் நம் மத்தியில் முன்னால் நின்று கொண்டு பேசுகிறார். தேவனோடு கூட பேசுகிறார். காயினை போல இருக்க வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நம்மளை ஜபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனு தெரிஞ்சாலும் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன். உள்ள செம்மையா இல்லாட்டாலும் காணிக்க கொடுத்து ஏமாத்திடலான்னு பார்த்துட்டேன். எனக்கு பிரியமானதான் கொடுத்தேன், உமக்கு பிரியமானதை கொடுக்கல. மற்றவங்களுக்கு நான் காவலாளியான்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டேன். இனிமே நான் காயினை போல இருக்க மாட்டேன்னு சொல்கிறவர் மாத்திரம் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது, ஐயா அகஸ்டிஞ்சபக்குமா, நான் காயினை போல இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். நான் ஒரு காயினை போல இருக்க விரும்பல. தள்ளப்பட்டவனாக, நிலையற்று அலைந்து திரிகிறவனாக, தேவ கோபத்தை சுமந்து கொண்டவனாக, சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்துல வாழ விரும்பலன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, இந்த உலகத்துல நான் சபிக்கப்பட்டவனாக வாழ விரும்பல, என் குடும்பம் சபிக்கப்பட்டதாக இருக்க விரும்பலன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தினவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன். நான் காயினை போல இருக்க போகிறதில்லை. I want to commit my life. இந்த வாழ்க்கையை நான் எல்லாரையும் எந்திரிக்க சொல்லலை. உண்மையா தேவனிடத்தில் இந்த பொருத்தனை பண்ணுகிறவர்கள் மாத்திரம் நாங்கள் காயினை போல இருந்து அலைந்து திரிந்து சபிக்கப்பட்டவர்களாக இருக்க விரும்பலன்னு சொல்றவங்க மாத்திரம் இல்லை. நான் சாபத்தோடு வாழ்கிறான்னு நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். இட் இஸ் அப் டு யூ. நான் சாபத்திலேயே இருந்துகிடுறேன், நான் அந்த உலகத்தில் அலைஞ்சு திரியட்டும், என்ன பார்க்குறவங்க என் மேலே இருக்கிற சாப சின்னத்தை பார்க்கட்டும் சொன்னால் நீ உட்காந்துக்கலாம், தாராளமாக உட்காந்துக்கலாம். பட் இஃப் யூ சே நோ, எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து தெரிந்ததுனால் இந்த பாடலை பாடுங்கள். தெரியாவிட்டால் வார்த்தைகளை கவனிங்கள்.

அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களும் அதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நிலைத்து நிற்கத்தக்கதான பலம், கிருபை, சத்துவம், சூழ்நிலைகள் அவர்களுக்கு உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திலே அவர்களுக்கு இந்த பலம் உண்டாகும்படியாக கர்த்தர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்கிற வார்த்தையோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்கிற வார்த்தையை அவளுக்கு நான் கூறி அறிவிக்கிறேன். தொடர்ந்து உடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: போதகர் ஒருவர் ஒரு ஓய்வு நாள் காலை ஆராதனையின் செய்தி வேளையிலே பிரசங்க பீடத்திற்கு ஷேவிங் செட் கொண்டு வந்தார். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஜபித்துவிட்டு கண்ணாடியை முன்னால் வைத்து பொறுமையாக தன்னுடைய முகத்தை ஷேவிங் செய்ய ஆரம்பித்தார். போதகர் தன்னுடைய செய்திக்கு செயல்வடிவ துவக்கம் தருகிறார் என்று எண்ணிய மக்கள் அமைதியாக இருந்தனர். சிலரோ போதகர் பரிசுத்த பீடத்தை அசுத்தம் செய்துவிட்டார் என்று கோபத்திலே குமரி கொண்டிருந்தார்கள். போதகரோ பொறுமையாக ஷேவிங் செய்து முடித்த பின்பு ஒன்றும் பேசாமல் ஜெபம் செய்து ஆராதனையை முடித்துவிட்டார். அதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் போதகரினுடைய இந்த செயலை தொலைபேசி மூலமாகவும் முகநூல், வாட்ஸ்அப், குறுஞ்செய்தி வழியாகவும் நண்பர்கள், உறவினர்கள் போன்றோருக்கு உடனடியாக பரப்பினார்கள். செய்தி காட்டு தீவுல உலகம் எங்கும் வேகமாக பரவியது. விளக்கம் கேட்டு பேராயரிடமிருந்து நோட்டீஸ் வந்தது. அடுத்த வாரம் போதகர் மீண்டும் செய்தி பீடம் ஏறினார். சென்ற வாரம் நான் செய்ததை யார் யாரெல்லாம் எத்தனை பேரிடம் சொன்னீர்கள் என்று கேட்டார். மக்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தனர். மீண்டும் போதகர் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதை எங்கும் பறைசாற்றுங்கள் என்று மிகுந்த பாரத்துடன் சொன்னேனே, அதை எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் என்று கண்ணீருடன் கேட்டார். துர்ச்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் மிக வேகமாக பரப்பிய விசுவாச அன்பர்கள் அவர் சொன்ன நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் அனைவரிடமும் பாரத்துடனும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று பல ஆண்டுகளாக சொல்லி வரும் சுவிசேஷ செய்தியை ஒருவருக்கு கூட சொல்லாதது வருத்தமளிக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. பொய் பல ஆயிரம் மைல்களுக்கு பயணித்த பின்புதான் சத்தியம் செருப்பணியவே துவங்குமாம். தொடர்ந்து துர்ச்செய்தியை துரிதமாக பரப்புவதை விட நற்செய்திகளை துரிதமாக பரப்ப விளைவோமா?

இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? அங்க இயேசுவும் கூட இருக்கிறாரு. தனிமையில் இருக்கிறீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறாரு. படுக்கையில் இருக்கீங்களா? இயேசுவும் கூட இருக்கிறார். அறிந்திருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைங்க. நீ யோசிக்கலாம், ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டேன், ஏசப்பா நான் சபைக்கு போல, ஏசப்பா முதல்ல உமை தேடிட்டு இருந்தேன், இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி உமை தேடுறது இல்லை. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமா, என் குடும்ப நிமித்தமா, சிலர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க நிமித்தமாவே சபைக்கு வராம இருந்திருப்பாங்க, ஆண்டவரை தேடாம இருப்பாங்க, ஊழியக்காரங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பாஸ்டர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, அது நிமித்தமாகவே சிலர் சபைக்கு போகாம. ஆண்டவர் எத்தனையோ சாட்சியை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட நான் கேட்டேன், சர்ச்சுக்கு வரும்போது கூட அந்த பாஸ்டரை திட்டாரு, ஒரு மாதிரி காரியத்துல என்ன ஏமாத்திட்டாரு, அதனால சபைக்கு போறதில்ல, இயேசுவை தேடுறது இல்ல. உள்ள பார்த்து சொல்றேன், இயேசுவை கொடுத்துப்பாரா, நான் தேடல, நான் அவரை மறந்துட்டேன், நான் அவ்வளவு ஒன்னும் ஒழுக்கம் கிடையாது. இருப்பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா ஒரு கூட்டை நான் காலையில வாசிச்சேன், God doesn't calls qualified people, he calls and then qualified. கர்த்தர் தேர்ச்சி பெற்றவங்களை அழைக்கிறது இல்ல, கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஞானம் பெற்றவர்கள் அடிக்கிறது இல்ல, அவள் அழைத்துதான் அவர்களை பக்குவப்படுத்துறாரா. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கலாம், யாரு வேணா உன்னை ஒதுக்கி இருக்கலாம், யாரு வேணா உன்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம், யாரு வேணாலும் ஏய் நீ ஒண்ணுக்கு லாக்கியில போடா தண்டச்சோறு, நீ ஒண்ணுக்கும் லாக்கியில நீ உருப்படாதவன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், ஆனா இயேசுக்கு நீ வேல்யூடுமா? தம்பி நீ இயேசுக்கு வேணும், பிரதர் சிஸ்டர் இயேசுக்கு நீங்க வேணும். அவரால் செய்ய முடியாது, ஆமா பாத்திரவான் இல்லதான், ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்துவார். சகேயு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டான், இயேசு சொல்றாரு, ஏ சகேயு உன் வீட்டுல நான் தங்க வேண்டாம், இறங்கி வா. உங்க பேரு புகழ் பந்தாலெல்லாம் இறக்கிருங்க, எல்லாம் வேண்டாம். இயேசு கண் பாருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும், உன் வீட்டுல தங்கணும், உன் கூட ஏசு இருக்கணும், உன் கூட நிரந்தரமா இனி போகிற வழியெல்லாம் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, உன் கூட ஏசு வரணும் இல்ல, பாத்திரமான இல்லதான். சகை ஆண்டவர் சார் இறங்கிவா, கொஞ்சம் இறங்குங்க, உங்க ஸ்தானத்திலிருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க ஆட்டிடியூட்லேருந்து இறங்குங்க, கொஞ்சம் உங்க பந்தா பண்ற புத்தியிலிருந்து இறங்க, கை தட்டுங்க, பிரைஸ்தலாடு சொல்லுங்க, மத்தவங்களை மதிங்க, தப்பே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இயேசுவும் கூட வருவார், உன்னோடு கூட நடப்பார். அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. 38 அவன் இருக்கிறான், ஓரத்துல இருக்கிறான், ஒவ்வொரு வாட்டி எந்திரிக்க முயன்று எந்திரிக்க முயன்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வந்தது, இயேசு அங்க வருகிறார், அவனை பார்த்து ஏ எந்திரி உன்னால எல்லாம் செய்ய முடியும். அவன் குதித்து எழும்பி பின்னாடி ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இன்னைக்கு ரொம்ப நாளா முடங்கி இருந்து இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா, இயேசு என்ன உயர்த்துவாரா, எனக்கு போய் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு இருந்த கேள்விக்குறியான வாழ்க்கைய இன்னைக்கு இயேசு வந்து என்னால எல்லாம் செய்ய முடியும், ஒரு வார்த்தை தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரே வார்த்தை வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசு ஒரே வார்த்தை உன்னை பார்த்து சொல்லணும் இல்ல, கேளு, கையை வைத்து சொல்லு, இயேசப்பா சொல்லுங்க, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் பிழைப்பேன்ப்பா, என் வாழ்க்கை மாறும்ப்பா, என் மரண பயம் நீங்கும், என் ஃபியூச்சர் மாறும், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து ஹல்லேலூயா, ஹீ மைனர்.

0: செய்வே.
1: ஆண்டவர் சொன்னார், இயங்காதது கூட இயங்கும். ஆண்டவர் நினைச்சார்னா நடக்காதது வாழ்க்கையில நடத்துவா. இயேசுவ மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவ மீறி நீ எதுலையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, உன்மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை, யாரும் உனக்கு உண்மையாக கை எதிர்த்து நிற்பதில்லை, கை ஓங்கி நிற்பதில்லை. நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இயேசு உனக்கான வார்த்தையை கொடுப்பார். அதை பிடித்துக்கொள், தைரியமா நில்லு, என்னோடு இயேசு இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். கையை தட்டி ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களை விசேஷித்த ஆசிர்வாதங்களினால் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். வனாந்திரம் எப்படி வயல்வெளி ஆனதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற வனாந்திரமான சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் இந்த நாளில் அதை வயல்வெளியாய் மாற்றப் போகிறார். முதலாவதாக லீபனோனின் மகிமை என்று சொல்லப்பட்டுள்ளது. லீபனோன் என்றாலே அங்கு கேதுரு மரங்கள் மிகுதியாக உள்ள இடம், வானளாவிய உயர்ந்த மரங்கள் நிறைந்த இடம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடல் மார்க்கமாய் கேதுரு மரங்களை கொண்டு வந்தான் என்று அறிகின்றோம். கேதுருவை குறித்து சொல்லும்போது அது கர்த்தருடைய நீதிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. 1 Corinthians 1:31 சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் என்று. இப்படியாக தேவன் இன்று உங்களை கேதுருவை போல் அது எப்படி விசேஷித்த ஒன்றாய் தேவன் வைத்திருந்தாரோ அதை போல உங்களையும் உயர்த்தி வைத்து ஆசிர்வதிக்கப் போகிறார். 2வதாக கர்மேலின் அலங்காரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்மேல் என்று சொல்லும்போது அது பதில் கொடுக்கும் ஒரு இடமாக கருதப்படுகிறது. அந்த இடம் அக்னியினால் முத்திரையிடப்பட்ட இடம் என்றும் பார்க்கின்றோம். தனியாளாயிருந்த எலியாவிற்கு விரோதமாய் ஒரு தேசமே புறப்பட்டு வந்தபோது தேவன் எலியாவை கர்மேல் சிகரத்தில் வைத்து வெக்கப்படுத்தாமல் கனப்படுத்தினார். தேசமே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில். இப்படியாகவே தேவன் இன்று உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 3வதாக சாரோனின் அலங்காரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாரோன் என்றாலே அங்கு ரோஜாக்கள் நிறைவாய் காணப்படுகின்ற இடம். முள்ளுகள் நிறைந்த செடியில் தேவன் அழகான ரோஜாக்களை படைத்து அழகு பார்க்கிறார். பாடுகள் வேதனைகள் நிறைந்த நம் வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நம்மை அழகுபடுத்த விரும்புகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:1 சொல்லுகிறது, நான் சாரோனின் ரோஜா என்று. மலர்கள் இருக்கும் இடத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அதன் வாசனையை வைத்து. அப்படியாகவே நம்மை தேவன் அற்புதமான சாட்சிகளாய் வாசனையாய் வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து உங்களை அலங்கரித்து ஆசிர்வதிக்கவும், உங்களை தாழ்வாக நினைத்தவர்கள் மத்தியில் கனப்படுத்தி ஆசிர்வதிக்கவும், உலகத்தாருக்கு உங்களை வாசனை வீசும் ரோஜாவாக சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்கவும் விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 2. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்காரு என்று நீங்க சொன்னார், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பச்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு, கிரிகைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகைகளோடே கூட முயற்சி செய்து கிரிகைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரிகைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரிகைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த இளம் ஓவியர் டிமாந்தஸ் என்பவர் மிகப்பெரிய ஓவிய ஆசானிடம் ஓவியம் கற்றார். சில ஆண்டுகளுக்குள்ளாகவே புகழ்பெற்ற ஓவிய ஆசானிடம் ஓவியம் கற்றதற்கான பலன் டிமாந்தஸின் ஓவியங்களில் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வரைந்த ஒரு ஓவியம் அவர் கண்களை கவர்ந்தது. பல நாட்களாக அந்த ஓவியத்தையே பார்ப்பதும் அதை ரசிப்பதுமாக இருந்துவிட்டார். மேற்கொண்டு எதையும் வரையவில்லை. வழக்கம் போல ஒரு நாள் காலை தனக்கு மிகவும் பிடித்த அந்த ஓவியத்தை பார்த்து ரசிக்க வந்தார். ஆனால் அதில் பெயிண்ட் கொட்டி அலங்கோலமாக காட்சியளித்தது. அதை பார்த்ததும் அவருக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. மிகுந்த கோபத்துடன் தன்னுடைய ஆசான் இருந்த அறைக்கு சென்றார். யார் நான் வரைந்த ஓவியத்தில் பெயிண்டை கொட்டியது என்று கேட்டார். அதற்கு அந்த ஆசான், நான் தான் அதில் பெயிண்டை ஊற்றினேன். உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் அதை செய்தேன். நீ வரைந்திருந்த அந்த ஓவியம் உன் முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருந்தது. நீ அதற்காக பலரிடமும் பாராட்டை பெற்றதிலிருந்து நீ அதையே ரசிக்க ஆரம்பித்து விட்டாய். நீ அதற்கப்புறம் ஒன்றும் புதிதாக வரையவே இல்லை. இப்பொழுது மீண்டும் அதே ஓவியத்தை வரைய முயற்சி செய். முன்பை விட இன்னும் நன்றாக அதை நீ வரைய முடியுமா பார் என்று கூறி அழுது கொண்டிருந்த டிமாந்தஸை அனுப்பி வைத்தார். டிமாந்தஸ் தன்னுடைய ஆசானின் அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு மீண்டும் வரைய ஆரம்பித்தார். அதன் விளைவாக வந்ததுதான் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் இஃபிஜீனியா என்ற ஓவியம். மன்னன் அகமெம்னான் தன் சொந்த மகள் இஃபிஜீனியாவை பலி கொடுத்த சரித்திரம்தான் அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதுதான் பழங்கால ஓவியங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பல சமயங்களில் நமக்கு கிடைக்கும் வெற்றிகளே நாம் தொடர்ந்து முன்னேற விடாமல் நமக்கு முட்டுக்கட்டையாக மாறிவிடுகிறது. நம்முடைய முன்னேற்றத்தில் மிகவும் அக்கறையுள்ள தேவன் நாம் தொடர்ந்து வளரும்படி சில காரியங்களை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார். அதை பார்த்து சோர்ந்து போகாமல் நாம் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். அது நம் வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வரும். ஆபிரகாமை தேவன் அழைத்து அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்த போதே, உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். வருடங்கள் ஆனது, ஆனால் அவருக்கு குழந்தையே பிறக்கவில்லை. அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தான். ஆபிரகாம் மிகுந்த திருப்தி அடைந்தார். ஆபிரகாம் 100 வயதான போது தேவன் சாராளை ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அதை விசுவாசிக்க முடியாத ஆபிரகாம் நகைத்து, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இந்த சம்பவத்திற்கு பின்பு 3 தூதர்கள் ஆபிரகாமை சந்தித்தார்கள். அவர்கள் மூலமாகவும் தேவன், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை சாராளுக்கு நம்ப முடியவில்லை. ஆகவே சாராள் நகைத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று மீண்டும் சொன்னார். அதன் பின்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் விசுவாசம் வந்தது. அவர்கள் விசுவாசத்திலே வல்லவரானார்கள். தேவன் சொல்லியபடியே ஆபிரகாம் சாராள் மூலமாக வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட சாதாரணமான ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைந்து நின்று விடாமல் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையும்படி தொடர்ந்து முயற்சி செய்வோம். அப்பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கும் உயர்ந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம்.
3: ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் கலாத்தியர் 3:8 நாம் வாசித்து நாம் தியானிப்போம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ வேதம் முன்னதாக கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்னென்ன? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. இதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். விசுவாசத்தை குறித்து அவர் பேசி கொண்டு வரும்போது இங்கே பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவித்த காரியத்தை, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்த காரியத்தை இங்கு குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் யெகோவா தேவன், கர்த்தராகிய தேவன் கொடுத்துருக்கிறாருன்றது தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பவுல் சொல்கிறார் சுவிசேஷமாய். சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? மரித்தார். நம்மளுக்கு 3 அடக்கம் செய்யப்பட்டு 3 என்ன செய்யப்பட்டார்? உயிரோடு எழுந்தார் என்பது தான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். அந்த சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தாராம் தேவன். ஆபிரகாமுக்கு முன்னறிவித்ததாக இங்கே குறிப்பிடுகிறார். சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னங்க ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தார், அது எங்கே சொன்னார் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆதியாகமம் புத்தகம் 12 1-3 படிச்சுன்னா தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ? ஆபிரகாமுக்கு அந்த நற்செய்தி, அது சுவிசேஷமாய் அறிவித்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதை தான் இங்கே வந்து பவுல் இங்கே கலாத்தியரில் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார். அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள், அப்போ புறஜாதிகளை குறித்து தேவன் அங்கு சுவிசேஷமாக சொல்கிறார். யாரெல்லாம் ஆபிரகாமை விசுவாசிக்கிறாங்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் சொல்கிறார், நீதிமான்களாக என்று. அதாவது விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னறிவித்து முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை இங்கே புறஜாதிகள், இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் ஆபிரகாமனுடைய சந்ததிகளாக, ஆபிரகாமனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். இதுதான் இங்கே சொல்கிறார். இது எதனால் சொல்கிறாரு? இது எதை சொல்ல வருகிறார் இந்த கலாத்தியர் 3 அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தினால் ஒருத்தனும் நீதிமானாய் மாற முடியாது, விசுவாசத்தினால தான் ஒவ்வொருத்தனும் நீதிமானாய் மாற முடியும். அதனால தான் அதை சொல்கிறார், விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்கிறார். அப்போ புறஜாதிகள் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர்கள் நீதிமானாக மாற முடியும் என்பது தான் ஆபிரகாமுக்கு முன்னறிவித்திருக்கிறார், சுவிசேஷமாக முன்னறிவித்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு கீழ் உள்ள வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமனுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் தான் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ புறஜாதியாவது யாரெல்லாம், நாம்பெல்லாம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய சந்ததி என்று இவருக்கு சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு 10 வசனத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அது எழுதியிருக்குது, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. அதை நம்ம பின்னால் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த காரியங்களை நம்ம சபிக்கப்பட்டு எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எல்லாமே எழுதியிருக்கிறது என்றார். இதெல்லாம் எங்கே எழுதியிருக்குன்னாக்கா இந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேவிய ஆகமம் இன்னும் அநேக இடத்துல அது எழுதியிருக்கிறத நாம் பார்க்குறோம். லைட் அடிங்க. ஒருத்தனும் நீதிமானாக மாற முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை வந்து குற்றவாளியாக மாற்றுகிறது. ஏன்னா ஒன்று செய்யாட்டாலும் ஃபெயில் தான் எல்லாத்துலேயும். அதனால்தான் சொல்கிறாரு, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று. இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, அநேக பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அநேக திருச்சபைகள் இருக்கிறது. அதில் ஒரு சபை தான் இந்த 7வது நாள் ஓய்வு நாளை மையமாக வைத்து கொண்டாடுகிற ஒரு சபை. அதில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் நாங்கள் மட்டும்தான் ஒரிஜினலான கிறிஸ்துவர்கள், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் கலாத்தியர் 3வது அதிகாரத்தை படித்து பாருங்கன்னு நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்லுவேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினால் ஒருத்தனும் நீதிமானாக மாற முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலையும் ஒருத்தனும் நீதிமானாக மாற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால்தான் நீதிமானாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது அதிகாரத்தில் கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 24 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானம் ஆக்கப்பட்டிருக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திற்கு வழி நடத்துகிற உபாத்தியாராக இருந்தது. உபாத்தியாருன்னா என்னென்னா வாத்தியாருன்னு சொல்லுவாங்க, அல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தூய தமிழில் உபாத்தியார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நியாயப்பிரமாணம் நம்மளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை வழி நடத்துறதுக்கு அது வாத்தியார் போல் இருந்தது. ஏபிசிடி சொல்லி கொடுத்த வாத்தியார் சொல்லலாம், இப்படி வச்சுக்கலாமா. இன்றைக்கி 1வது கிளாஸ் நீ போய் வேணா ஆவானா இல்லை ஏபிசிடி சொல்லித்தராங்க. அப்போ அந்த ஏபிசிடி சொல்லித்தரதுக்கு ஒரு வாத்தியார் தேவை. அப்போ ஒன்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக வழி நடத்துறதுக்கு ஒரு வாத்தியார் தேவை. அந்த வாத்தியார் தான் யாருன்னாக்கா நியாயப்பிரமாணன்றார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்றார். விசுவாசம் வந்த பிறகுன்னா என்ன அர்த்தம்? ஏபிசிடி தான் நீ கற்றுக்கிட்ட, எழுத்துக்குட்டி படிக்க தெரியும், உன்னால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும், தமிழ் நல்லா பேச முடியும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு நீ உன் வாத்தியாருக்கு அடிமையாக இருப்பியா? சொல்லுங்கள், திரும்பியே சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டா. என்ன செய்வ? நீ இப்போ எழுத படிக்க கற்றுக்கிட்ட, நீ இப்போ டீச்சிங் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்ட, நீ இன்னொருத்தனுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஏபிசிடி சொல்லித்தர அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, அந்தளவுக்கு நாலேஜ் பெற்ற பிறகு நீ உபாத்தியாருக்கு கீழானவர் அல்லவே அப்படின்றார். இதுதான் என்ன அர்த்தம்ன்றத அந்த செவந்திரியக்காரங்க தான் சொல்லணும். நியாயப்பிரமாணத்தே நீ பிடிச்சிட்டு இருக்கிற, 7வது நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்ற அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை வழி நடத்துறதுக்கு ஒரு உபாத்தியாராக இருந்தது, நீ உபாத்தியாருக்கு திரும்பி நீ என்ன கீழானவன் அல்லவே, நீ என்ன செய்கிறப்ப நீ அதை கற்றுக்கிட்ட, நீ இப்போ 10 பேருக்கு நீ இன்னும் ஏபிசிடி சொல்லித்தர அளவுக்கு நீ உயர்ந்துட்ட, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீ உயர்ந்துட்ட, நீ திரும்பி நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யாத, பிடிச்சிட்டு இருக்காத, அதுக்கே அடிமையாக இருக்காத அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல இது ரோமர்லேயும் கலாத்தியரும் ஒவ்வொருத்தன் படித்தானாக்கா நிச்சயமாக நியாயப்பிரமாணத்தை குறித்தின அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வராது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நம்மளை கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு வழியாக இல்லை. அந்த விசுவாச மார்க்கத்தார் தான் நீதிமானாக பிழைக்க முடியும். அதான் சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணம் 11வது வசனத்தை படிச்சுன்னா தெரியும், கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி நாம் எந்த மாதிரி நம்ம விசுவாசியாக இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற விசுவாசியாக இருக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை ரட்சிப்புள்ள வழி நடத்தியிருக்கிறார், எனக்காகவே அவர் உயிர் தேர்ந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து நீதிமானாய் மாறப்போகிறோமா, இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். அன்பாவிலே இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காரியத்தை குறித்து இன்றைக்கி அநேக திருச்சபைகள் இன்றைக்கி பேசியே நம்மளை எல்லாம் என்ன இது குற்ற மனப்பான்மையும் குற்ற உணர்வையும் கொண்டு வருகிறது. இன்றைக்கி அந்த திருச்சபைகள் எல்லாமே இந்த நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக மாற வழிவகையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படியே அல்ல, அப்படி அல்ல. நம்ம விசுவாசத்தெல்லாம் இன்றைக்கி நீ நீதிமானாய் மாறுறதும் மாறாததும் இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் இயேசு நம்புகிறோமோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் நிச்சயமாக நீதிமானாக மாற முடியும். அதுதான் இன்றைக்கி தேவன் வாக்குத்தத்தமாக ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தத்தை இங்கே பவுல் குறிப்பிட்டு சொல்கிறார். புறஜாதிகள் என்னது உங்களுக்குள்ளாக ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும், புறஜாதி சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பாருங்கள். அன்றைக்கி சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அநேக திருச்சபைகள் இதை நம்பாதபடிக்கு, இதை விசுவாசிக்காதபடிக்கு இன்றைக்கும் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அநேகருக்கு எடுத்து சொல்ல தவறி விடுகிறது. இன்றைக்கி பழைய ஏற்பாட்டை குறித்தே பேசி கொண்டிருக்கிறது, நியாயம் இருக்கிற அந்த நியாய தீர்ப்பை குறித்தே பேசி கொண்டிருக்கிறது. அன்பாவிலே இன்றைக்கி புதிய ஏற்பாட்டை படியுங்க, நிருபங்களை படியுங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ளார ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் புறஜாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும் அவன் நீதிமானாய் மாற முடியும். எனவே நாம் அந்த விசுவாச மார்க்கத்தாராய் விசுவாசத்தில் முன்னேறி செல்லும். நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாணம் நம்மளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு வாத்தியாராக இருந்தது, அவ்வளோதான். அந்த வாத்தியார் நம்ம கூட என்ன செய்ய மாட்டார், வரவே மாட்டார். அந்த வாத்தியாருக்கு நம்ம அடிமையாகவும் மாறக்கூடாது. இன்றைக்கி நம்ம இயேசுவை கற்றுக்கொண்ட பிறகு அந்த விசுவாசத்தை அநேகருக்கு சொல்லிக் கொடுக்க நாம் என்ன செய்யணும், முற்படணும். மூஞ்சி நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, முற்படக்கூடாது. நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்யலை, எந்த கிரியிலையும் நம்ம என்ன, ஏன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்லுவா. பாருங்கள் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அழகாக பவுல் குறிப்பிட்ட போதிலும் இன்றைக்கி நம்ம என்னத்தை தான் பிடிச்சிட்ருக்குறோம், நியாயப்பிரமாணத்தை தான் பிடிச்சிட்ருக்குறோம். அதனால தான் சொல்கிறார் அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த புதிய கட்டளையை நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அந்த புதிய கட்டளையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை நாம் இன்றைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கிற கிறிஸ்துவாய் மாறும். அந்த புதிய கட்டளை என்னன்னாக்கா யோவானில் சொல்கிறார், உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி, அதுதான் புதிய கட்டளை. உன்னில் அன்பு கூறுவது போல் பிறரை அன்பு கூறு என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். 13:34 படிங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள் என்று புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய பிரமாணம், இந்த பிரமாணத்தை தான் பவுல் கடைபிடித்து அநேகருக்கு இந்த நிருபங்களுடைய பேசிக்கே இந்த கட்டளையை தான். இத்தனை நிருபங்கள் அவர் எழுதுனதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த ஒரே ஒரு கட்டளையை தான் அவர் என்ன செஞ்சார், பிடிச்சிக்கிட்டார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவர் பவுல். ஆனால் அதெல்லாம் அவர் வேலைக்கு ஆகல, நீதிமானாக என்ன செய்யலை, மாற்றலை. ஆனால்தான் புதிய கட்டளை ஆகிய புதிய நியாயப்பிரமாணம் ஆகிய ஒன்று நேசிப்பது பிறர் நேசின்ற அந்த கட்டளையின்படி நடக்க அநேகருக்கு அவர் சொல். ஆனால்தான் அன்பை குறித்த ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்த விட அன்பு தான் சிறந்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று அன்புக்கு இருமாப்பு இருக்கா, இருமாப்பு இராது, பெருமையை கொள்ளாது. அப்போ அன்பை குறித்த ஒரு அதிகாரத்தை எழுதுகிறார்னா உண்மையிலே அந்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக நடக்காமல் இன்றைக்கி ஆண்டவுடைய கட்டளையின்படி, ஆண்டவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தினாலே அவர் நடந்ததுனால தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அன்பாலே புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நாம் இதை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை நாம் விசுவாசித்து அதில் நாம் முன்னேறி சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒழிய இந்த பழைய ஏற்பாடாகி இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு நாம் இன்றைக்கி உட்காந்து நாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் இந்த புதிய ஏற்பாட்டிலே நீ சொல்லப்பட்ட உம்முடைய ஆண்டவரே வசனத்தின்படியாக உம்முடைய கட்டளையின்படியாக நடக்கிற ஒரு கிறிஸ்துவனாய் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அந்த விசுவாச மார்க்கத்தானாய் நாம் வாழ்ந்து நீதிமானாய் மாறுவோம். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து கரம்பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பவுல் சொன்ன இந்த கூற்றின்படியாக ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீதிமானாய் பிழைப்பான், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாச மார்க்கத்தாராய் நாங்களும் மாற உதவி செய்யுங்க. அந்த நியாயப்பிரமாணம் எங்கள் நல்லது தான், நியாயப்பிரமாணம் எங்களை கிறிஸ்துவில் கொண்டு வர்றதுக்கு ஒரு உபாத்தியாராக இருந்தது, ஆனால் நாங்கள் ஆண்டவரை வளர்ந்த பிறகு உபாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்லவே என்று சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசம் வந்த பிறகு ஆண்டவரே நாங்கள் உபாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்ல, அந்த விசுவாசத்தின் படியாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை உம்மை நிரூபிக்க உதவி செய்யுங்க. என்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சொல்ல, அதுதான் உண்மையான கட்டளை, அதுதான் பிரதான கட்டளை, அதுதான் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டின் கட்டளை என்பதை நாங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதன்படி நாங்கள் நடந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கிருபை காட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

1999 வருடம் இரண்டாம் போப் ஜான் பால் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். ஏன் மன்னிப்பு கேட்டார்ன்னு தெரியுமா? கிபி 1415 ஆண்டு ஜூலை மாதம் 6 ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரிஃபர்மேஷன் லீடரை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோடு அப்படியே எரித்து கொண்டாங்க. ஏன் அவரை எரித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய போதனைகள் அன்றைக்கு இருந்த போப் மற்றும் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு எதிராக இருந்தது. அப்படி என்ன அவர் போதனையை போதித்தார்? ஜான் ஹஸ் அவருடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். மறுதலி அல்லது மரணி என்று அவர்கள் சொன்னபோது, மறுதலிக்க மாட்டேன், மரணித்து விடுகிறேன் என்று மாறுதட்டிய ஒரு மாவீரனுடைய வரலாறு. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் போலதான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஜான் ஹஸ். இன்றைக்கு செக் குடியரசு என்று அழைக்கப்படக்கூடியதான அந்த நாடு இருந்த அந்த இடத்துல தான், கூஸ் டவுன் என்ற அந்த ஒரு ஊரிலே அவர் பிறந்தார். அவர் ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்ததுனால, நான் எப்படியாவது ஒரு போதகனாக, அன்னைக்கு வந்து போதகர்களுக்கு தான் அதிகமான மரியாதை, அதிகமான பணம் கிடைத்தது. இன்றைக்கு கூட நிறைய இடங்கள் அப்படித்தான் இருக்கு. ரைட், ஓகே. அவர் என்ன நினைச்சாருன்னா, நாம ஒரு கத்தோலிக்க பாதிரியாராய் ஆகிவிட்டோம்னு சொன்னா நமக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், நம்மளுடைய ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல ஒரு பணக்காரராக நாம போயிடலாம். ஸோ நாம நிச்சயமாக ஒரு பாதிரியாராகத்தான் நான் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா படிக்க ஆரம்பித்தார். ஸோ 1401 வருடம் பராகுவே அப்படிங்கிற ஒரு இடத்துல பெத்லஹேம் சாப்பல்ல அவருக்கு பாதிரியாராக இடம் கிடைத்தது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலாக கூடப்படக்கூடியதான அந்த இடத்துல தன்னுடைய கனவுகள் நிறைவேறின ஆசையோடு கூட ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு ரிலீஜியஸ் லீடராக, ஒரு மத போதகராக அவர் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டார். எல்லையில்லாத ஆனந்தம். ஏன் தெரியுங்களா? அவர் நினைச்சது நடக்க போகுது. தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அப்ப தான் நினைத்தது நடந்து விட்டது என்று அதிகமான சந்தோஷத்துல இருந்தார். சில சமயத்துல நாம நினைச்சதுக்கு நேர்மாறா நடக்கும். உதாரணமா என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா, நான் என்னைக்குமே யாராய் வேண்டுமானாலும், எந்த வேலையா வேண்டுமானாலும் போலாம், இந்த ஊழியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது. ஏன்னா அந்த ஊழியம் அப்படின்னு போயிட்டா, பாஸ்டர் அப்படின்னு போயிட்டா, நம்ம நினைச்சபடி வாழ முடியாது, நினைச்ச பொருள்களை வாங்கி குமிக்க முடியாது. உண்மைதானே? நம்ம நினைச்சபடி எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ரொம்ப வந்து ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும், ரொம்ப கஷ்டம். அப்பா, தயவு செய்து எனக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் வேண்டவே வேண்டாம். ஒரு சாதாரண விசுவாசியா இருந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருந்த என்னைய ஆண்டவர் நேர்மாறா ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டார். அதில் இன்னொன்னு என்ன, அந்த திருப்பூர் பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமேல் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எதை வேண்டான்னு சொல்றோமோ அதைத்தான் கொடுத்துருவார் போல் இருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு இனிமேல் ஜெட்டு வேண்டாம், பங்களா வேண்டாம், இப்படி முடிவு பண்ணா அதை கொடுத்துருவார் போல் இருக்கு. அந்த மாதிரி திருப்பூர் வேண்டாம், வேற எங்க வேணாலும் போகலாங்கன்னு இருக்கும்போது கடைசியில திருப்பூர்லேயே கொண்டு வந்து உட்கார வச்சார். ரைட். ஆனா ஜான் ஹஸ்க்கு அப்படி இல்லை, அவர் நினைச்சதெல்லாம் நடந்தது. ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை வேறு வகையிலே தொட ஆரம்பித்திருந்தார். இவர் அந்த பாதிரியாராய் போனது கொஞ்சம் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரே காரணத்திற்காக போகிறார். ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் நடந்த நிலைமையே வேறு. மற்றவர்களை போல இவர் அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார், மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு புத்தகத்தை அவர் வாசிக்க நேர்ந்தது. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பல கேள்விகள் எழ ஆரம்பித்தன. என்னடா இந்த புத்தகத்துல இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறதே. நீங்க நினைக்கலாம், பிரதர், அந்த புத்தகம் பைபிள் தானே? இல்ல. ஜான் வைக்லிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஃபர்மேஷன் லீடர், அவருக்கு முன்பதாக வாழ்ந்தவர், அவருடைய புத்தகம் இவருடைய கரங்களிலே கிடைத்தது. அந்த புத்தகத்துல அவர் வசனத்தை அநேக இடங்களிலே மேற்கோள் காட்டி எழுதியிருந்தார்.
வேதாகம வார்த்தைகளை அவர் எடுத்து கையாண்ட விதம், அவர் பயன்படுத்திய விதம், என்ன சொன்னாலுமே பைபிள் வசனத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதித்த விதம் இவருடைய வாழ்க்கையில பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது. ஜான் வைக்கிலிஃபினுடைய எல்லா எழுத்துக்களையும் தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஒரு புத்தகத்தை கூட விடல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுங்களா? ஜான் வைக்கிலிஃபினுடைய தீவிர மாணவனாக அவர் மாறினார். அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சிஷியனாகவே மாறினார். ஜான் வைக்கிலிஃப் என்ன நம்பினாரு? வேதாகமத்தை தவிர வேற ஒரு அதிகாரமும் நமக்கு கிடையாதுன்னு நம்பினார். யார் என்ன சொன்னாலும் வேதாகமத்தில் இருந்துதான் சொல்ல வேண்டுமே ஒழிய அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் வைராக்கியமா இருந்தவர். ஜான் வைக்கிலிஃபை குறித்து நம்ம ஒரு பதிவில் கூட தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். ஸோ இவர் இதை வாசிக்கும் பொழுதுதான் பைபிள் எந்த அளவுக்கு முக்கியமானது, இதனால் வரைக்கும் நாம என்ன போதித்து கொண்டிருந்தோம், நம்ம சபையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்தது. அமைதியாக போனார், உட்கார்ந்தார், சிந்தித்தார். 3000 பேர் வரக்கூடியதான அந்த சேப்பல்ல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அநேக ரிச்சுவல்ஸ் அந்த சபையில இருந்தது, இன்றைக்கு கூட குறைந்து விட்டது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ரிச்சுவல்ஸ், பல சடங்குகள், எதெடுத்தாலும் சடங்கு, நின்றால் சடங்கு, உட்கார்ந்தால் சடங்கு, ஜெபித்தால் சடங்கு, ஆராதித்தால் சடங்கு, சபைக்குள்ளாக சடங்கோ சடங்குகள், எல்லாவற்றையும் வேதத்தை வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை எதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச போதுதான் ஒரு பதிலும் யாரிடத்திலிருந்து வரல. எல்லாரும் கையை காட்டியது, இவர் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப் சொன்னார் நாங்கள் செய்தோம், பிஷப் போய் கேட்டா போப் சொன்னார் நாங்கள் செய்தோம், போப்பின் இடத்துல கேள்வி கேட்டார், ஐ ஆம் த அத்தாரிட்டி, நானே அதிகாரம் உள்ளவன், நான் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுதுதான் இவருடைய அகக்கண்கள் விழித்து கொண்டது. நாம் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து போய்கொண்டிருக்கிறோம், இது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு. கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் அவர்கள் போதித்தால், வசனத்தை எடுத்து போதித்தால் 100%

எப்பொழுது ஒரு இடத்துல மாற்றம் உருவாகிறதோ அந்த இடத்துல உபத்திரவம் உருவாக ஆரம்பிக்கும், பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். சாத்தான் சும்மா விடமாட்டான். அன்றைக்கு இருந்த எல்லா மத தலைவர்களையும் எழுப்பினான். இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அன்றைக்கு மூன்று போப்புமார்கள் இருந்தார்கள். சரித்திரத்திலேயே ஒரே நேரத்தில் மூன்று போப்புமார்கள் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய சத்தியத்தின் பிரகாரம், அவங்களுடைய சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் தான் போப்பா இருக்கணும். ஆனா அன்றைக்கு இருந்த அரசியல் கலைபரத்துல, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல, பல வகையான குழப்பத்தின் நடுவில் ஆளாளுக்கு போப்பு என்று எழுந்து கொண்டார்கள். அன்றைக்கு மூன்று போப்புகள் இருந்தாங்க. அதுவே இவர் வந்து அவங்களை எதிர்த்து பிரசங்கம் பண்ணுவதற்கு அது ஒரு சாதகமான காரியமாய் மாறிவிட்டது. ஸோ பலருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உடனே இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இவருடைய போதனைகள் எல்லாம் வேதாகமத்தின் பிரகாரம் இருக்கிறது, அதனால இவரை நாம வேதத்தை வைத்து ஏதாவது கேள்வி கேட்டு ஜனங்கள் முன்னாடி மடக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் வஞ்சகமாக என்ன செய்ய முடியும், அவர் மேல் குற்றம் சுமத்தி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பெற்ற மத தலைவர்கள் முடிவு செய்து அவரை வரவழைத்தார். என்னன்னு சொல்லி வரவழைத்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போதிக்கிறீங்க, நம்ம கத்தோலிக்க போதனைக்கு கீழாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வித்தியாசமாய் போதிக்கிறீர்கள், தயவு செய்து இங்கே கூடக்கூடியதான கவுன்சிலில் வந்து நீங்கள் ஏன் இப்படி போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு எங்களுக்கு விலக்கி காண்பிக்க வேண்டும் என்று அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்து அவரை வரவழைத்தாங்க. மார்ட்டின் லூதருக்கு கூட இதே மாதிரியான ஒரு அழைப்பு கொடுத்து அவர் போனார், வசனங்களை எடுத்து பேசினார். அவருக்கு எதிராக பதில் சொல்ல யாருமே இல்லை, ஏன்னா அவர் வசனத்தின் அடிப்படையில் பேசினார். இவர் ஜான் கஸ் அதே மாதிரி கிளம்பி வர்றாரு. கிளம்பி வருகிற வேளையில் இடையிலேயே அவரை யாருக்கும் தெரியாம சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சிடறான். இவர் எத்தனையோ முறை சொல்லி பார்க்கிறாரு, நான் இந்த மாதிரி இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை குறித்து பேசுவதற்காகத்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன், கேட்கவே இல்லை. பல முறை இவரிடத்துல மத தலைவர்கள் அறிவிப்பு கொடுத்து, நீ உன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, உன்னுடைய நீ நம்பக்கூடிய சத்தியத்தை மறுதலி, அப்படி அல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோன்னு பல முறை மிரட்டியும் அவர் ஓரிடத்துல கூட அடிபணியவே, நான் எப்படியாவது என் சத்தியத்தை நான் மக்களுக்கு முன்பதாக விலக்கி காண்பிப்பேனே அன்றி நான் என்னுடைய சத்தியத்தை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். அப்படி என்ன அவர் சத்தியத்தை போதிச்சாருங்க? முதல்ல அவர் போதிச்ச சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்திற்கு மேலாக, வேதாகமத்திற்கு நிகராக வேறு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். இது அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபையின் சத்தியத்திற்கு விரோதமாக இருந்தது. ஏன்னா போப்பே கடைசி அதிகாரமாக அன்றைக்கு போதிக்கப்பட்டிருந்தார். போப்புக்கு அடுத்தபடியாக வேதாகமும் பிளஸ் சபை, இந்த இரண்டும், அதாவது சபையினுடைய கூடுகைகள், அந்த கவுன்சில், சபையில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பாங்க பாத்தீங்களா, இது வேதாகமத்திற்கு நிகரான அதிகாரமாய் கருதப்பட்டது. போப் வேதாகமத்திற்கு மேலான அதிகாரம் உடையவராய் கருதப்பட்டார். வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை போதிக்கிறதுக்கு கூட போப் அதை எப்படி போதிக்கிறாரோ அதுதான் சரியான விளக்கம் என்றும் அன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே நம்பப்பட்டு வந்தது. ஸோ இந்த முதல் போதனையே கத்தோலிக்க திருச்சபையின், அன்றைக்கு இருந்த போப் மற்றும் பிஷப் அவர்களுடைய போதனையினுடைய அடிப்படைக்கே வேட்டு வைப்பது போல இருந்தது. ஸோ இது முதலாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நம்பர் டூ, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் காட் அப்படின்னு போதிச்சார். அது ஆணானாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, அது ஊழியனானாலும் சரி, போப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் சமமானவர்களே அப்படின்னு போதிச்சது அவங்க மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கு கூட புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் பலர் விசுவாசிக்கும் பாஸ்டருக்குமே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருப்பதாகவே போதிக்கவும் செய்கிறார். ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்து மூன்றாவது, இவர் என்ன சொன்னாருன்னா, சபையில இருக்கக்கூடியதான பல சடங்குகள் இது எதுவுமே வேதத்திலே கிடையாதுன்னு சொல்லி போச்சார். அன்றைக்கு நிறைய சடங்குகள் வச்சிருந்தாங்க, இன்றைக்கே இவ்வளவு சடங்குகள் இருக்கு. இன்னைக்கு இந்த சபைகள்ல பாத்தீங்கன்னா, தேர் இழுக்கிறதுல இருந்து பல வகையான சடங்குகள், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அது வேற விஷயம், ஓகே அவங்கள நான் விட்டுறேன். ஆனா ரிஃபர்மேஷன் லீடரா இருந்த ஜான் வெஸ்னால அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. வேதத்திற்கு ஒவ்வாத மாற்று மத சடங்குகள் எல்லாமே உள்ள இருந்ததை வன்மையா கண்டிச்சு பேசினார். நீங்க வேணா எதை வேணாலும் கண்டிங்க, அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதை தொட்டு பாருங்க, மக்கள் வந்து அப்படியே வெகுண்டு எழுந்து விடுவார்கள். சமீபத்துல கூட அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனிதன் இந்த மாதிரியான பாரம்பரியங்கள், சடங்குகளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டான்.

அது கிறிஸ்தவத்திலும் அது விதிவிலக்கல்ல. நாம ஒரு சடங்கை செய்யறோம்னு சொன்னா ஏன் செய்யற, எதுக்கு செய்யறோம்னு கேள்வி கேட்கறதே இல்லை, கண்ணை மூடிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜான் ஹஸ் எதிர்த்து கேள்வி கேட்டார். எப்ப 14th century எதிர்த்து கேள்வி கேட்டார். அடுத்து இந்த கர்த்தருடைய பந்திங்கிற விஷயத்திலும் கூட ஜான் வைக்லிஃப் என்ன போதித்தாரோ அதையே தான் ஜான் ஹஸ் பின்பற்றினார். ஜான் வைக்லிஃப் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது அது நினைவு கூறுதல், அவ்வளவுதான். அதுல நம்ம பங்கு பெறுகிறதுனால ஒரு புதிய ஒரு ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட முடியாது. இரண்டாவது, அதுல பங்கு பெறும் பொழுது அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அப்படியே ரத்தமாகவும் அப்படியே சதையாகவும் மாறுகிறது. நாம சதையத்தான் சாப்பிட்றோம், ரத்தத்தை தான் குடிக்கிறோம் அப்படிங்கிற போதனை தவறு அப்படின்னு ஜான் வைக்லிஃபும் போதிச்சாரு. அநேக ரிஃபர்மேஷன் லீடர்ஸ் அதை நம்பினாங்க. அதை ஜான் ஹஸ் ரொம்ப தீவிரமா கொண்டு போய் சேர்த்தார். அது நினைவு கூறுதல் தான், நீங்க தவறாய் அதை புரிந்து கொண்டீங்க. அது ஒரு காலம் லிட்ரலா ரத்தமாய் மாறாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களே இதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. ஐயோ, என்ன தெய்வ குத்தம் செய்து விட்டீர்கள், அது ரத்தமாகத்தான் மாறுகிறது. நீங்கள் இன்னும் சிலர் எனக்கெல்லாம் ஒரு மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம், அது ரத்தம் தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம், இப்படியெல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா இருக்கிறாங்க. ரைட், ஓகே, நீங்கள் அப்படி நம்புறீங்கன்னா நம்பிக்கைங்க. ஜான் வெஸ் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கிடையாதுங்கிறத போதிச்சாரு. இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படையிலே கையை வச்சார் பார்த்தீங்களா, அவங்கனால முடியலை. எப்ப வேதம் தான் அதிகாரம், ஜனங்கள் எல்லாம் வேதத்தை பார்த்து வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், வேதத்துக்கு விரோதமா வேற யாரு சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டாங்கிற வார்த்தை போச்சோ, அந்த நிமிஷத்திலேயே அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கு இருந்த கவுன்சிலர்ஸால இவருடைய போதனைகள் கல்ட்டு, இது வந்து ஒரு ஹெரட்டிக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டு இவருடைய எல்லா புத்தகத்தையும் அவரையும் ஒன்னா வச்சு ஒரு இடத்துல அப்படி கட்டினாங்க, கொளுத்துனாங்க. தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கடைசியாக அவர் சொல்லி அவர் மரித்தார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் அடிக்கடி தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், சீக் த ட்ரூத், லவ் த ட்ரூத், டிஃபெண்ட் த ட்ரூத், டை ஃபார் த ட்ரூத். இது இதுக்கு முன்னாடி அவர் பல முறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்னா அவருடைய வாழ்க்கையில இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நிறைவேறியது, டை ஃபார் த ட்ரூத், மரித்தார். பிரியமானவர்களே, சத்தியத்திற்காக நாம சாகவும் துணிந்தவர்களா இருக்கிறோமா? ஜான் ஹஸ்ஸினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்றுதான் தோன்றுது. ஜான் ஹஸ்ஸினுடைய மரணத்துல என்ன நடந்தது? ஜான் ஹஸ்ஸினுடைய மரணம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. ஆவிக்குரிய உலகத்துல அநேகரை திரும்பி பார்க்க வைத்தது. இந்த செயல் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது. அநேகர் ஜான் ஹஸ்ஸினுடைய போதனையை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அவர் சொன்னது சரின்னு சொன்னாங்க. ஜான் ஹஸ் மிக தீவிரமாய் பின்பற்றிய ஒரு நபர் யாருன்னு கேட்டா, அவருக்கு பின்னாடி வந்த மார்ட்டின் லூதர். அவர் அவ்வப்பொழுது ஹஸைட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். நான் வந்து ஜான் ஹஸ்ஸினுடைய ஃபாலோயர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கிறாரு, என்னால நம்ப முடியல, எதற்காக ஜான் ஹஸ்ஸை கொன்றார்கள் என்பதை என்னால இன்றைக்கு வரைக்கும் நம்ப முடியவில்லை. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதி வச்சிருக்கிறார். 1999 இரண்டாம் ஜான் போபால் உலக மக்களுக்கு முன்பதாக வந்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து, இதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், வருந்துகிறோம், வருத்தம் தெரிவித்தார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, மரண பரியந்தம் சத்தியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிற்க வேண்டியிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா இன்றைக்கு சத்தியம் எங்க போச்சுன்னு தெரியல. சத்தியத்துக்காக ஒருத்தர் பேசினா கூட எதற்காக பேசுகிறீர்கள், அமைதியா இருங்கள். ஒருவர் ஒரு இடத்துல தவறான போதனை போதிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அவரால் சும்மா இருக்க முடியல, தன் உயிரையே கொடுக்க ரெடியா இருந்தார். இன்றைக்கு நாம அந்த சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா போதனைகளையும் எதிர்த்து டிஃபெண்ட் பண்ணாம நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் நான் எதுக்கு இருக்கிறோம்? ஜான் ஹஸ் நினைச்சிருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, தனக்கு கொடுத்த வெளிச்சம் இது சத்தியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாமே. அவர் அப்படி உட்காரல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்னு விட்டு விடவில்லை. தன்னை கர்த்தர் அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு நம் மூலமாகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதிக்கிறார், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிந்தவராய் தன் ஜீவனை
அருமையாக எண்ணாமல் சத்தியத்திற்காக ஒப்புக் கொடுத்து. ஜான் ஹஸ் இன்றைக்கு நமக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். வீமானவர்களே, சிந்திப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்போம். மறுதலி அல்லது மரணித்துவிடு என்ற சுவாசகம் நம்மை நோக்கி வரும் பொழுது மறுதளிக்க மாட்டோம், மரணித்து விடுகிறோம் என்று தைரியமாய் சொல்லத்தக்கவர்களை ஜீவிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. சீன தேசத்திற்கு மிஷினரியாக சென்றவர் ஜோனத்தன் கோஃபோர்த். அவர் சீனாவிலே தன்னுடைய மிஷினரி பணியை செய்யும்படி சாங்டே என்ற இடத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டபோது அவருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. கொலைகார கும்பல் ஒன்று அவரை மிரட்டியது. அதைத் தொடர்ந்து அந்த பட்டணத்துக்கு சென்று ஊழியம் செய்ய அவர் 6 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அதன் பின்புதான் சீன அரசாங்கம் தங்கள் நாட்டிற்குள் அவரை ஊழியம் செய்ய அனுமதித்தது. அனுமதி கிடைத்து சாங்டே பட்டணத்தை அடைந்த 3 நாளைக்குள் ஜோனத்தன் கோஃபோர்த்துக்கு 35 நபர்கள் அவர் செய்யும் ஊழியத்திற்கு இடம் தர முன்வந்தனர். அந்த 35 இடங்களில் ஒரு சிறந்த இடத்தை மிஷினரி தளமாக அவர் தெரிவு செய்து தொடர்ந்து அங்கே தங்கி ஊழியம் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால் மிகச் சிறப்பான ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் நிச்சயமாக நமக்கு தரும். நாம அவசரப்பட்டு ஒன்றை தெரிந்து கொண்டால் அது முடிவிலே ஆசீர்வாதமாக இருக்காது. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய காத்திருத்தல் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். சவுல் இஸ்ரவேலை ஆள துவக்கிய ஆரம்ப நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்தார்கள். இதை கண்ட இஸ்ரவேல் கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். சவுலை பின் சென்றவர்கள் பயந்து கொண்டு சென்றார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி கில்காலிலே 7 நாட்கள் தனக்காக காத்திருக்கும்படி சவுலுக்கு சொல்லியிருந்தார். 7 நாட்கள் ஆகியும் சாமுவேல் தீர்க்கதரிசி வராததால் மேலும் காத்திருக்க பொறுமை இல்லாமல் சவுல் தானே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினான். அவன் அவ்வாறு பலியிட்டு முடிக்கிற போது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துவிட்டார். சவுல் சாமுவேலிடம், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியால் கில்காலுக்கு பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சவுல் சாமுவேலுக்காக பொறுமையோடு காத்திருக்க தவறியதால் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சவுலுக்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை தேடி இஸ்ரவேலுக்கு தலைவனாக கட்டளையிட்டார் என்று சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்காக நாம் பொறுமையோடு அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு நாம் காத்திருந்தால் அவர் நமக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை தருவார். தேவன் உங்களுக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார்.